ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். இசை அமுதம் தரும் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில், திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

ஜுமக்கு ஜுமக்கு தின்தா இந்த சரி நீ சரி நீ சரி நீ சரி

இசையமுதத்தோடு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz, 5:38 நிமிடத்தில் வரும்பாடல் கே பி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலா குழுவினரோடு பாடிய பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து.

5:46 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். இசை அமுதம் தரும் அடுத்த பாடல் லவக்குசா திரைப்படத்திலிருந்து.

கண்ட மன்னன் அளவில்லா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும்

இசையமுதம் தரும் அடுத்த பாடல் தச அவதாரம் திரைப்படத்திலிருந்து. சாதன சர்க்கம் குரலில்

வாசித்தோம் இசையமுதம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று

0: மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள், மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கிடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்
3: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz சேவை செய்திகள். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக் கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை http://www.tn.privatejobs.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கேற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவர குறிப்பினை, கல்வி சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மதுரை கோ புதூரில் உள்ள மதுரை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் வந்து கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு, இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய துணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கின்றார். மேலும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தன்னார்வ பயிலும் மட்டத்தில் TNPSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, இலவச வைஃபை வசதி உள்ளது. அரசு பணிக்கு தயாராகும் மாணவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு துணை இயக்குநர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

சாதாரண முயற்சிகளின் சங்கமம். ஒரு மழைத்துளி ஒரு நிலத்தை மாற்றாது, ஆனால் தொடர்ச்சியாக விழும் துளிகள் ஒரு ஆற்றை உருவாக்கும். அதுபோல் ஒரு நாள் முயற்சி ஒரு மாற்றத்தை தராது, ஆனால் தொடர் முயற்சி ஒரு வாழ்க்கையையே மாற்றும். வீழ்ந்தால் என்ன? அது முடிவல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். தோல்வி என்றால் என்ன? அது தோற்கடிப்பதற்காக, அது நம்மை தயார்படுத்துவதற்காக வருகிறது. ஒரு குழந்தை நடக்க கற்கும்போது எத்தனை முறை விழுகிறது? ஆனால் அது முயற்சியை விடுகிறதா? இல்லையே, அதன் விழுதல்கள் அதன் நடையை உருவாக்குகின்றன. அதேபோல் நம் தோல்விகள் நம் வெற்றியை வடிவமைக்கின்றன. தொடர் முயற்சி அது கண்ணுக்கு புலப்படாது, ஆனால் அதன் விளைவு உலகத்தையே கவரும் இயல்புடையது. நம் உள்ளத்தில் ஒரு குரல் ஒலிக்கும், போதும், இங்கேயே நின்றுவிடு, இன்றைக்கு இது போதும், இப்படியே இருந்து விடுவோம் என்று. ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு குரலும் ஒலிக்கும், இன்னும் ஒரு அடி கூடுதலாக எடு என்று. மற்றொரு குரல் நமக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த இன்னும் ஒரு அடி என்ற குரல்தான் நாளை உங்கள் வரலாற்றை எழுதும்.

0: அது நம்மை தயார்படுத்துவதற்காக வருகிறது. ஒரு குழந்தை நடக்க கற்கும்போது எத்தனை முறை விழுகிறது? ஆனால் அது முயற்சியை விடுகிறதா? இல்லையே. அதன் விழுதல்கள் அதன் நடையை உருவாக்குகின்றன. அதேபோல் நம் தோல்விகள் நம் வெற்றியை வடிவமைக்கின்றன. தொடர் முயற்சி அது கண்ணுக்கு புலப்படாது, ஆனால் அதன் விளைவு உலகத்தையே கவரும் இயல்புடையது. நம் உள்ளத்தில் ஒரு குரல் ஒலிக்கும், போதும், இங்கேயே நின்றுவிடு, இன்றைக்கு இது போதும், இப்படியே இருந்து விடுவோம் என்று. ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு குரலும் ஒலிக்கும், இன்னும் ஒரு அடி கூடுதலாக எடு என்று மற்றொரு குரல் நமக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த இன்னும் ஒரு அடி என்ற குரல்தான் நாளை உங்கள் வரலாற்றை எழுதும் வல்லமையை கொண்டு வரப்போகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றம், ஒரு கற்றல், ஒரு வளர்ச்சி, இதுவே தொடர்ந்த வெற்றியின் ரகசியம். நாம் கேட்க வேண்டியது எப்படி விரைவில் வெற்றி பெறுவது என்பதல்ல, எப்படி தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதே. ஏனெனில் விரைவான வெற்றி விரைவாக மறையும், தொடர் முயற்சி நிலையான வெற்றியை தரும். ஒரு மெழுகுவத்தி தன்னை கரைத்து ஒளி தருகிறது, அதேபோல் முயற்சி சில நேரங்களில் நம்மை சோர்வடைய செய்யும். அந்த சோர்வின் பின்னால் ஒளி இருக்கிறது. நீங்கள் இன்று சோர்வாக இருந்தாலும் நாளை வலிமையாக இருப்பீர்கள். நீங்கள் இன்று தோற்றாலும் நாளை வெற்றி பெறுவீர்கள். ஒரே நிபந்தனை, நீங்கள் நிற்காமல் தொடர்ந்து ஓட வேண்டும். வெற்றி என்பது இலக்கல்ல, ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தின் பெயர் தொடர் முயற்சி. தொடர் முயற்சி நதி போல, அது தடைகளை சந்திக்கும், பாறைகளை மோதும், ஆனால் அதன் ஓட்டம் நிற்காது. அதன் தொடர்ச்சியே அதனை கடலாக சேர்க்கிறது. நாம் பல நேரங்களில் முதல் முயற்சியிலேயே வெற்றி தேடுகிறோம். அது கிடைக்காத போது நாம் நம்மையே சந்தேகிக்கின்றோம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தோழர்களே, முதல் முயற்சி வெற்றிக்காக அல்ல, அனுபவத்திற்காக. இரண்டாம் முயற்சி திறமைக்காக. மூன்றாம் முயற்சி நம்பிக்கைக்காக. நான்காம் முயற்சி நம்மை நாம் நிரூபிக்க. இவ்வாறு தொடரும் முயற்சிகளே ஒரு நாள் வெற்றியாக மாறும். ஒரு நாள் வெற்றியெனில் அது மகிழ்ச்சி. ஆனால் தொடர்ந்து வெற்றி பெறும் வாழ்க்கை நமக்கு திருப்தியை தரும். அதற்கான ஒரே வழி தொடர் முயற்சி. தொடர் முயற்சி தொடர்ந்த வெற்றி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் எஸ் இலக்கியா அவர்கள்.

0: 22 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: ஒரு காபி போடு.
3: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். புதிய காலை இந்நாளின் சிறப்பு.

0: ஜூன் 16 இன்றைய சிறப்புகள்.
1: ஜூன் 16 இதே நாள்லதான் தென்னிந்திய திரைப்பட நடிகரும் பாடகரும் தயாரிப்பாளரும் இசையமைப்பாளருமான TR மகாலிங்கம் அவர்கள் பிறந்த ஆண்டு 1924.
0: ஜூன் 16 இதே நாள்லதான் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் பார்பரா மெக்லிங்டாக் அவர்கள் பிறந்த ஆண்டு 1902.
1: இதே நாள்லதான் போர்ட் தானுந்து நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஆண்டு 1903.
0: ஜூன் 16 இதே நாள்லதான் ரஷ்யாவின் வலண்டினா டெரஸ்கோவா வஸ்தோக் 6 என்ற விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்ற ஆண்டு 1963.
1: இதே நாள்லதான் பூட்டான் புகையிலை பயன்பாட்டை முற்றாக தடை செய்த முதலாவது நாடான ஆண்டு 2010.
0: ஜூன் 16 இதே நாள்லதான் சீனா சென்சுனைன் விண்கலத்தை லியூ யங் என்ற பெண் உட்பட மூவருடன் வெற்றிகரமாக ஏவிய ஆண்டு 2012.
1: ஜூன் 16 இதே நாள்லதான் ஐக்கிய அமெரிக்க வான்படையின் தான் இயங்கி போயிங் X-37 விண்ணூர்தி சுமார் 469 நாள் பயணத்தின் பின்னர் பூமி திரும்பிய ஆண்டு 2012.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

புதிய காலை இன்று நாம் பண்பலையில் கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த அறிவிப்பை தொடர்ந்து தன்னம்பிக்கை பாடல் வரிகள் கேட்கலாம். அதனை தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர். அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஓர் செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 பூந்தளிர். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கூடலூர் லோயர் கேம்ப் வழிவிடும் முருகன் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி வி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து கேட்கலாம். அதில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உணர்ச்சி மற்றும் மனநலத்திற்கான யோகாவும் தியானமும் குறித்து சிறப்பு தகவல்கள் வழங்குகிறார் யோகாச்சாரியர் ஜே சந்திரசேகர் சர்மா அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களாக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள். கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பமாக முனைவர் அலமேலு அவர்கள். 10:30 ஒரு பட பாடல்கள் மெல்ல திறந்த கதவு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை. 11:02 கண்ணாடி மாளிகையில் இன்று சுதந்திர போராட்ட தியாகியும் சமூக சேவகியுமான அம்மா கிருஷ்ணம்மாள் அவர்கள் ஜெகநாதன் அவர்களின் 100 நிறைவு நாள் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளமர காத்திருக்கிறது. நண்பகல் 12:00 சிநேகிதிய. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 சிநேகிதியை தொடர்ந்து கேட்கலாம். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை தேன்றல். 6:00

சேவை செய்திகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சாக 6:10 விலக்கேற்றும் வேலை 6:25 நிகழ்ச்சியும் நேரம் 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக 6:40 அந்திப்பூக்கள் 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் சென்னையஞ்சலாக எழுதியவர் சரவணன் அவர்கள் 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சலாக 7:25 பாட்டு இது ஹிட்டு 7:30 பிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக 7:32 பாட்டு இது கிட்ட தொடர்ந்து கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக 8:05 பட்டாம்பூச்சிகள் 8:30 இளையோர் உலகம் இந்த நிகழ்ச்சியில் மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். கவிஞர் கண்ணஹாசன் பற்றிய சிறப்புகள் உரை வழங்குகிறார் மாணவர் ஏ நாகவளவன் அவர்கள். சாதிக்க ஏழ்மை ஒரு தடையல்ல, உரை வழங்குகிறார் மாணவி ஏ சந்தியா அவர்கள். சிறகடிக்க ஆசை கவிதை வழங்குகிறார் மாணவர் அழகு பாண்டி அவர்கள். ஆரோக்கியத்தின் ஆணிவேர் யோகா, யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோகப்பெருமாள் அவர்கள். பகுதி 3 உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். இதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 9:15 காற்றில் வரியும் கடித மலர்கள் 10:00 பட்டுச்சிறகு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசை ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக 11:10 தேனும் பாலும் நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை சென்னை விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz புதிய காலை. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது என்ற சுவாமி விவேகானந்தரின் நற்சிந்தனை வரிகளோடு புலர்கிறது புதிய காலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: என்ன குமாரு,
3: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம்
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
6: பிளாஸ்டிக் பாத்திரமா இல்லை இதயத்துக்கான மறைமுக எதிரியா? நாம் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்கள் நம் வாழ்க்கையை எளிதாக்குகின்றன, ஆனால் அவற்றில் சில நம்மை மெதுவாக பாதிக்கவும் செய்கின்றன. தண்ணீர் பாட்டில், உணவு டப்பா, ஷாம்பு பாட்டில், டூத்பேஸ்ட் டியூப், குழந்தைகளின் பொம்மைகள், இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகும் அல்லவா? இந்த பிளாஸ்டிக் பொருட்களில் பலவற்றில் இருக்கும் ஒரு ரசாயனம் குறித்து உலக அளவில் பெரும் கவலை எழுந்துள்ளது. அதன் பெயர் DEHP, DI-2-EXL-Phthalate. இது ஃபெத்தலேட் என ரசாயன குடும்பத்தை சேர்ந்தது. பிளாஸ்டிக்கை மென்மையாகவும் வளைந்து கொடுக்கும் தன்மையுடனும் வைத்திருக்க இதை பயன்படுத்துகிறார்கள். சமீபத்தில் தி லான்செட் இ பயோமெடிசின் இதழில் வெளியான ஒரு ஆய்வு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளது. அந்த ஆய்வு DEHP ரசாயனத்திற்கும் இதய நோய் மரணங்களுக்கும் இடையே கவலைக்குரிய தொடர்பு இருப்பதாக கூறுகிறது. அந்த ஆய்வின்படி DEHP காரணமாக ஏற்படும் இதய நோய் மரணங்களில் உலகிலேயே இந்தியா முதலிடத்தில் உள்ளது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், உலகம் முழுவதும் இந்த ரசாயனத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் இதய நோய் மரணங்களில் கிட்டத்தட்ட 1/3 இந்தியாவில்தான் ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 2018 மட்டும்

0: 55 முதல் 64 வயதுக்கு உட்பட்டவர்களிடையே DEHP பாதிப்பு தொடர்புடையதாக கருதப்படும் இதய நோய் மரணங்கள் இந்தியாவில் 100,000 அதிகமாக இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சரி, பிளாஸ்டிக் எப்படி இதயத்தை பாதிக்கும் என கேட்கலாம். இந்த DEHP நம் உடலுக்குள் சென்றால் இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் இரத்த நாளங்களில் அலர்ஜி ஏற்படலாம். காலப்போக்கில் இதய நோய் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளின் அபாயம் அதிகரிக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இதோடு மட்டுமல்ல, உடல் பருமன், நீரிழிவு, கருத்தரிப்பு பிரச்சனைகள், சில வகை புற்றுநோய்கள் மற்றும் முன்கூட்டிய பிரசவம் போன்ற பிரச்சனைகளுடனும் இந்த இரசாயனத்திற்கு தொடர்பு இருக்கலாம் என பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறோம் என நினைக்கிறோம், ஆனால் சில நேரங்களில் பிளாஸ்டிக் தான் நம்மை பயன்படுத்துகிறது போல இருக்கிறது. கடைசியாக வாங்கிய தண்ணீர் பாட்டில் எங்கே போனது என மறந்து விடுகிறோம், ஆனால் அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சுற்றுச்சூழலில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த DEHP ரசாயனம் உணவு டப்பாக்கள், மருத்துவ உபகரணங்கள், ஷாம்பு பாட்டில்கள், அழகு சாதன பொருட்கள் மட்டுமல்ல, சில பொம்மைகளில் பயன்படுத்தப்பட்ட வரலாறு இருக்கிறது. குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பது பெற்றோருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், ஆனால் அந்த பொம்மை பாதுகாப்பானதா என்பதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலம் இது. சில ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 2000 ஆண்டுகளின் நடுப்பகுதியில், சீனாவில் தயாரிக்கப்பட்ட சில பொம்மைகளில் ஈயம், ஃபெத்தலைட் போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இருப்பதாக உலக அளவில் கவலை எழுந்தது. இதனால் பல பிரபலமான பொம்மை நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை சந்தையில் இருந்து திரும்ப பெற்ற சம்பவங்களும் நடந்தன. அதன் பிறகு உலகம் முழுவதும் பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டன. சீனாவிலும் உற்பத்தி தரங்கள் மேம்படுத்தப்பட்டன. தற்போது பல உற்பத்தியாளர்கள் ASTM மற்றும் EN71 போன்ற சர்வதேச பாதுகாப்பு தரநிலைகளை பின்பற்றி பொம்மைகளை தயாரித்து வருகின்றன. நம் இந்தியாவிலும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல விதிமுறைகள் உள்ளன. இந்திய தர நிர்ணய அமைப்பான BIS பொம்மைகளுக்கான பாதுகாப்பு தரங்களை வகுத்துள்ளது. 2020 முதல் இந்தியாவில் விற்கப்படும் அனைத்து பொம்மைகளும் குறிப்பிட்ட பாதுகாப்பு தரங்களை பின்பற்ற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் பல அம்சங்களை உள்ளடக்கியவை. சிறிய பாகங்கள் கழன்று விழுந்து குழந்தைகள் விழுங்கும் அபாயம் இருக்கக்கூடாது. குறுமையான முனைகள் அல்லது விளிம்புகள் இருக்கக்கூடாது. எளிதில் உடைந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது. வண்ணப்பூச்சி மற்றும் பிளாஸ்டிக்கில் ஈயம், ஃபெத்தலைட் போன்ற நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் இருக்கக்கூடாது. சாதாரண பயன்பாட்டில் பொம்மைகள் நீடித்து இருக்க வேண்டும். நாம் என்ன செய்யலாம்? முதலில் தேவையில்லாத ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். வீட்டிலிருந்து வெளியே செல்லும்போது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டிலை எடுத்து செல்லலாம். சூடான உணவுகளை பிளாஸ்டிக் டப்பாக்களில் வைப்பதை முடிந்தவரை குறைக்கலாம். கண்ணாடி, எஃகு அல்லது மண் பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்தலாம். பொருட்கள் வாங்கும் போது அதன் லேபிள்களை படிக்கும் பழக்கத்தையும் வளர்த்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கான பொம்மைகளை வாங்கும் போது BIS தரச்சான்று உள்ளதா என்பதையும் கவனிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் G. முருகராஜ் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்று பராபவ வருடம், ஆணி மாதம் 2 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஓர் செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 20 அன்று தீவன தயாரிப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் 4 வரை 9488575716 என்ற கைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் என சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 22 முதல் 30 வரை 1 கூடை பின்னுதல் பற்றிய

0: பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள பெண்கள் மற்றும் மகளிர் குழு உறுப்பினர்கள் இந்த இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. இந்த எண்ணில் பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை தொழில்நுட்ப மேலாண்மை குறித்த அறிவிப்பு. கோடை காலத்தில் விவசாய நிலங்களை நிர்வகிப்பதும் சாகுபடி செய்வதும் சவாலான ஒன்று. கடுமையான வெப்பம் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க சில நடைமுறைகளை விவசாயிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அறுவடை முடிந்தவுடன் நிலத்தை கோடை உழவு செய்ய வேண்டியது அவசியம். இது மண்ணின் ஈரப்பதத்தை தக்கவைக்கவும் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் நோய்க்கிருமிகளை சூரிய வெப்பத்தின் மூலம் அழிக்கவும் உதவும். மண்ணின் காற்றோட்டத்தை அதிகரித்து அடுத்த சாகுபடிக்கு மண்ணை தயார்படுத்தும். கோடையில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க சொட்டு நீர் அல்லது தெளிப்பு நீர் பாசன முறையை பயன்படுத்தலாம். நிலத்தில் பண்ணை குட்டைகளை அமைத்து கோடை மழையை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். குறைந்த நீரில் வளரக்கூடிய வறட்சியை தாங்கும் பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும். உளுந்து, தட்டைப்பயறு, பாசிப்பயறு சாகுபடி செய்யலாம். நிலக்கடலை, எள், சூரியகாந்தி பயிர்கள் கோடைக்கு ஏற்றவை. முறையான நீர்ப்பாசனத்துடன் தக்காளி, மிளகாய், கத்தரி சாகுபடி செய்யலாம். வறட்சியை தாங்கி பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திரவ உயிரி உரத்தை பயன்படுத்தலாம். நீர் பற்றாக்குறை காலங்களில் பயிர்களை வாடாமல் இது பாதுகாக்கும். செடிகள் பச்சையாகவும் செழிப்பாகவும் வளர செய்யும். பொட்டாஷ் பாக்டீரியா போல இது பயிரின் ஊட்டச்சத்து உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்தும். இதை பயன்படுத்தும் முறை: 1 ஏக்கருக்கு 250 முதல் 500 மில்லி திரவ உயிரி உரத்தை எடுத்து அதை 150 முதல் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிர்களின் இலைகள் மீது அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கலாம். பசலைக்கீரை, கொத்தமல்லி போன்றவற்றை நிழற்பாங்கான இடங்களில் பயிரிடலாம். நிலத்தை பயிரிடாமல் விட்டால் களைகள் சேர்ந்து தரிசாகிவிடும். அதற்கு பதிலாக தக்கை பூண்டு அல்லது சணப்பை போன்ற பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்து நிலத்தில் உழுது விடுவதன் மூலம் மண்ணின் வளம் நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கலாம். உரச் செலவும் குறையும். விவசாயத்துடன் தேனீ வளர்ப்பு, பால் பண்ணை, கோழி வளர்ப்பு போன்ற தோட்டக்கலை சார்ந்த தொழில்களில் ஈடுபடலாம். இது கூடுதல் லாபம் தரும். இவ்வாறு தேனி மாவட்ட சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நார்மலாக அந்த காடுகள் அந்த மாதிரி இருக்க வழியில் பார்த்தோன்னா யாரும் உரம் போடுறதில்ல. ஆனால் அங்கே பார்த்தோன்னா மரம் வந்து நல்லா செழிப்பாக வளரும். இது காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய பாறைகள், அந்த பாறைகளில் மினரல்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். ஸோ அந்த மினரல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல மண்ணில் வந்து சத்துக்கள் குறைய குறைய இந்த பாறைகள்ல இருந்து சத்துக்கள் வந்து மேலே வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் அந்த யூக்லிபிரியம் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மேலே குறைய குறைய கீழே இருந்து சத்துக்கள்ல விரியும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சத்துக்கள் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் ரிலீஸ் ஆகும். அதனால தான் நம்ம அந்த உர மேலாண்மை இயற்கை உரம் ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறோம். அந்த சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம தலைச்சத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில மினரல்கள்ஸ் தான் இருக்குது. ஸோ அதான் சால்ட் பீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது போக அந்த பெங்கால் பீட்டர், ஸோ அது மாதிரி ஒரு 2 மினரல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த நைட்ரஜனுக்கு மேஜர் சோர்ஸு. இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த எரிமலை கிட்ட வந்து இந்த அமோனியம் சல்ஃபேட்டாகவே சத்துக்கள் வந்து இருக்கு. இதை தவிர்த்து அடுத்த மேஜர் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அமோனியா அப்படிங்கிற இந்த ஒரு வாயு, அதுல இருந்து அந்த வாயு எப்படி மண்ணுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற அந்த சத்தை முத முதலாக சொன்ன ஒரு பேர் வந்து ரூதர்ஃபோர்ட். சுவை இல்லாத அதிகப்படியான நோபல் கேஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கு அப்படின்னு சொன்னவர் பேர் ரூதர்ஃபோர்ட். ஸோ அப்போ அவர் சொன்னப்ப இது அதிகமாக நம்ம பூமியில் இருக்கு அப்படி

0: இருக்கும்போது இதோட குறைபாடு எதுவும் வராது அப்படின்னு தான் ஆரம்பத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தியோடர் டிசாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து தலைச்சத்து அப்படிங்கிறது கேசியஸ் ஃபார்ம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா தாவரங்களுக்கு உதந்ததல்ல, ஒரு சில தாவரங்கள் மட்டுமே அதை வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்னவர் தியோடர் டிசாசர். இதுக்கப்புறமா தான் இந்த நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்குது, இந்த தலைச்சத்தை பயிர்கள் எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத முன்னோடியாக இதுலேருந்து தான் வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக இந்த தலைச்சத்து ஆகாயத்தில் இருக்கும்போது மின்னல் வெட்டும்போது இந்த தலைச்சத்து நைட்ரஸ் ஆக்சைடாக வந்து கன்வெர்ட் ஆகுது மேடம். அந்த நைட்ரஸ் ஆக்சைடு மழை தண்ணியோட சேர்ந்து நைட்ரிக் ஆசிடாக மாறி அந்த நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம பூமியை சேரக்குள்ள இந்த நைட்ரஜன் வந்து சோர்சஸாக நமக்கு வந்து அமைதிங்க மேடம். ஸோ அந்த மினரல் சோர்சஸும் ஒன்று. இதை தவிர்த்து இந்த மணிச்சத்து சாம்பல் சத்து பார்த்தோம் அப்படின்னா மணி சத்துக்கும் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மினரல்ஸ் பேர் வந்து அப்படைட் மினரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருக்க எல்லா அப்படைட் மினரல்ஸுமே இந்த மணி சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது தவிர்த்து பொட்டாசியம், ஸோ பொட்டாசியமும் நிறையா மினரல்ஸ் இருக்குது, பொட்டாசிக் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து அந்த மினரல்ஸில் தான் இது இந்த பூமிக்கு சத்துக்கள்
1: கிடைக்குது, இது அப்படியே டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குது தாவரங்களுக்கு.
0: இந்த சத்துக்கள் வந்து தாவரங்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் மேடம். ஏன்னா கீழே பாறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்துக்கள் ரிலீஸ் ஆகி மேலே மண்ணுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா பொட்டாசியத்தில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சபிள் கே, நான் எக்ஸ்சேஞ்சபிள் கே, ஸோ லேபியல் கே அப்படிங்கிற மாதிரி நாலு வகையாக பிரிச்சுருவாங்க. ஸோ அப்படி பிரிக்கிறதுல இந்த சொல்யூஷன் கேன்னு சொல்லுவாங்க, அந்த சொல்யூஷன் கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களுக்கு உதந்தது, தாவரங்கள் அந்த சத்துக்களை தான் எடுத்து வளருங்க மேடம். மீதம் உள்ள கேல என்ன ஆகும்னா அங்கங்கே அப்படியே இருக்கும். சொல்யூஷனில் குறைய குறைய ரிலீஸ் ஆகிற அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த உரம் மேலாண்மை இது எல்லாமே நம்ம வந்து இது பண்ணுறோம்.
1: ஓ, இதெல்லாம் கொடுத்தது நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்தாதான் வந்து
0: சப்போர்ட் கொடுத்தாதான் மண் வளத்தை பெருக்க முடியும், தாவரங்கள்லையும் நம்ம அதிகமான மகசூல் வந்து பெற முடியும் மேடம்.
2: இதுவரை மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேன்.
4: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.1 மெகாஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7

0: ஏழு நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும், அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்
4: வணக்கம் நேர்களே. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்க இருப்பது பூந்தளிர். சின்ன குழந்தைகளினுடைய குரலாக ஒலிக்க காத்திருக்கிறது நேர்களே பூந்தளிர். குட்டி தம்பி வந்திருக்காங்க, யார் எங்க இருந்து வந்திருக்காங்கன்றது கேட்டலாமே. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
5: என்னோட பேர் எரேயம்பு.
4: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
4: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா? அப்படியா?
5: இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணா ஈஸி.
4: அப்ப எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்?
5: செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
4: நிறைய ரைம்ஸ் எல்லாம் இருக்கு மாம்ல. அப்படியா?
5: இருக்கும்.
4: என்னென்ன ரைம்ஸ் எல்லாம் இருக்கும்?
5: பட்டு பட்டா பூச்சி, பட்டு கட்டி போச்சு, விட்டு பூவை

0: போச்சு, எட்டி பிடிக்க சென்று என்ன தப்பி போச்சு, எட்ட எட்ட மேலை எங்கோ பறந்து போச்சு.
1: பட்டாம்பூச்சி உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: படிக்கும், ரொம்ப பிடிக்கும்.
1: என்னென்ன கலர்லலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
0: ப்ளூ கலர், பிங்க் கலர், எல்லா கலரும் பட்டிருக்கேன்.
1: பட்டாம்பூச்சியை பிடிச்சிருக்கீங்களா?
0: அதை வந்து கயிறு பிடிச்சிக்குவேன்.
1: ஆனால் பட்டாம்பூச்சியை பிடிக்கக்கூடாது தெரியுமா?
0: அதை பிடிச்சி அப்படியே விட்டுருவேன்.
1: சரி, பிடிச்சிட்டு அப்படியே விடுறதுக்கு நீங்கள் பிடிக்காம அப்படியே பறக்க விட்டீங்கன்னா அது ரொம்ப ஹாப்பி ஆயிரும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உன்னை பிடிச்சி அமைக்கி பிடிச்சிட்டு அப்புறம் உன்னை விட்டா எப்படி இருக்கும்?
0: கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும்.
1: அதே மாதிரி தான் பட்டாம்பூச்சிக்கும் மோசமாக இருக்கும். அதனால இனிமேல் பட்டாம்பூச்சி பறக்கும் போது அதை பார்த்துட்டு ஐ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசித்தா மட்டும் போதும். ஓகேவா? நீங்கள் குட் பாயா பேட் பாயா?
0: குட் பாய்.
1: குட் பாய்னா எப்படி சொல்கிறீங்க? குட் பாய்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்போ தான் குட் பாய்?
0: குட் பாய் வந்து யார் பரலோ எடுத்துக்கூடாது, குப்பாய் வந்து யார் பாக்ஸ் எடுத்தால் அவங்க வந்து நம்ம பஸ்ஸை அவங்க எடுத்துருவாங்க. குப்பாய் வந்து நம்ம ஏதாச்சும் படிக்கும் போது அவங்க நோட்டை கிறுக்கி விட்டுருனா அது தப்பு.
1: சிலக்குட்டி இன்னொரு ரைம்ஸ் பாடுங்க. கேக்குறதுக்கு அவளோட காத்துட்டு இருக்கோம்.
0: ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எங்க போற, நோட்டதுக்கு மேய போறேனே, தோட்டத்துல என்ன பார்த்தேனே, அழகழக பூவா பார்த்தேனே, பூடா சாப்பிட்டு பார்த்தியா, அழகழகா இலைய பார்த்து சாப்பிட்டேன்னு, தோட்டக்கார ஒண்ணுமே செய்தியா, தோட்டக்கார அடிக்க வந்த நான் ஓடி போனேனே.
1: நீ நானும்
0: ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஓகே ஓகே, நானும் இறையன்பு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இந்த பூந்தொழில் மூலமாக. இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பேசின இறையன்புக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்தோடு கோகுலரசி.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். இந்திய வான் இயற்பியல் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு இதற்கான வயது 29/6/2026 18 27 இருக்க வேண்டும். இதற்கான பணியிடங்கள் பெங்களூர், காவலூர், கொடைக்கானல் உட்பட 5 இடங்களில் பணியிடம் இருக்கிறது. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் நடைபெறும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான கடைசி நாள் இம்மாதம் 29 தேதி. மேலும் விவரங்களுக்கு iiap.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.

இணைக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னும் சில நொடிகளில் கிட்டலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப்

0: ஜாதவ் நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல்துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000-க்கும் மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை UPSC.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 மாத கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.

0: முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று கூடலூர் லோயர் கேம்ப் வழிபடும் முருகன் கோயிலுக்கு போகிறோம். இத்திருக்கோவில் தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்பில் அமைந்துள்ளது. கம்பம், கூடலூர், குமிளி, வண்டிப்பெரியாறு வழியாக சபரிமலைக்கு செல்வோர் இந்த வழியாக பயணிக்கும் போது முதலில் இங்குதான் மலை ஏறி வந்து அவர்கள் இந்த முருகப்பெருமானை வணங்கி யாத்திரையை தொடங்குவர். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் வாகனங்கள் பலவும் விபத்திற்குள்ளாகின. மலைப்பாதையில் விபத்து சிக்கும் வாகனங்கள் சுமார் 300 அடி பள்ளத்தில் விழுந்திடும். இதனால் வருந்திய மக்கள் மலையேறுவதற்கு முன்பாக இறைவனை வழிபட்டுவிட்டு மலையேறினால் விபத்தில் குறையும் என்று நம்பினார்கள். எனவே மலைப்பாதை தொடங்கும் இடத்தில் முருகப்பெருமானுக்கு ஆலயம் எழுப்ப முடிவு செய்து முதலில் சிறிய திட்டு ஒன்றை அமைத்து வேல் பிரதிஷ்டை செய்தார்கள். ஐயப்ப பக்தர்கள் இங்கு வழிபட்டு சென்றனர். அதன் பிறகு விபத்துகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. பிற்காலத்தில்

0: முருகன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பெற்றது. வழித்துணைக்கு உதவும் முருகனை வழிவிடு முருகன் என அழைக்கின்றனர். கேரளாவிலிருந்து வரும் முரு பக்தர்களும் இங்கு வழிபாடு செய்கிறார்கள். வேண்டுதலை நிறைவேற்ற பழனிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். முருகன் சன்னதிக்கு நேர் எதிரில் காவல் கருப்பு சன்னதி உள்ளது. வளாகத்தில் விநாயகர், மாரியம்மன், சிவலிங்கம், சக்தி சன்னதிகள் உள்ளன. திருமணப்பேறு, மகப்பேறு வேண்டியும் இங்கு வந்து பலவிதமான பிரார்த்தனைகளை செய்து முருகனை வழிபட்டு நற்பேறு பெற்றுகிறார்கள். தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேறியதும் முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்தும் முடிக்காணிக்கை செலுத்தியும் பொங்கல் வைத்தும் வழிபடுகின்றனர். கார்த்திகை மார்கழி மாதங்களில் இங்கு ஐயப்ப பக்தர்கள் அதிகமாக வருகிறார்கள். தேனி மற்றும் பல ஊர்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு பாத யாத்திரை வருகின்றனர். தினமும் சுவாமிக்கு 15 வகையான அபிஷேகங்கள், ஆராதனை நடைபெறுகின்றன. அன்னதானமும் நடக்கிறது. முருகன் சன்னதி அருகில் குதிரை குழம்பு மரம் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறது. இதன் காய் குதிரைகளின் குழம்புகளைப் போல இருப்பதனால் அந்த பெயர் உண்டாயிற்று. குரங்குகள் விரும்பி சாப்பிடும் இந்த காய்கள் மருத்துவ குணம் நிறைந்த மலபார் கஷ்கொட்டை செஸ்ட்நட் எனப்படும் இந்த மரத்தை பணமரம் என்பார்கள். செல்வ செழிப்பின் அடையாளம் இம்மலம். இதன் நிழலில் அருளும் முருகனையும் ஒருங்கே தரிசித்தால் வாழ்வில் சுபிக்ஷமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் என்பது ஐதீகம். மேகமலை வனப்பகுதியில் மழை பெய்யும் போது அங்கு வடியும் நீர் கோவிலுக்கு அருகே சிறிய அருவி போல் கொட்டி கோவில் எதிரே சலசலத்து ஓடும். பூச்சிகள், வண்டுகள், பறவைகளின் ஒளிகளுக்கு நடுவில் இந்த முருகனை தரிசிப்பது சிறந்த அனுபவமாகும். இப்பகுதியில் தோட்ட உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் மாசி பங்குனி சித்திரை மாதங்களில் நேர்த்திக்கடன் செய்து வழிபடுகிறார்கள். அப்போது பக்தர்கள் வாகனங்களில் தொடர்ச்சியாக அணிவகுத்து வந்து முருகன் சன்னதியில் பொங்கல் வைத்து வழிபடுகின்றார்கள். வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள், கார்த்திகை, சஷ்டி திதி போன்றவை இங்கு விழா நாட்களாகும். என்றும் வாழ்க்கை துணையாக, நம் வழிக்கு துணையாக, நம் பேச்சிற்கு துணையாக நிற்கும் கூடலூர் லோயர் கேம்ப் வழிவிடு முருகனை வணங்கி பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உணர்ச்சி மற்றும் மனநலத்திற்கான யோகாவும் தியானமும் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
2: உணர்ச்சி பொதுவில் நம்ம ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்படாத அப்படின்பாங்க. அப்போ என்ன, நம்ம உணர்ச்சியே இல்லாமல் இருக்கணுமா? நமக்கு அப்படி சந்தேகம் வரும். அவங்க சொல்றதுடைய அர்த்தம் அது இந்த உணர்ச்சி வசப்படாத, உணர்ச்சி நம் வசம் படணும், உணர்ச்சி நம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஏதோ ஒரு பொருள் உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அது சின்ன பிள்ளையில அது நிறைய அதெல்லாம் பார்த்துருப்போம். திருப்பி திருப்பி அதையே வேணும் வேணும் வேணும், வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த பொருளை எப்படியோ யாரோ சொல்லி இவங்களே பைசா சேர்த்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள் என்ன ஆகும், தன்னை விட்டு நகந்துராம பார்த்துப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஆயிருமோ, எவனாவது எடுத்துருவானோ அந்த பொருளை. ஒரு சாதாரண ஒரு பென்சில் ரப்பரா கூட இருக்கலாம் பள்ளி கல்லூரி நாட்கள்ல. ஒன்னும் இல்லை, நட்புக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வருது. எனக்கு ஒருத்தர் நட்பா இருந்தா இன்னொருத்தருக்கு அவர் நட்பா இருக்கக்கூடாதா? நட்பு பொதுவானது தானே, ஆனா அதுல பிரச்சனை.

வருது. அப்ப என்ன ஆயிருது, அந்த பொருள் மேல அல்லது அந்த நபர் மேல நமக்கு காமம் அதிகமாயிடுது. காமம் அப்படின்னு சொன்னா அல்ப ஆசை. அல்ப ஆசைனா அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எதிரான எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங் அது வந்துடும். அதை யாராவது அந்த பொருளையோ அந்த நபரையோ பார்த்தாலே நமக்கு அந்த நபர்

0: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். 7:50 இன்றைய நிகழ்ச்சிகள், அதாவது அரசு சித்திரை பொருட்காட்சி தமக்க மைதானத்தில் நடைபெறுகிறது. மதுரையில் மாலை 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். இப்ப நிறைவடைய கூடிய நேரமும் வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை பெற்றுள்ள பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின்

அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 16 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா? சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய பிறப்பு பாடல்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சியா இன்றைய பாட்டு வேணுமா? 25 30 170 மற்றும் 25 30 171 0 4 5 2 முன்னிணைப்போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: சிவகங்கை மாவட்ட நேர்கள் மன விரும்பிய புத்தமதி விருப்ப பாடல்களாக வளம் வரக்கூடிய நிகழ்ச்சி இன்னைக்கு வரப்போது. பாட்டு வேண்டிய நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேர்கள் பேசலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 முன்னணி வரலாம். சிவகங்கை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா இனியும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: காலை வணக்கம்மா. காரியம் காரியம் பார்க்க காரியம் செய்ய மாட்டார்கள், காரியம் செய்வர்கள் காரியம் சொல்ல மாட்டார்கள்.
0: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: அதாவது இந்த இது அது என்ன படமா இந்த இதுல வந்து போடுங்கம்மா யாதனின் இந்த என்ன படம்
0: நன்றி. இனிப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிட்டு அனைவருக்காகவும் பாடல் வருகிறது.

0: 82 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ జీడిపికి దాదాపు 3 రెట్లు.
2: కరోడో ఛోటే ఉద్యమియో కో ముద్రా యోజన సే లోన్ మిలా, ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
1: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.

0: 8:11 பாட்டு வேணுமா? சிவகங்கை மாவட்ட நேர்கள் மன விரும்பிய புதுப்புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இது ஆகாஷவாணி மதுரைஃபம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இனிய கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் நட்டிக்குளத்துல இருந்து அழகா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: காரக்குடி
0: இளவரசி ஒரு பாட்டு கொடுங்க. நன்றி, இணைப்பில் வந்திருக்கு பாடல் வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: உங்களுக்கு
2: தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனமருமிய புத்தமதி விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி 8:17:38 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் அன்பின் கடவுளுக்கு காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது சிவகங்கை மாவட்டம் குண்டேந்திரப்பட்டி சவமணி.
4: சொல்லுங்க.
5: ஒரு பாடல் கொடுங்கம்மா.
4: நன்றி நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு பாடல் வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சிக்கிட்டேன். அனைவருக்காகவும்

0: சொல்வதற்கு வணக்கம் சிவகங்கை, அழகோட தமிழ் செல்வன்.
1: சொல்லுங்க, என்ன பாடு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
0: அரண்மனையிலிருந்து அந்த குத்துமிடா பாடல் கொடுங்க சகோதரி.
1: சரி, பாடல்கள் வந்துட்டே இருக்கு. 8:24 நிமிடத்துல

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷ்வாணி மதுரைகம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல 8:29:29 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதி விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்ட நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம் 25:30 மற்றும் 25:30 முன்னணி போடு வரலாம். சிவகங்கை மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: சிவகங்கை மாவட்ட நேர்கள் மனம் விரும்பி 19 ஏற்ப பாடல்களாக கேட்டு வச்சிருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்த இனிய புண்ணிய ஏர்வருக்கு வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் மதுரை பண்பலை அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங் காரைக்குடில இருந்து சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அதான் லப்பர் பந்துல இருந்து சில்லாஞ்சிருக்கிய என்ற பாடலை நனில நாராயணம்.
0: அனைவருக்காக கொடுத்துடலாம். நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: கேட்டும் ஆகாஷ்வாணி மதுரைக்கும் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 8:40 பாட்டு வேணுமா என்ற பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களோட.
4: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க.
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பாட்டு வேணுமா கேட்டு வச்சிருக்கோம். இப்ப இணைவில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
7: இளம் காலை பொழுதில் இந்து மனை வீசிக் கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் அன்பின் அறியப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து இக்பால். அம்மா வணக்கம்மா.
3: வணக்கம். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
7: அம்மா, இன்றைய வந்து பாடல் வந்து பொன்னியின் செல்வன். பாடல் வந்து பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள என்ற பாடல்மா.
3: கேட்கலாம். 8:40 1:30

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகியும் சமூக சேவகியுமான அம்மா கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களின் 100 ஆண்டு நிறைவு நாள் திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து நேரலையாக வளம் வர காத்துட்டே இருக்கு.

0: 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு சன்னியாசி, அவரு ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரித்தாராம். உனக்கு தெரியாதா விஷயம், இன்றைக்கி இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டுருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதை மாறி போயிட்டுருக்குறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா, உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டுருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க

0: ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கண்ணா என்னென்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ளே வாடகை பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானா இந்த ஆள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவுள்ள ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கவிருப்பது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான பாடல்களோடு காத்திருக்கு இன்றைய ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸோட நம்ம நிகழ்ச்சி தொடங்கிடலாமா? நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் நாளைக்கு நீங்கள் பெறப்போகிற வெற்றியின் ஆணிவேர்களாக இருக்கும். அதனால முயற்சி செய்கிறத என்றைக்குமே நிப்பாட்டாதீங்க. அதே மாதிரி பரபரப்பாக சுறுசுறுப்பாக உற்சாகமான இந்த காலை நேரத்தில் டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காத்திருக்க நேரமில்லை கேட்க போறோம். அதுல முதல்ல பாடலோடு தொடங்கிடலாம் நேர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை மற்றும் பாடலோடு இணைந்திருங்கள். இன்றைய டைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜானகி.
3: பதா ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா वो हमारे दिलों के और करीब आ गया है पिछले 12 सालों में, जब से नॉर्थ ईस्ट के नेशनल हाईवे की लंबाई बढ़कर 16,200 किलोमीटर हुई है। सिक्किम और अरुणाचल को पहली बार एयर कनेक्टिविटी मिली है, तब से नॉर्थ ईस्ट से दूरियां घटी हैं।
4: नॉर्थ ईस्ट अब दूर नहीं रहा, नॉर्थ ईस्ट अब दिल के भी पास है, दिल्ली के भी पास है।
3: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
5: ए பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது, கடாமீச கடாமீச எட்டி கட்டி புடிக்குது, பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்தி கட்டு எறிக்குது, காதல் என்னும் புயலுக்கு போ கூறப்பிக்க

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் காலை 9:10.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
4: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: 9:11 நம்ம கேட்டு இருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு என்னங்க, June 16 செவ்வாய்க்கிழமை இல்லையா? June 16 ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ், இந்த தினம் கொண்டாடப்படுது. அதாவது சர்வதேச குடும்ப பணம் அனுப்பும் தினம். வெளிநாடுகளில் பணிபுரியறாங்க இல்லையா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அவங்க குடும்பத்தினருக்கு அனுப்பக்கூடிய நிதி பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கப்பட்டதுதான் இந்த சர்வதேச குடும்ப பணம் அனுப்பும் தினம். அதுதான் June 16. ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம்.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, கேட்டிருக்கோம். இன்றைக்கு June 16, அடுத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்றத கேட்கணும் இல்லையா? இன்றைக்கு உலக கடல் ஆமைகள் தினம் அனுசரிக்கப்படுதாங்க. எதுக்காக இதை அனுசரிக்கிறோம் அப்படின்னா, கடல்ல இருக்கக்கூடிய ஆமைகளை பாதுகாப்பதுடைய அவசியத்தை வலியுறுத்தும் நாளாக தான் உலக கடல் ஆமைகள் தினம் கொண்டாடப்படுது.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: வக்கீலையா?
1: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144454 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் காலை 9:24 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கோம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 அணுதினமும் புது புது தலைப்புகளோடு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்றைக்கு சிறப்பு நேரலையாக வலம் வர காத்துட்ருக்கு. இன்றைக்கு கண்ணாடி மாளிகையில் சுதந்திர போராட்ட தியாகியும் சமூக சேவகியுமான அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் 100 நிறைவு நாள் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு நேரலை கேட்க போறோம். ரைடம்பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லையில் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்றைக்கு 16 ஆப்பிரிக்க குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது. எதற்காக இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் கல்வி மற்றும் நலனை மேம்படுத்தும் நோக்கில் தான் ஆப்பிரிக்க குழந்தை தினம் ஒவ்வொரு வருடமும் 16 கொண்டாடப்படுது.

9:32 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான பாடல்களும் கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் மத்திய அரசுடைய திட்டங்கள் கேட்போம் இல்லையா. அப்படி இன்னைக்கு மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் பற்றி தான் கேட்க போகிறோம். இந்த மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களின் பாதுகாப்பு, அதிகாரம் மற்றும் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து, இதையெல்லாம் மையமாக வச்சு தான் பல முக்கிய திட்டங்களை மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்திட்டு வருது.

இதில் ஒரு திட்டமாக சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷான் 2.0 இந்த திட்டம் மூலமாக கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அது மட்டும் இல்லாமல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஊட்டச்சத்து ஆதரவு திட்டமாக செயல்படுது இந்த சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷான் 2.0 இந்த திட்டம்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
6: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: வணக்கம், நான் கார்த்திக் நேதா.

0: பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: ஃப்ரைடே மீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சி கேட்டு அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நேயர்களே,

0: நேரம் 9:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வெற்றி பயணம் 12 ஆண்டுகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ. கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ். ராதாதேவர் அவர்கள்.
2: ஆகாசவாணி மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த காலை வணக்கங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான துறையை பற்றி இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம். குறிப்பாக மத்திய அரசினுடைய பங்களிப்போடு விளையாட்டு துறையில் என்ன சாதனைகள் நடைபெற்று இருக்கு, என்ன வளர்ச்சி பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார். விளையாட்டுத்துறை என்பது மிக முக்கியமான, நிறைய திட்டங்கள் பல்வேறு துறைகளை பார்த்துருக்கோம். இந்த மத்திய அரசு அந்த துறைகள்லாம் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறது. அது மாதிரி விளையாட்டுத் துறையில என்ன பண்ணிருக்கிறாங்க, என்ன மாதிரியான மேம்படுத்துதல் செய்திருக்கிறாங்கன்றத சொல்ல முடியுமா சார்?
2: நிச்சயமா, நீங்க சொன்ன கூற்றுதான் உண்மை மேடம். இன்னைக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய அளவில் ஒரு இந்திய உச்சத்தை தொற்றுக்கின்ற அளவுக்கு நிறைய சாதனைகள் நடந்திருக்கு. அது உள்நாட்டு அளவில் நடக்கூடிய விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், தெற்காசியா அளவில் நடக்கூடிய போட்டிகளாக இருக்கலாம், சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளாக இருக்கலாம், எல்லா இடங்களையும் இன்றைக்கி இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு முத்திரையை, சாதனையை, வெற்றியை வந்து பதிவு செஞ்சிட்ருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, பெருமளவில் அடித்தள வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள், அதே மாதிரி திறன் மேம்பாடு, இதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதுக்காக மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கேலே இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2016-17 முதல் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அடித்தள விளையாட்டு, நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை மேம்பாடு செய்ய வச்சிட்ருக்குறாங்க. இது ஒரு சாதனைக்கு மிகப்பெரிய திட்டமாக இந்த திட்டம் இருக்குது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க 1000-க்கும் பயிற்சி மையங்கள் இன்றைக்கி வந்து உருவாக்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 326+ உள்கட்டமைப்பு திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்கிறோம். இதுக்காக கூடுதலான நிதி 3124 கோடி அளவுக்கு மேம்பட்ட நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதேமாதிரி கேலே இந்தியா யூத் கேம்ஸ் மாநில அளவில், மாவட்ட அளவில், தேசிய அளவில் இன்னைக்கு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யூனிவர்சிட்டி அளவில் கேம்ஸு, விண்டர் கேம்ஸு, பீச் கேம்ஸு, பாரா கேம்ஸு, இப்படி பலவிதமான போட்டிகளை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இந்த திட்டத்தில் பங்கேற்பு பண்ணியிருக்காங்க. 2800-க்கும் விளையாட்டு வீரர்களுக்கு முறையான பயிற்சி, அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், மருத்துவ உதவி, அதேமாரி கல்வி உதவித்தொகை, அதேமாரி பயிற்சிக்கான உதவித்தொகை, தனி பயிற்சியாளர் என்ற அளவுக்கு இன்னைக்கு

0: அந்த திட்டத்தினுடைய பயன்பாடு போயிட்டு இருக்கு மேடம். அதனால அரசாங்கம் இதுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்காக கேலி இந்தியா போர்ட்டல் உருவாக்கி இருக்காங்க. விளையாட்டில் ஆர்வம் இருக்க எந்த ஒரு மாணவனும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் கூட திறமை இருந்துச்சுன்னா இந்த போர்ட்டலில் பதிவு செஞ்சு இந்த திட்டத்தினுடைய பயன்பாட்டை அவங்க எடுக்கலாம் என்ற அளவுக்கு அரசாங்கம் இந்த துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க மேடம்.
1: விளையாட்டுன்னு போதே அதிக உச்சபட்சமாக நம்ம பார்க்கறது ஒலிம்பிக்ஸ், இந்தியா ஏஷியாடு, அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ், அப்புறம் பேரா ஒலிம்பிக்ஸும் அந்த அளவு விளையாட்டாக தெரியப்படுது. இதுலெல்லாம் நாம் ஏதாவது சாதனை செஞ்சுருக்கோமா? இவங்க செய்த உதவியால் ஒலிம்பிக்ஸில், பேரா ஒலிம்பிக்ஸில், இதுலெல்லாம் நம்மளுடைய சாதனைகள் என்ன?
0: நிச்சயமாக கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த சர்வதேச போட்டிகளில், ஆசிய போட்டிகளில், தேசிய அளவிலான போட்டிகளில் பார்த்தீங்கன்னா பதக்கப்பட்டியலில் நம்முடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ரியோ 2016 போட்டியில் 2 பதக்கங்கள் நம்ம வாங்கினோம். டோக்கியோ 2020 பார்த்தீங்கன்னா 7 பதக்கங்கள், ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டோன்னே சொல்லலாம் இந்த ஒலிம்பிக் வரலாற்றில். அதுவும் பாரிஸ் 2024 அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 6 பதக்கங்கள் நம்ம வாங்கியிருக்கிறோம். குறிப்பாக நம்ம நீரஜ் சோப்ரா, மனு பாக்கர் போன்ற சிறந்த சாதனையாளர்கள் வந்து இந்த பதக்கப்பட்டியலில் இருந்தாங்க. அதேமாரி பாரோ ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா டோக்கியோ 2020 19 பதக்கங்கள் நம்ம வாங்கினோம். பாரிஸ் 2024 புதிய சாதனை, எங்கேயுமே இல்லாத சாதனை, 29 பதக்கங்கள், அதில் 7 வந்து கோல்டு மெடல். அந்த அளவுக்கு நம்ம சாதனை பண்ணியிருக்கிறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியுது மேடம் இந்த போட்டிகளில்.
1: இப்போ இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வீரர்கள் நல்ல வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சர்வதேச அளவில் பயிற்சி கொடுக்கறது, வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி கொடுக்கறது, அவங்களுக்கு அறிவியல் பூர்வமாக பயிற்சி கொடுப்பது, இதையெல்லாம் நம்ம அரசு செய்வதாக நான் கேள்விப்பட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு எந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க?
0: இல்லை, நான் ஏற்கனவே சொல்லினேன், இப்போ இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் இந்த விளையாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நிதி வந்து ஒரு மிகப்பெரிய தடையே இல்லை, அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு வந்து கொடுத்துட்டுருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்புக்காக விளையாட்டு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா 2025-26 3794 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 2014 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 130% உயர்வுன்ற அளவுக்கு நிதி ஒதுக்கீடுகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு பேரில் ஃபண்டு வந்து அலோகேஷன்ஸ் இருக்குது. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது போக சாய், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக பல கோடி உதவிகள் வந்து போயிட்டுருக்கு. இதன் மூலமாக பல புதிய ஸ்டேடியங்கள் கட்டியிருக்காங்க, பல புதிய அகாடமிகள் உருவாக்கியிருக்காங்க, பல புதிய மைதானங்கள் வந்து சர்வதேச தரத்தில் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் மத்திய அரசினுடைய இந்த நிதி ஒதுக்கீடு. சில மாநிலங்களில் மாநில அரசினுடைய நிதி ஒதுக்கீடும் இதில் உள்ளடங்கி இருக்கு மேடம்.
1: நிறைய திட்டங்கள், சீர்திருத்தங்கள் பற்றி பேசும்போது இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் ஆக்ட், கேலோ பாரத் நீதி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் என்னன்னா திறமை முன்னுரிமை, வெளிப்படைத்தன்மை. ஏன்னா நிறைய பேர் என்ன, என்னோட திறமைக்கு அங்கீகாரம் இல்லை இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபிட் இந்தியா மூமெண்ட், மக்களின் உடற்பயிற்சி. இதில் தான் நம்ம யோகாவை வந்து உலக அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். யோகா உலக அளவில் பேசுவோம், யோகா தினமும் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. நமக்கு உலகம் பூராமே யோகா பண்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்ததும் இந்த அரசாகத்தான் இருக்க முடியும். பெண்களுக்கான ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் 2036 நம்ம ஒலிம்பிக் கேம் நடத்துவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. உலக அளவில் நம்மளுடைய பாரம்பரியமான யோகாவெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
0: இன்னைக்கு வந்து சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட, ஒரு கிராமப்புறத்தில் இருக்கவங்க கூட சர்வதேச போட்டியில் வந்து கலந்துக்க முடியுன்ற அளவுக்கு நம்முடைய உள்கட்டமைப்பு, நிதி ஒதுக்கீடு, அரசனுடைய ஆதரவு வந்து இன்னைக்கு பெருகி இருக்கு. இன்னைக்கு அதனால நிறைய இளம் வீரர்கள் வந்து இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் கலந்துக்கிற காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு அங்கங்கே பெற்றோர்கள் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசனுடைய ஆதரவை பார்த்துட்டு நிறைய தன்னுடைய குழந்தைகளை வந்து பல்வேறு விளையாட்டு போட்டியில் சேர்க்கறது, குறிப்பாக பாரம்பரிய விளையாட்டுகளில் அவங்கள ஒன்றிணைக்கிறது, அதேமாதிரி யோகா போன்ற போட்டிகளில் அவங்க கலந்துக்க வைக்கிறது, இது எல்லாமே நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் நம்முடைய வாழ்வியல் கலையாக இருக்கக்கூடிய இந்த யோகாவை வந்து சர்வதேச சமுதாயத்துக்குரிய ஒரு கலையாக அவருடைய வேண்டுகோளை ஏற்று யூஎன்ஏ வந்து அறிவித்தாங்க. ஜூன் 21 வந்து வேர்ல்டு யோகா டேன்னு சொல்லி அறிவித்தாங்க. இன்னைக்கு அதன் மூலமாக என்னாச்சுன்னா உலகம் முழுக்க அந்த யோகா கலை வந்து இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. பல நாட்டினுடைய தலைவர்களே முன்னின்று அந்த டேல வந்து யோகா பயிற்சி செய்யக்கூடிய காட்சிகளை வந்து நாம் பார்க்குறோம். இதனுடைய தாக்கம் இந்தியாவிலையும் அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் வீடுகளில் கூட தினசரி யோகா வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. யோகா டேக்கு மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் இது பயன்பாட்டு உள்ள ஒரு கலையாக

0: இருக்கிறதுனால அதுக்கு பிரதமரே ஒரு முன்னோடியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவரே வந்து தினசரி வாழ்க்கையில் யோகா பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இளைஞர்கள் மத்தியில் அவர் கொண்டு போயிருக்கிறாரு. இதன் மூலமாக மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் விளையாட்டு துறையாக இருக்கலாம், யோகா பயிற்சியாக இருக்கலாம், இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தியாக, நல்ல ஒரு திறன் வாய்ந்த சக்தியாக, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு சக்தியாக மாறியிருக்கு.
1: எப்பயுமே நான் கேட்கறது தான், இந்திய அளவில் பேசினா கூட தமிழ்நாட்டில் இந்த விளையாட்டு துறைக்கு என்ன மாதிரி மத்திய அரசின் சப்போர்ட் இருந்தது, சாதனைகள் என்ன பண்ணாங்க, இங்கே அவங்களோட திட்டங்கள் என்னெல்லாம் செயல்படுத்துகிறாங்க?
0: நிச்சயம் மேடம், பொதுவாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் இன்னைக்கு ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம். அதுக்கு காரணம் மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள், நிதி உதவிகள், இது எல்லாமே. ஏன்னா பிரதமரே பல முறை தமிழ்நாட்டில் நடந்த விளையாட்டுத்துறை சார்ந்த போட்டிகளை தூக்கி வைக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கிய கவனம் வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேலே இந்தியா திட்டத்தில் அந்த கேலே இந்தியா மையம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 38 மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெவன்யூ மாவட்டத்துக்கும் ஒரு கேலே இந்தியா திட்டம் மையம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிற்சி உபகரணங்கள், மருத்துவ உதவி, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு சென்றடைவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2024 6வது கேலே இந்தியா யூத் கேம்ஸ் வந்து நடந்தது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில், மதுரையில், திருச்சியில், கோயம்புத்தூர் நடந்தது. கிட்டத்தட்ட 5,900 வீரர்கள் வந்து பங்கேற்றாங்க. 27 போட்டிகளில் அவங்க பங்கேற்றாங்க. 15 டிவிஷனாக இந்த போட்டி நடந்தது. என்னோட தொடக்க விழாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த இந்த தொடக்க விழாவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பங்கேற்றாங்க. மேம்படுத்தப்பட்ட ஒரு உள்கட்டமைப்பாக மாறியிருக்கு மேடம். அதேமாதிரி இங்கே ஒவ்வொரு வருஷமும் இந்த கேலே இந்தியா திட்டத்தின் மூலமாக சர்வதேச அளவில் பங்கெடுக்கின்ற அளவில் ஒரு 180 வீரர்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. நிறைய வீரர்கள் இந்த திட்டத்தில் இருக்காங்க. அந்த சர்வதேச அளவில் பயன்பாடு அடையக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 180 வீரர்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ்லையும் பாரா ஒலிம்பிக்ஸ்லையும் கூட தமிழ்நாட்டு வீரர்கள் வந்து பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அதுமாரி பார்த்தீங்கன்னா கேலே இந்தியா கேம்ஸ் 2025 தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்து 15 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலம், மொத்தம் 65 பதக்கங்களை வாங்கி மிகப்பெரிய ஒரு சாதனை செயல்பாடாக தமிழ்நாடு இருந்தது.
1: ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்டேன், எல்லா விளையாட்டும் நடத்திட்டோம், ஒலிம்பிக்கை நடத்துவோமா இந்தியாவில், அதுக்கு எப்போ நடக்கும்ன்றதை சொல்ல முடியுமா நீங்கள்?
0: இப்போ இந்தியாவில் ஒலிம்பிக்ஸ் நிச்சயமாக நடக்கும். 2036 இந்தியாவில் ஒலிம்பிக்ஸ் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அப்படி நடக்கும்போது உலக அளவில் இந்திய நாடு வந்து முதலிடம் வருவதற்கான சாத்தியக்கூடும் இருக்கிறது. காரணம் என்ன சொன்னால், இந்த அளவுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து விளையாட்டுத் துறைக்கு மிகப்பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய உள்கட்டமைப்புகளை விரிவாக்கம் செஞ்சு அதற்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பயிற்சி மையங்களை அதிகப்படுத்தி பொருளாதாரம் ஒரு தடை இல்லை, விளையாட்டில் சாதனை பண்ணுவதற்கு பொருளாதாரம் வந்து ஒரு தடையே இல்லை என்ற அளவிற்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால சாதனை படைத்திருக்கின்றோம், மீண்டும் சாதனை படைப்போம் என்ற அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி இருக்கு மேடம்.
1: உண்மையில் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் போது பல விளையாட்டு வீரர்களை வந்து இந்தியா இன்னும் மென்மேலும் உருவாக்கும். 2036 ஒலிம்பிக் இந்தியாவில் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். அந்த விளையாட்டு போட்டியில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் நிறைய தங்கத்தையும் நிறைய பதக்கங்களையும் வெல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். மிக்க நன்றி சார், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது வெற்றி பயணம், 12 ஆண்டுகள் மத்திய அரசின், 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்றவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதிரி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் காற்றலைகளில்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் தேசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்வா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்றும் முனைவர் எல் அலமேலு, தமிழ்துறை தலைவர்

0: அவங்கள நாம சந்திச்சுட்டு இருக்கோம். நேற்றைய தொடர்ச்சி இன்று இப்போது கேட்கலாம். மேம், மீண்டும் ஒரு காலை வணக்கம். மேம்,
1: வணக்கம் சார்.
0: ரொம்ப அருமையான இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. விருந்தினர் விருப்பத்தில் இன்றும் உங்களுடைய பாடல்களை நாம் தர இருக்கின்றோம் நமது பண்பலையின் வாயிலாக. வானொலியில் பங்காற்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய கருத்து எப்படி மேம் சொல்லுங்க. மேம்,
1: வானொலி வந்து ரொம்ப ஒரு அருமையான ஊடகம். எனக்கு வந்த வாய்ப்பு வந்து முதன் முறையா வந்து வானொலியில பேசுறப்போ இயற்கையை பத்தி பேசுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே சொல்லணுமா அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து வானொலி வந்து நிறைய கேட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. அதுல இயற்கையை பத்தி பேச கிடைக்கிறப்போ அந்த அலுவலகத்துல போய் உட்கார்ந்து அந்த பேசுற விஷயமே நான் ரொம்ப பெருமிதப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த கடவுளுக்கும் குடும்பத்தினருக்கும் எல்லாருக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து நான் சொல்லி ஆகணும். அதுல வானொலியில பேசுறதுக்காக நம்ம தயார் பண்றப்போ இயற்கையை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம இத்தனை நாள் படிக்காமட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலகம்னு சொல்லுவோம். அந்த வகையில இயற்கைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, மரங்களாகட்டும் ஒரு பூவாகட்டும் காயாகட்டும் அவ்வளவு விஷயங்கள் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக வானொலிக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். சமீபத்துல வந்து இணைத்தானம் நலவிக்காக அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில கூட வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் சொந்தமா நிறைய கருத்துக்கள் எழுத ஆரம்பிச்சேன். உண்மையா அது மூலமா நான் இப்ப ஒரு புத்தகம் கூட வெளியிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதுக்காக நான் வானொலிக்கு மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன்.
0: ரொம்ப சிறப்பு மேம், நீங்க கண்டிப்பா வந்து ஒரு புத்தகம் எழுதி அதை கண்டிப்பா வெளியிடுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அதை வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த தருணத்துல ஒரு பாட்டு கேட்கலாம்னா என்ன பாட்டு மேம் கேட்கலாம்?
1: பொதுவாவே நம்ம பாடல் கேட்கறப்ப பாத்தீங்கன்னா பெண் குரல்ல பாடல் வந்துட்டு கடைசியில ஆண் குரல் வர்ற பாடல்கள் எல்லாமே ரொம்ப வெற்றி பெற்றதுதான் சொல்லணும். அந்த வகையில நிறைய பாடல்கள் இருக்குது. அதுல எனக்கு பிடிச்ச பாடல் பாத்தீங்கன்னா உதயகீதம் படத்துல வரக்கூடிய பாடு நிலாவை பாடல் தான். அதுல பாடிட்டு கடைசியில வந்து பாதிக்கு மேல வந்து ஆண் குரல் வரும். அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிகள், நீ போக்கும் பாதை என் பூங்காவனம், நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம், எல்லா இடத்துலயுமே அந்த பாடல் நம்ம பாட சொன்னாலும் சரி இல்ல எங்கேயாவது கேட்கறதுனாலும் சரி ரொம்ப அருமையா இருக்கும். அதனால அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இந்த நேரத்துல உங்களுக்காக அனைவருக்காகவும் நீங்க அந்த ரசித்து விரும்பிய பாட்டு இப்ப கேட்கலாம்.

0: இன்றைக்கி வந்து தமிழ் துறையில் ஒரு பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் நீங்கள் பணியாற்றி வரீங்க. முனைவர் பட்டம் இருந்தால் தான் ஒரு கல்லூரியில் நம்ம வேலை பார்க்க முடியும், அதாவது எம்ஃபில் படிச்சிருந்தா கூட நம்ம வேலை பார்க்கலாம். இந்த முனைவர் பட்டம் உங்களுடைய ஆய்வு எதை பற்றினதாக இருந்தது மேம்? தமிழில்
1: முனைவர் பட்டம்ன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். அந்த வகையில வந்து நானுமே வந்து கம்பராமாயணத்தில் அழகியல் உத்தி அப்படின்ற தலைப்புலதான் நான் வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். அதுவுமே என்னோட பையனுக்கு இரண்டாவது பையனுக்குலாம் 2 வயசுன்றப்போ நிறைய இடர்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்துல அந்த என்னுடைய கணவருடைய உறுதுணையாலும் என்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே எல்லாருடைய ஒரு அர்ப்பணிப்பாலும் அவங்களுடைய உதவியாலும் நான் வந்து அதை வெற்றிகரமா முடிச்சேன். கம்பராமாயணம் வந்து ஒரு கடல், எல்லாருக்குமே தெரியும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் சொல்லுவாங்க. அந்த வகையில ஒவ்வொன்றும் அது அழகியல் உத்தி அப்படின்னா பொம்மையாகட்டும் உருவமாகட்டும் கற்பனையாகட்டும் அதுல இருக்கக்கூடிய அதீத கற்பனை இதெல்லாம் வந்து அவ்வளவு ரசிக்கத்தக்கதா இருந்தது. அந்த அழகியல் உத்தின்ற ஆய்வுக்குள்ள போன பிறகு அதுல இருக்கக்கூடிய அந்த சொல் நயங்கள் இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு படிச்சு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தப்போ ஒரு பெரிய திருப்தி கிடைச்சது. அதுக்காக வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த முனைவர் பட்டம் மூலமா நம்ம கல்வி சார்ந்த விஷயம் இருந்தாலும் நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து ரசிக்கத்தக்கதா இருந்தது அப்படித்தான் சொல்லணும்.
0: ரொம்ப அருமை மேம், நல்ல ஒரு ஆய்வு பண்ணியிருக்கீங்க. அதன் மூலியமா வந்து ஒரு நல்ல தெளிவு, அதாவது ஒரு தெளிச்சின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் சொல்லும்போது, வந்து அது உங்கள் நீங்கள் சொல்கிற விதத்தை வச்சு நாங்கள் அதை உணர முடியுது. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க, நன்றி மேம். தொடர்ந்து பேசலாம் நாம. அடுத்த பாட்டு என்ன பாடல் உங்களுக்காக?
1: இப்ப நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் போடி நாயக்கனூர்ல வேலை பாக்குறேன். நாங்க இருக்கிறது வந்து தேனி தான், அதாவது தேனி மாவட்டம் சொந்த மாவட்டத்துலதான் இருக்கேன். அந்த வகையில இந்த பாடல் கேக்குறப்ப எல்லாம் அந்த தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல்னு ஒரு பாடல் இருக்குது,
0: அதுல
1: கருத்தம்மா படத்துலதான். ஆமாங்க, அந்த பாடல் அந்த இசையை கேக்குறப்ப ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருப்பாரு. அந்த பாடல் இசையை கேக்குறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம தேனிக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு வரும். அதே மாதிரி அந்த மழை துளி விழுகிற சத்தமும் வந்து நமக்கு மனசுக்கு வந்து ஒரு இனிமையை தரும். இப்ப கூட அந்த சாரல் நேரமா தான் இருக்கு, இன்னையில இருந்து அந்த மழை சாரல் அந்த நமக்கு அந்த உணர்வு வந்து அந்த பாடல் கேக்குறப்ப ரொம்ப அருமையா நம்ம தேனிக்காரவங்க அப்படின்ற அந்த உணர்வையும் அது வந்து தூண்டுற மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப அருமை மேம், அந்த இனிய பாடல் இந்த தருணத்துல கேட்டுடலாம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில இன்று நம்மோடு இணைந்திருக்கிறாங்க முனைவர் எல் அலமேலு மேம். அவங்ககிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் மேம். அடுத்த கேள்விக்கு போலாம் மேம். இந்த கால மாணவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை, ஒரு தகவல் என்னவாக இருக்கும் மேம்?
1: இக்கால மாணவர்களுக்கு வந்து நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப இருக்க மாணவர்களுக்கு வந்து தூக்கம்ன்றது, மாணவர்கள் இல்ல சமுதாயம், இந்த இளைய சமுதாயத்திற்கு தூக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம நேரத்துல தூங்குறோம் அப்படின்றதே வந்து அவங்க வித்தியாசமா பாக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப தாமதமா தூங்கி தாமதமா எழுந்திருக்கிறதா இப்ப இருக்கக்கூடிய ஒரு நவீன போக்கா வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே வந்து அதிகாலையில எழுந்து பழகுனாவே அப்புறம் வேகமா தூக்கம் வந்துடும். அந்த அதிகாலையில எழும் பழக்கத்தை உண்டாக்கிக்கிட்டாவே எல்லா சிந்தனையும் நமக்கு எல்லாமே வந்து ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புதுவிதமா எல்லா வேலையும் அமையும். அதனால கொஞ்சம் நேரத்துல தூங்குங்க அப்படின்றத விட நம்ம தாமதமா தூங்குனா கூட அதிகாலையில எந்திரிச்சு பழகுங்க. ஆனா இப்ப இருக்க நிறைய பேருக்கு வேலையே வந்து இரவு நேரம் முழுக அப்படி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தவிர்க்க முடியாத சூழலா இருக்கு. இருந்தாலும் அதிகாலையில எழுதுறப்போ நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப தூய்மையா புத்தம் புதிதா புதுவிதமா வந்து அமையும். அதே மாதிரி நம்ம பெற்றோர்களை வந்து எல்லாருமே எந்த சூழ்நிலையிலும் பெற்றோர்களை வந்து மரியாதையோட நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு பொருள் இருந்தாலும் கண்டுகொள்ளாம இருக்க கூடாது, அவங்களை வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அதை எல்லாருமே மறக்காம இருந்தாங்கன்னா போதும்.
0: சூப்பர் மேம், ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க. தாய் தந்தையரை வந்து நம்ம வந்து பார்த்து கொள்ளணும், அதாவது கவனிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது கண்டிப்பா வந்து இக்கால இளைஞர்கள் மத்தியில வேண்டும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை, ஒரு உறுதித்தன்மையை நீங்க வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா இளைஞர்கள் பின்பற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. மேம் இப்ப சொல்லுங்க, ஒரு நல்ல பாடல் கேட்கலாம் உங்கள் விருப்பத்திற்காக. என்ன பாட்டு அடுத்த பாட்டு தெரிவாக இருக்கும்?
1: எங்களுக்கு வந்து நான் சின்ன குழந்தையிருந்தா எங்களை வந்து பாக்குறப்ப எனக்கு கார்த்திக், நடிகர் கார்த்திக் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில அவர் துள்ளலான நடிப்புல வந்து எல்லா பாடல்களுமே சொல்லலாம், இருந்தாலும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட தென்றல் அந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த நடிப்பாகட்டும் அந்த பாடல் வரிகளாகட்டும் ஒரு மனசுல மகிழ்ச்சியில வந்து ஒரு இன்ப ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அது எல்லாருடைய எப்பயுமே நமக்கு எஸ்பிபி சார் அவரும் சரி சொன்னதா மேம் சரி, அவங்களுடைய எல்லாருடைய இசை நம்ம வந்து பாடல்களை வந்து எல்லாம் ரசிக்காம கடக்க முடியாது. அந்த வகையில அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அப்படின்ற படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்காக நாம் தருகிறோம்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருந்தினர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க முனைவர் தமிழ்துறை தலைவர் எல் அலமேலு மேம். அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். மேம், மாணவர்கள் மத்தியில் நல்ல ஆசிரியர் நல்ல பாடம் நடத்துகிறார் அப்படின்றது, ஒரு ஆசிரியர் வந்து அந்த பெயரை வாங்கணும்னா அவங்க என்ன மாதிரி முயற்சியை மேற்கொள்ளணும்?

0: அது மாணவர்கள்ட்ட வந்து பொதுவா நம்ம நண்பர்களாக பழக வேண்டும் அப்படின்றதுதான். ஆனா என்ன நம்ம பழகினாலுமே வந்து நம்ம ஆசிரியர் மாணவர் உறவு கூட ஒரு வகையில புனிதமானதுன்னு தான் சொல்லணும். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் படித்த கல்லூரி எல்லாமே வந்து பெண்கள் கல்லூரி அப்படித்தான் இருந்தது திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும். முதன் முறையா இருப்பாளர் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு செல்றப்போ ஒரு தடுமாற்றமும் ஒரு இது இருந்தது. ஆனா காலப்போக்கில் வந்து அந்த மாணவர்களோட பழகிறப்ப ரொம்ப ஒரு அருமையான அனுபவம் வந்து கிடைச்சது. அதுவும் தேனி பக்கத்துல பாத்தீங்கன்னா மாணவர்களா சொல்றப்ப பாசக்கார பசங்கன்னு சொல்லுவாங்க. எந்த மாற்று கருத்து சொல்ல முடியாது, அந்த வகையில ரொம்ப நல்லா பழகுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தா கூட நமக்கு வந்து வணக்கம் மேம் அப்படின்னு சொல்றப்ப, குட் மார்னிங் சொல்றப்ப நம்மள அறியாம ஒரு சந்தோஷம். நம்மளுக்கே தெரியாது, ஆனா எங்கேயோ படிச்சவங்க அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க. அதுவும் இல்லாம நம்ம பேராசிரியர்லாம் சொல்லுவாங்க, என்ன இளமையோட இருக்கீங்க அப்படின்னா, வருஷம் வருஷம் புதுசு புதுசா நாங்க பசங்களை பாத்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி பாடது நம்ம நடத்துறப்ப பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வகுப்பறையிலையும் அவங்க கேட்கிற கேள்விகள்லாம் ரொம்ப நம்மள திருப்பி யோசிக்க வைக்கும். நம்ம பாடம் நடத்துறதை தாண்டி அவங்கள பேச வைக்கிறப்பதான் நமக்குள்ள நிறைய கத்துக்குவோம். நாங்க ஒண்ணுதான் பாடத்துக்கு தயார் பண்ணிட்டு போவோம், ஆனா அவங்க மூலமா கேட்கிற கேள்விகள் தான் எங்களை நிறைய தயார்படுத்த செய்யும். அந்த வகையில அதுவும் தமிழ் நடத்துறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு சந்தோஷம் தான் இருக்குன்னு சொல்லணும். மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. பெரும்பாலும் வேறு பாடங்கள் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழ் பாட வகுப்ப ரொம்ப சந்தோஷமா வரவேற்றுப்பாங்க. அதுவும் மாணவ மாணவிகள் சொல்லவே வேண்டாம், நிறைய இந்த பேச்சு போட்டிக்கு இதுக்கெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் மாணவிகளை அனுப்பியிருக்கேன். முதன்முறையா அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட இப்படி எல்லாம் பரிசுகள் எல்லாம் வாங்குறப்போ அதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. நம்ம வாங்குறத விட நம்ம பசங்க, நம்ம சொல்லிக் கொடுக்குற பசங்க வாங்குறது ஒரு மகிழ்ச்சியை தரும். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க முடிச்சிட்டு கூட இத்தனை வருஷம், இன்னி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் கூட அந்த மாணவி வந்து என்கிட்ட பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு இனிமையான ஞாபகமா தான் இருக்கு.
1: ரொம்ப சிறப்பு தான் கேட்பதற்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம கண் கூட பார்க்கும்போது வந்து நம்மளுக்குள்ளே ஒரு புதுவித ஒரு உத்தியை உண்டாகும். இன்னும் நம்ம வந்து இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடணும், இது போன்ற மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்ற மனத்தில் ஒரு தூண்டுகோலாகவே உருவாகிரும். அது சிறப்பாகவும் செயல்பட நம்ம வந்துடும்.
0: அந்த பணியை வந்து ரொம்ப நான் அர்ப்பணிப்போட ரொம்ப ரசித்து மகிழ்ச்சியோட, அது கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட ஐயோ ஏ நம்ம கல்லூரிக்கு அப்படின்லாம் தோணாது. ஒவ்வொரு நாளுமே ரொம்ப புத்தம் புதிதா, அதுவும் மாணவர்கள் மத்தியில போய் வகுப்படை எடுக்கிறது அப்படின்றது நமக்கு எந்தவித யோசனை இருந்தா கூட அந்த நேரத்துல மறந்து போகும். வகுப்பறைக்குள்ள போயிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து திருப்பி புத்துணர்ச்சியான மாதிரி ஆயிடும், மாறிடும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னாலும்.
1: சிறப்பு மேம், சிறப்பு மேம், ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களோட பேசிட்டு இருக்கனால. தொடர்ந்து ஒரு பாட்டு கேட்கலாம்னா என்ன பாட்டு கேட்கலாம்?
0: எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நாங்க பேசின பாடல் தான் இது. இருந்தாலும் அதுல வரக்கூடிய வரி முதற்கனவே முதற்கனவேன்னு ஒரு பாட்டு வரும் மஜ்னு படத்துல இருந்து. சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா அப்படின்ற வரி வந்து ரொம்ப பிடிக்கும், என்னோட கணவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்காக இந்த பாட்டு உங்க விருப்பத்திற்காகவும் உங்களுடைய கணவருக்காகவும் இந்த நேரத்தில் நாம் தருகிறோம், கேட்டு மகிழுங்க.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில விருந்தினர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மோடு பேசிட்டு இருக்காங்க முனைவர், தமிழ்துறை தலைவர்.

0: எல் அலமேலு மேம் அவருங்க, அவங்கள்ட்ட பேசலாம். தொடர்ந்து மேம், வானொலி நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்து சொல்லுங்க மேம்.
1: வானொலி வந்து நான் சின்ன குழந்தையில இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப வானொலி மட்டும்தான் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா நாடகம்லாம் வந்து ஒளிபரப்புவாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருவோம், அந்த நாடகத்தை கேட்கிற ஒரு ஆர்வத்தோட உட்காந்துருப்போம். இப்ப நினைச்சு பாக்குறேன், நம்ம இப்ப ஒரு சாதாரணமா வகுப்பறையில நம்ம எல்லா வசதிகளோட இருந்து ஒரு நாடகத்தை கத்துக் கொடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா வானொலியில வந்து வெறும் குரல் மட்டும்தான், அதுல ஏற்ற இறக்கமாகட்டும், காட்சிகள் வர்றதாகட்டும், ஒரு இடம் மாறுறதாகட்டும், எல்லாத்தையுமே குரல் வழியாவே கொண்டு வந்து நமக்கு தெள்ள தெளிவா புரிய வைப்பாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம கிரிக்கெட் அந்த மைதானத்துக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த தொகுத்து வழங்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாடல்களாகட்டும், பாடல் இனிமையா ரொம்ப ஒவ்வொன்றுக்கும் அந்த வர்ணனையெல்லாம் இப்ப வந்து நிறைய படிச்சு, இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு வேணும்னா உடனே வந்து நம்ம தேடி எடுக்கிறது கையில கைபேசி வச்சிருக்கோம். அப்ப எல்லாம் எந்த இது இல்லாம அவ்வளவு வர்ணனைகள் அவ்வளவு இப்ப வரைக்கும் தொடருது. இருந்தாலும் இப்ப நிறைய வசதிகள் வந்தது. 88 இருந்து அந்த விவரம் தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வரிகள் அந்த தொகுத்து வழங்குறதாகட்டும், அவங்களுடைய வர்ணனைகள்லாம் எவ்வளவு பணிகள் இருக்கும், அவங்க பின்னாடி வந்து எவ்வளவு திறமைகள் ஒளிஞ்சிருக்குது, அவங்க பின்னாடி எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லணும், அவங்கள பாராட்டி ஆகணும். அந்த வானொலியில நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற வானொலியே நடத்துறதாகட்டும், நிறைய எங்களுக்கு பொழுதுபோக்கா அமைஞ்சிருக்குது. நிறைய பாட்டி அதை ரசிச்சு கேட்டு நிறைய நாங்க சந்தோஷமா இருந்திருக்கோம். எங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்றப்போ அதை தாண்டி எது வேற எதுவுமே இல்லை. அந்த மாதிரி காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் வந்து இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில என்னுடைய அக்கா வீட்டுக்கு எல்லாம் போறப்ப அவங்க சொல்லுவாங்க, நெசவு தொழிலாளர்கள்லாம் நாங்க எப்பயுமே இந்த பாட்டு தான் கேட்டுக்கிட்டே இருப்போம், வானொலி இல்லாம நாங்க இருக்கவே மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு காதுல அந்த விஷயங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அன்னன்னைக்கு செய்தி ஆகட்டும் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எங்கேயும் போய் எடுத்தேறி அது முயற்சி பண்ணணும் அவசியம் இல்ல. அந்த மாதிரி அந்த வானொலிக்கு வந்து என்னைக்குமே ஒரு பெரிய வரவேற்பு வந்து இருக்கத்தான்.
0: ரொம்ப சிறப்பு மேம். நெசவு இசையோட வானொலியின் இசையும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த பணி செய்யும் போது அதனுடைய களைப்பே நம்மளுக்கு தெரியாது. ஒரு தமிழ்துறை ஆசிரியர், தமிழ்துறை பேராசிரியர், துறை தலைவர், தமிழ் ஆசிரியர்னாவே கவிதை சொல்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கும் சரிங்களா. எங்களுக்காக ஏதாவது ஒரு வரிகள், அதாவது படித்ததில் பிடித்ததாக இருக்கலாம், இல்லை இலக்கியங்கள்ல இருக்கலாம், ஏதாவது ஓர் இரு வரிகள் எங்களுக்காக நிறைவேற சொல்லுங்க மேம்.
1: எனக்கு இந்த நேரத்தில் நான் இதை வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் முறையா நான் கல்லூரியில படிக்கிறப்ப ஒரு நோட்டு, பழைய நோட்டு தான், அதை எடுத்து கவிதை எழுத ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அப்ப கவிதைக்கு எல்லாரும் வந்து ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பதிவையோ என்ன சிதைவையோ எழுத்துக்களால் பிரதிபலிப்பதே கவிதை அப்படின்னு முன்னுரை ஆரம்பிச்சேன். கவிதைக்கும் எல்லாரும் ஒரு விளக்கம் கொடுத்து நம்மளால கொடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அப்புறமா நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். இருந்தாலும் அந்த அந்த கவிதைக்குரிய விளக்கத்தை இந்த இடத்துல சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் வந்து நன்றி கூறிக்கிறேன். என்ன பதிவையோ என்ன சிதைவையோ எழுத்துக்களால் பிரதிபலிப்பதே கவிதை.
0: ரொம்ப சூப்பர் மேம், ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்களை சந்திச்சதுல. இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்காக மதுரை வானொலியின் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் இது வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு விருந்தினர் விருப்பத்தில் நீங்க பங்கு பெற்றிருக்கீங்க. உங்களை பத்தின நிறைய அனுபவங்களை எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் பிடிச்ச பாட்டியும் சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி மேம் நீங்க உணர்றீங்க?
1: இல்ல, ரொம்ப நாள் வந்து நான் நிகழ்ச்சியெல்லாம் கேட்கறப்ப நினைப்பேன் நமக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்தான், நம்ம இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். ஆனா அந்த வகையில இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய பிறந்து வளர்ந்து வரலாறு வந்து ரொம்ப பெரியது. இருந்தாலும் இந்த குறைஞ்ச நேரத்துல நம்மளால எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தமைக்காக, வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் வானொலிக்கு வந்து உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த இனிய காலை நேரத்துல நேற்றும் இன்றும் எங்களோடு பேசி உங்க பிடிச்ச பாடல்களையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட பேசினதுக்கு எங்களுக்கும் நிலையத்தார் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி மேம்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இவங்களுடைய இசையில பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக வருகிறது வாலியுடைய வரிகள்ல, இதோ காற்றலைகளில்.

நேரம் காலை 10:38 கேட்டுட்ருக்கோம் ஒரு பட பாடல்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களை, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. சுதந்திர போராட்ட தியாகியும் சமூக சேவகியுமான அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் 100 நிறைவு நாள். திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு நேரலையாக கேட்டு ரசிக்கலாம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து இதோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில்.

0: எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா அவர்களின் இசையில் பாடல்கள் கேட்டிருக்கோம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் இருந்து.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பட பாடல். இதைத் தொடர்ந்து இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில் சுதந்திர போராட்ட தியாகியும் சமூக சேவகியுமான அம்மா கிருஷ்ணமாள் ஜெகநாதன் அவர்களின் 100 நிறைவு நாள் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு நேரலை கேட்கலாம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து நிறைவான பாடலாக எஸ் ஜானகியுடைய குரல்ல இது வருது பாடல் காற்றலைகளில்.

இதுவரை ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டிருந்தீர்கள். கேட்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் நேவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமை பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்படிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 800,000 ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சிறப்பு நேரலை. காந்தி கிராமத்திலிருந்து சிறப்பு நேரலையாக கேட்க போகிறோம். காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து நம்மளுடைய நிலையத்திலேருந்து யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜே ஜெயா அவர்கள், தொடர்ந்து அறிவிப்பாளர்கள் எல்என்ஜி ரவிசங்கர் மற்றும் என் இ தமிழ் செல்வி. கேட்டெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு வாருங்கள், காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்திற்கு செல்வோம் நேயர்களே. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஜானகி.
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம். இங்க வந்து காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்துல இருந்து நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் தான். அதாவது இங்க பார்த்து வெயிலின் தாக்கம் இருந்தாலும் மக்கள் வந்து இந்த அம்மாவை பத்தி பேச்ச கேட்டே ஆகணும், இவங்களை பத்தி ரொம்ப தெரிஞ்சு.

இருக்கணுங்கிறதுக்காக எங்க அலமோதின கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. இவங்க யார் அப்படின்னா, அதாவது தன் மண்ணை உழைத்தவனுக்கே மண் சொந்தமாக வேண்டும் என்று போராடிய ஒரு போராளி, வயது முதிர்ந்தாலும் மனம் முதிராத ஒரு சமூக போராளி தான் சொல்லணும். அதிகாரத்தின் முன் தலைகுனியாமல் ஏழைகளின் கண்ணீரை துடைக்க தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். அதாவது பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், பணிவும் சேவையும் போதும் என்ற தன்னடக்கத்தோடு வாழ்ந்தவர். தன்னலம் மறந்த வாழ்வின் மூலம் தமிழகம் போற்றும் தாயாகவே எல்லோருடைய மனதிலும் உயர்ந்தவர் அவர்தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். இன்று தம் வாழ்நாள் உலகம் முழுவதும் வேகமாக மாறிக்கொண்டிருந்தாலும், அதாவது ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நொடியில வைரல் ஆயிரும் இல்லையா, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கணக்கான நேரங்கள் நம்மளுடைய மனதில் இருக்கும், அல்லது அது பதிவு மாறிடும். ஆனா இவங்க வந்து ஒரு நூற்றாண்டை கடந்தும் மக்களின் நினைவில் வாழும் வாழ்க்கைகள் மிக சிலருக்கே கிடைக்கும். அந்த சிலர்ல ஒருத்தர் தான் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான். அதாவது உலகம் தன்னை பார்க்க வேண்டும், தான் யார் என்று நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டில நம்மளே யார் அப்படின்னு பப்ளிசிட்டி செய்யற இந்த உலகத்துல, தான் செய்த சேவை இதுவாக இருந்தது அப்படின்னு பப்ளிசிட்டி செய்யற உலகத்துல இவங்க மட்டும் தன் உலகத்தின் வழியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர். சமூக ஊடக பதிவுகள்ல அல்ல, ஏழைகளின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை நிறுவ வேண்டும் என்று நினைத்தவர். அவரை தொடர்ந்து பின் சென்றவர்கள் வந்து அநேகர்களா இருக்கிறாங்க. இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்காக இருந்தவர். இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையும் காந்திய சிந்தனையாளராகவும் சமூக நீதிக்கான போராளியாகவும் திகழ்ந்த கிருஷ்ணம்மாள் அம்மா வந்து தாழ்த்தப்பட்டோர், நிலமற்ற விவசாயிகள், பெண்கள் மற்றும் ஏழை மக்களின் உரிமைக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். அதாவது வினோபாவாவை முன்னெடுத்த பூதான் இயக்கத்தில் தனது கணவர் ஜெகநாதன் அவர்களுடன் இணைந்து கிராமம் கிராமமாக சென்று நிலமற்ற ஏழைகளுக்காக நிலத்தை பெற்று தந்தவர். நிலம் உழைப்பவன் கைகளிலே இருக்க வேண்டும் என்ற கனவை நனவாக்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து வந்தவர். விவசாயிகளின் கைகள் மண் ஒட்டியிருக்கிறது, ஆனால் அவர்களின் கை நிலம் இல்லையே என்ற ஒரு ஏக்க பார்வை இவரிடம் இருந்தது. அதனால் அவர்களுக்கு ஒரு சொந்த மண் கூட இல்லை என்ற ஏக்கத்தில் அந்த வேதனையை உணர்ந்த கிருஷ்ணம்மாள் அம்மா நில உரிமைக்காக போராடி ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு புதிய வாழ்க்கையை உருவாக்கி தந்தவர். கீழ்வேர்மணி படுகொலைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வை மீட்டெடுக்க களத்தில் இறங்கி உழைத்தவர். அதாவது நாமெல்லாம் ஒரு விஷயத்த பார்த்தோம், அது பத்திரிகை செய்தியா இருக்கும், இல்லைன்னா அந்த விஷயத்த கடந்து போவோம். ஆனா இவங்க அவர்களின் கண்ணீரை துடைத்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான பாதையும் அமைத்து கொடுத்தார். அது அதுக்கடுத்து லாப்தி இயக்கத்தை உருவாக்கி நிலமற்ற உழவர்களுக்கே நிலம் வாங்கி கொடுத்து உரிமையுடன் வாழ வழிவகை செய்தவர் இவர்தான். இது மட்டுமா செய்தாரே, பெண்களின் கல்வி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சுய மரியாதைக்காக தொடர்ந்து பாடுபட்டவர். அதாவது வன்முறையின்றி அன்பும் அமைதியும் கொண்டு சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை தனது வாழ்நாள் முழுவதும் நிரூபித்தவர் இவர். வயது என்பதுல காலாண்டர்ல எழுதப்பட்ட எண் மட்டும்தான், ஆனா இவங்க வந்து மனதில் ஒருபோதும் வயது தடையாகவே இருந்ததில்லை. இவங்க சொன்ன மாதிரி சமூக நீதியை நோக்கி அவர் பயணம் என்னைக்கும் சோர்ந்ததே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களின் கைகளை தான் தேடினார் இவர். புகழை புறக்கணிக்கப்பட்டார். பலரின் வாழ்க்கையில் வேரூன்றி ஒளி தீபம் ஏற்றியவரும் இவர்தான். இவர் வந்து அதிகாரத்தின் கதவுகள் மூடப்பட்ட போது கூட மக்களின் இதய கதவுகளை திறந்தவர். நிலமில்லாத விவசாயின் கண்ணீரில் தனது போராட்டத்தின் காரணத்தையும் கண்டறிந்தவர். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்ன, சமூக சேவை என்பது நேரம் கிடைக்கும் போது செய்வதல்ல, மனம் இருந்தால் இன்றே இப்போதே தன் வாழ்நாளில் சமூக சேவையை செய்ய முடியும் என்று சொன்னவர் தான் இவர். இவரை தேடி பல விருதுகள், பத்மஸ்ரீயா இருக்கட்டும், பத்மபூஷணா இருக்கட்டும், பல்வேறு சர்வதேச தேசிய விருதுகள் வந்தாலும் இவரெல்லாம் அதை பற்றியெல்லாம் பெரிதாக நினைக்கவில்லை. ஏன் தெரியுமா, அவர் தொட்ட ஆயிரக்கணக்கான வாழ்க்கைகள் தான் இவருக்கு பெருமை சேர்த்தன என்று சொன்னார். ஏழைகளின் கண்ணீரை துடைத்தது தான் பெருமை என்று சொன்னார். இந்த கிருஷ்ணம்மாள் அம்மா மனிதர்களின் இதயங்களை வென்றவர். 100 ஆண்டுகள் கடந்தும் நம்பிக்கையை விதைத்துக் கொண்டிருக்கும் மனித நேயத்தின் மாபெரும் மனிதர் தான் இவர். புகழே தேடி செல்லாத வாழ்க்கை இவருக்கு, புகழே தேடி வரும் வாழ்க்கையாக மாறும்போது அதற்கு பெயர் பெற்றவர் தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அதாவது இன்று நம்ம காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்துல ஏன் இருக்கோம்னா, அவரோட 100 ஆண்டு நிறைவு உள்ள நாள் தான் இன்னைக்கு. இந்த கருத்தரங்கம் இங்க நடைபெறுது. சமூக மாற்றத்தில் சத்தியமும் அகிம்சையும் சிந்தனையும் செயலாகும் பல்வேறு தலைப்புகள்ல பல்வேறு ஆளுமைகள் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில அவங்களுக்கு நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறத விட இவருக்கு நெருக்கமானவங்க, இவரோட பழகுனவங்க, இவரோட சமூக சேவை செய்தவங்க எப்படின்னு பல்வேறு தரப்பினரும் நம்ம கூட இருக்காங்க. இவர் வந்து யார் அப்படின்னு சொன்னா, இவர் காந்தி நம்மளுடைய மதுரை காந்தி மியூசியத்துல வேலை பாக்குற ராமலிங்கம் நடராஜன் ஆர்கிடெக்ட் ஐயா தான்.
இவர் வந்து

0: காந்தி மியூசியத்துல செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. இவர் அந்த அம்மா பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம், நான் ஆகிட கிராமலிங்கம். அம்மா கிருஷ்ணம்மாள் மடியில விளையாடிய சில ஆளுகள்ல, அந்த பாக்கியம் பெற்ற சில ஆளுகள்ல நானும் ஒருத்தன். என்னை குழந்தையில இருந்து பாத்துங்க, ஏன்னா எங்க அப்பாவோட வாழ்க்கையை முறைப்படுத்தினதுல இருந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க தொடர்புல இருக்கிறாங்க. அம்மா கிருஷ்ணம்மாளும் ஜெகநாதனாச்சி ரெண்டு பேரும் முக்கியமான வாழ்க்கை எங்க குடும்பத்துல. அந்த வகையில நான் அவங்களோட செயல்பாடுகளை சிறு வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பாக்கையில இந்த அம்மாவுக்கு எப்பயுமே எப்ப பார்த்தாலும் பெண்கள் முன்னேற்றம், வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களுக்கு என்ன பண்றது, கொடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம், இந்த மாதிரியான வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஜெகநாதனாச்சியும் அப்படிதான். அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இவங்களுக்கா, இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் அவங்களுக்காங்கன்னு தெரியாதோ, ஒத்துக்க ஒத்து ரொம்ப பின்னி பிரிஞ்சு அந்த வேலைகள்ல செய்வாங்க, காந்திய பணிகள்ல செஞ்சுட்டு இருப்பாங்க. அம்மா அவர் சொல்லுவாங்க, நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் தான் போவேன், ஏன்னா அப்பதான் மக்களோட மக்களா உட்காந்து பேசிக்கிட்டு போகலாம், அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானவங்க, கிடைக்கிற இடத்துல உட்காந்துட்டு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு போராட்டம் ஒன்னே நோக்கங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நோபல் பரிசுக்கு இணையான லைவ்லிஹுட் அவார்ட்ஸ் கிடைச்சது, அந்த பணத்தை கூடயும் அதுக்கப்புறம் பத்மபூஷன் அவார்ட்லாம் கிடைச்சது. அந்த பணம் எல்லாத்தையுமே மகளிர் மேம்பாட்டுக்கு, இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி நோக்கத்திலே தான் அவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 15,000 குடும்பங்களுக்கு 15,000 ஏக்கர் நிலம் இல்லாதவங்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஜீவன் பூமிதான லேண்டு, இந்த மாதிரி பல வகையான லேண்டுகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதை மேம்படுத்துறது, பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் சொல்லக்கூடிய பெண்களை சக்தி பயப்படுத்துறது, அவங்க சுயமா நிக்கிறதுக்கு உண்டான செயல்களை செய்யறது, அதுக்கு உண்டான பயிற்சிகள், இதுதான் அவங்களுக்கு நோக்கம். 100 வயசு வாழ்க்கை அப்படிங்கிறத விட 100 வயசு சேவை, 100 வயசு தியாகம், 100 வயசு போராட்டம், இப்படிதான் நான் அவங்கள பார்ப்பேன். இன்னும் உடம்பு லேசா தளர்ந்துருக்கலாம், ஆனா மனசு இன்னும் தெளிவாகவும் அதே வேகத்தோடையும் இருக்குது. இந்த நேரத்துல இவங்களோட 100வது பிறந்த நாளை கொண்டாடி அவங்க ஆசீர்வாதம் வாங்குறதுலாம் நமக்கு கிடைச்ச பெரும் பேரும் தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: எல்லாருமே நம்மளை பார்த்தா சொல்லுவாங்க, ஆயுசு 100 100 ஆண்டுகள் வந்து 100 ஆண்டுகள் என்ன செய்தோம்னு இல்ல, 100 ஆண்டுகளும் சாதனைகள் தான் செஞ்சிருக்காங்க. சேவை தான், அந்த சேவை மனப்பான்மை தான், ஏதாவது தோல் தான் சுருங்கிருக்குன்னு சொல்லுவாங்க, மனதும் இதயமும் இன்னும் வந்து இன்னும் ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற துடித்து கொண்டிருக்கிற வழிதான் நம்மளுக்கு இருக்கு. சொல்லுங்க.
1: ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, இந்த இறால் பண்ணை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கையில ஜெகநாதனாச்சி வந்து அங்க முன்னாடி போய் நின்று தர்ணா பண்றது ஒண்ணு, சட்ட போராட்டம் நடத்துறது ஒண்ணு, இப்படி போக மகளிரை கூட்டிட்டு போய் அந்த புல்டோசரு ஜேசிபி எல்லாம் எதிர்த்து அவங்க வேலை செய்ய விடாம தடுத்து நிப்பதான் டெய்லி இவங்க போராடி இருக்காங்க. அந்த பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு முறை போய் அந்த மாதிரி ஒரு 20-30 மகளிரோட போய் உட்காந்து அந்த புல்டோசர் முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கேல, அந்த கம்பெனியில சேர்ந்த சில தடியர்கள் வந்து முன்னாடி நின்றுட்டு இருந்து திடீர்னு அவங்களோட ட்ரெஸ் அவுத்து போட்டுறாங்க பெண்களை பயமுத்துறதுக்காக. இந்தம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்துட்டு உடனே உத்தரவு போட்டு எல்லாரும் அப்படியே குப்பரை கரையில படுங்க அப்படின்னு சொன்னோட எல்லாம் குப்பரை படுத்துருவாங்க. அப்ப கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஒண்ணும் செய்ய முடியாம அவங்க பாட்டு போயிடுவாங்க. அன்னைக்கும் அந்த போராட்டம் நிச்சயமா நல்ல வெற்றி அடைஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தி தான் அஹிம்சா, அஹிம்சா வழி திண்ணமான திட்டமான போராட்ட வடிவு தான் கஷ்டமா. இன்னைக்குமே அவங்க எப்ப பார்த்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம் தான் கேட்பாங்க. அந்த வகையில இந்த அம்மாவோட பிறந்த நாளை நம்ம எல்லாம் கொண்டாடுறது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அகிம்சைன்னு சொல்றீங்க, ஏன்னா காந்தியவாதி, காந்திய சிந்தனையாளர், அவர் வழியிலே தன் போராட்டமும் தொடர வேண்டும் என்று போராடியவர். அடுத்ததாக வந்து காந்தி மியூசியத்துல கல்வி அலுவலர் நடராஜன் ஐயா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஐயா.
2: ரொம்ப மகிழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த செய்தி வந்து அனைவருக்கும் போய் சேர்கிறது. அம்மா அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்காக தான் ரொம்ப பாடுபட்டவர்கள். தொடர்ந்து ஒரு விஷனோடு இன்று வரை, ஒரு விஷன் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அவர்கள் ஒரு செயற்பாட்டாளர். அவர்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை அளிக்கும். சமுதாயத்திற்கான வாழ்க்கை இதுதான் அவர்களுடைய கொள்கை. நமக்கென வாழாமல் சமுதாயத்திற்கென வாழ வேண்டும், மற்றவர்களையும் சமுதாய வாழ்க்கைக்கு உட்படுத்த வேண்டும், இதுதான் அவர்கள் பிறந்த நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. நன்றி.
0: நன்றி ஐயா. அடுத்ததாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கமல் ஆனந்த் ஐயாவை நம்ம கூட இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்போமா.
3: வணக்கம். எனக்கு இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பு கொடுத்த வானொலிக்கு ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து அம்மா கிருஷ்ணமூர்த்தி ஜெகநாதன் அவருடைய 100வது பிறந்தநாள் வந்து கலந்து

ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது 100 வயது ஆகுது. என்ன விஷயம்னாக்கா, நம்ம 100 வயதுல அவங்க வாழக்கூடிய அந்த நேரங்கள்ல நம்மளும் இருக்கோன்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமை. வாழக்கூடிய அந்த தகுதி படைச்ச அந்த அம்மாவுக்கு இந்த இயற்கை இறைவன் வந்து இன்னும் நிறைய ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு இதை அமைப்பு கொடுக்கணும். இதுல என்ன பெரிய விஷயம்னாக்கா, அவங்களே வந்து இதுல பேசுறப்ப கேட்டிருக்கோம், ரொம்ப நெருங்கி பழான அவங்களோட மீட்டிங்ல எல்லாமே நான் போய் கலந்து கலந்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப பாதிச்சது, ரொம்ப இளவ இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா சுதந்திரம் அம்மா கூட இருந்து நிறைய

0: நெருங்கி பழான அவரோட மீட்டிங்ல எல்லாமே நான் போய் கலந்து பேசியிருக்கேன், சாரி கலந்துருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்க அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப பாதிச்சது. ரொம்ப இள வயதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்க சுந்தரம் அம்மா கூட இருந்து நிறைய தொண்டுகள் செஞ்சிருக்காங்க. ஒரு மாதிரி மகாத்மா காந்தி மதுரை வந்த பொழுது இவங்க ரொம்ப இளம் வயதுல மகாத்மா காந்திக்கு தொண்டு புரிஞ்சிருக்காங்க. அதாவது மகாத்மா காந்தியை பாக்குறதே அரிது, அந்த பார்த்தவங்க இன்னைக்கு ஒரு 100 வருஷத்துல இருக்காங்கன்றது நம்மளுக்கு மிகப்பெரிய பெருமை. அவங்களுக்கு பணிவிடை செஞ்சிருக்காங்கன்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த வானொலிக்கு ரொம்ப நன்றி. அவரோட பிறந்தநாள் கலந்துக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா. அடுத்து முனைவர் தேவதாஸ் ஐயா நம்ம கூட இருக்காங்க. இவங்க காந்தி கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வரா இருக்காங்க.
2: அனைவருக்கும் நன்றி. மகாத்மா காந்தியின் உண்மை, அகிம்சை, நேர்மை, எளிமை, சகிப்புத்தன்மை, சேவை மனப்பான்மை ஆகிய சிந்தனைகளை தன்னகத்தே வாழ்க்கையில் பின்பற்றுவர்கள் திருமதி கிருஷ்ணமல் ஜெகநாதன். அவர்களுடைய பிறந்த நாள் 100வது நாள் என்று காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் 1981 லாப்டின் அமைப்பை உருவாக்கினார்கள். லேண்ட் ஃபார் டில்லர் ஃப்ரீடம், விவசாய சுதந்திர அமைப்பு ஒன்று உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு சென்றார்கள். பெண்கள் இன்னைக்கு பொதுவாக கல்லூரி பெண்கள் கிருஷ்ணமல் ஜெகநாதனை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கொண்டு கல்லூரிகளில் மீண்டும் காந்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும், மீண்டும் காந்தியை நெளிச்சி தர வேண்டும் என்றால் கிருஷ்ணமல் ஜெகநாதனுடைய வாழ்க்கையை இன்று பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பெண் போராளி என்று சொல்லலாம், காந்திய பெண் போராளி, பத்மபூஷன் விருது பெற்றவங்க. இவர்கள் 100 ஆண்டு இன்று இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நமக்கு தான் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். இவர்களுடைய வாழ்க்கை நெறிகள், போராட்ட உத்திகள் இன்றைய இளைஞர்கள் ரோல் மாடல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா. அதாவது காந்தியவாதியும் சமூக சேவையும் சிந்தனையுமான கிருஷ்ணமல் ஜெகநாதனை பத்தி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ జీడిపికి దాదాపు 3 రెట్లు.
7: కరోడో ఛోటే ఉద్యమియో కో ముద్రా యోజన సే లోన్ మిలా, ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
6: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
6: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ జీడిపికి దాదాపు 3 రెట్లు.
7: కరోడో ఛోటే ఉద్యమియో కో ముద్రా యోజన సే లోన్ మిలా, ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
6: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் முற்பகல் 11:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு நேர்களை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் நேர்களை. வணக்கம்.
2: வணக்கம். இப்ப வந்து சமூக சேவகி காந்திய சிந்தனைவாதியான கிருஷ்ணமால் ஜெகநாதன் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக அவரை பத்தி யார் பேச வராங்கன்னா இயற்கை ஆர்வலர் பாமையன் ஐயா அவர்கள் தான். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் பாமையன். நான் மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டியில் இருக்கிறேன். அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடி மட்டும் இல்லாமல் எங்களுடைய தலைவராகிய ஜெகநாதன் அண்ணாச்சியோட கூட இருந்து அவங்க துணைவியார். அவங்க லாப்டியில் இருந்துக்கிருக்கும். லாப்டி என்பது உழவணி நில உரிமை இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பு. அப்போ தான் கீழ வெண்மணி நடந்தப்போ கீழ வெண்மணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அறப்படி நெல் அதிகமாக கேட்ட கூலி அதிகமாக கேட்டதுனால அங்க தொழிலாளர்களை எரித்து கொன்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். வரலாற்றுல ஒரு முக்கியமான நிகழ்வு. அந்த காலகட்டத்துல அவங்க அது அந்த பிரச்சனைக்காக தான் முகம் கொடுப்பதற்காக தான் அம்மாவும் ஐயா அங்க போயிருந்தாங்க. அங்க போய் அந்த அமைப்பை உருவாக்கி ஏகப்பட்ட நிலமற்ற உழவர்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்தது அவங்களுடைய சாதனைகள் முக்கியமானது. அப்பொழுது அதுக்கு பிறகு நாங்கள்லாம் அவங்களுடைய அடி ஒற்றி வளர்ந்தோம். தொடர்ச்சியாக அந்த இறால் பண்ணை போராட்டத்திலலாம் நாங்கள்லாம் பங்கெடுத்தோம். அப்படி ஒரு அற்புதமான தலைவி. ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அவங்களுடைய சிறப்பு என்னன்னா அவங்க எளிமையாக வாழ்வது தான். சிந்தனையில் மட்டுமில்ல செயல் மட்டுமில்ல எல்லாத்துலேயுமே எளிமையை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைவி. அவங்களுக்கு இன்றைக்கு 101வது பிறந்த நாள் தொடங்குகிறது. அது நாங்கள் பெருமையோடு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சிறப்பு என்ன அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறையா இருக்கு. எளிமை மட்டுமில்ல விடாத போராட்டம் தொடர்ச்சியாக ஒரு ஆன்மீக ஈடுபாடு இப்படி வந்து பல நல்ல குணங்களை அவங்ககிட்ட நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே அம்மாவுடைய இந்த சிறந்த நாளை நாம் கொண்டாடுவதோடு அதை பின்பற்றவும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுச்சிருக்கீங்க. 11:21 இன்றைய நாள சுதந்திர போராட்ட தியாகியும் சமூக சேவகியுமான அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுடைய 100 ஆண்டு நிறைவு விழா சிறப்பு கொண்டாட்டம்மா. அம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்பவே அற்புதமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததா யாரு நம்மளோட பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மூலப்பெற்ற அக்ரி ஆபிசர் திரு எஸ் குமாரையா என்ன சொல்றாங்க அம்மாவை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கங்க. நாங்க வந்து சீர்காழில வந்து வேளாண்மை துறையில பணிகிறப்ப வந்து லாப்டி இயக்கத்துக்கு வந்து நிறைய லேண்ட்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த நிலங்களை வந்து சீர்திருத்தம் பண்றதுக்கான ஆக்க வேலைகளை பணி செய்வதற்காக நிறைய வந்து வேளாண் துறை மூலம் திட்டங்களை பெற்று அந்த மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னாக்க வழிவளம் தேசிய கரும்பு ஆலையில இருந்து கிட்டத்தட்ட 875 ஏக்கர் வந்து தானமாக பெறுவதற்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டாங்க. அந்த உண்ணாவிரதம் பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் வந்து அந்த நகர்ப்புறத்துல வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தது வந்து ஒரு ஆரம்பத்து அடியில உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதம் இருக்கப்ப வந்து மக்கள் எல்லாம் ஒன்று திறந்து அங்க வந்துட்டாங்க உண்ணாவிரதத்துக்கு. இதுதான் அதனுடைய சிறப்பு அம்சமே. நன்றி.
4: நன்றிங்க. ரொம்பவே அழகா சொல்றீங்க.
6: இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அம்மாவோட 100வது நாள் நிறைவு அப்படிங்கிறப்ப நிறைய அந்த விழா வந்து ரொம்ப கோலாகலமா நடைபெற்று வருது. இவ்வளவு பேர் ரொம்ப ஆர்வத்தோட வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வங்கன்னா எப்படி இருக்குன்னா இன்னைக்கும் வந்து அந்த சமூக சேவைக்கு அவ்வளவு வந்து மதிப்பு மரியாதை கொடுத்துக்கிட்டு அவ்வளவு வந்து அவங்கள கௌரவிக்கிற விதமா நிறைய பேர் வந்து ஏன்னா ரொம்ப மூத்தவங்கிறப்ப வந்து நல்ல ஒரு ஆர்வத்தோட வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களோடவே இருந்து வாழ்க்கை அவங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அம்மாவோடவே இருந்து அந்த வாழ்க்கை பயணத்தோட அவங்களுக்கு உதவியா இருந்து செயல்படக்கூடிய காந்தி அவர்களை வந்து நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். அம்மாவை பத்தி சொல்லுங்க.
7: வணக்கம். என்னோட பேர் காந்தி. அம்மாவோட கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக வந்து உதவியாளராக அம்மாவுக்கும் ஐயா ஜெகநாதன் ஐயா உதவியாளராக வந்து பணிபுரிந்து வருகிறேன். முடிந்த காலகட்டங்கள் வந்து பெரிய பல போராட்டங்கள் நம்ம இறால் பணியில எடுத்து போராட்டம் பண்ணியிருக்கோம். மது சாராயங்களை எடுத்து பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய போராட்டங்கள் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து அம்மா வந்து கூட அம்மா வந்து அவ்வளவு துணிச்சல் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் எவ்வளவு பெரிய அழகுனாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு காரியத்தை பண்ணும்போது யாருனாலும் நம்ம இருக்கிறது கிடையாது. அம்மா நோ காம்ப்ரமைஸ் நோ கான்ஃப்ளிக்ட் அம்மா சொல்லுவாங்க. யாரோட சண்டையும் கிடையாது சமாதானமும் கிடையாது. அவன் எங்களுக்கு தேவை இறால் பணியை நீ மூடணும் உங்களுக்கு சண்டை போடல மக்கள் எடுக்குது மக்கள்

0: வாழ்க்கை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி பல விதமான போராட்டங்கள் மஜியாட்டை அம்மாட்டையும் அது நம்ம கத்துக்கிட்டது. என்னோட நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம நல்ல விஷயத்துக்காண்டி நல்ல ஆன்மீக சிந்தனையோடு நம்ம வந்து முயற்சி விடாமுயற்சி முயற்சி விட்டுறக்கூடாது தளரக்கூடாது, எல்லாம் செயல்கூடும் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த செயல்ல படுத்துறவங்க சாமி கும்பிட்டு பிரார்த்தனையோட நம்ம விடாமுயற்சியோடு பணிகளை வந்து பண்ணா அதுல வந்து நம்ம கட்டாயம் வெற்றி அடையோங்கிறது நான் வந்து அம்மா கிட்ட கத்துக்கிட்ட விஷயம். அவங்க அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்க வந்து வந்து காலையில நான் வீட்டுல இருந்து 6 மணிக்கு ஆபீஸ்க்கு வருவாங்க, என்னடா லேட்டா வரேன்னு கேட்பாங்க.
1: அது மாதிரி காலையில 6 மணிக்கிறது அவங்களுக்கு தாமதம்.
0: ஆமா, என்னடா லேட்டா வர்ற, சரியில்லடா நான் வேற ஆள பாக்கணும்னா அப்படின்னு. அது மாதிரி அம்மா வந்து அம்மாவும் ஐயா வந்து அது மாதிரி அவங்க நல்ல உழைப்பு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை இறைவழி இறைவு நினைப்போடு நல்ல உழைத்தால் எதிலே நம்ம வெற்றி அடையலாங்கிறது அம்மாவோட வாழ்க்கையில நான் கூட இருந்ததுல கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்.
1: இன்னைக்கு வந்து அம்மா கூடவே இருந்து நீங்க உறுதிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்க வந்து ரொம்ப நினைவாற்றலோட ஒவ்வொரு செயல்பாடும் செய்யறாங்க அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கும் அவங்களோட 100வது நாள் நினைவுங்கிறப்ப வந்து எப்படி உணர்றீங்க?
0: இன்னைக்கு வந்து அம்மாவோட 100வது நாள் நினைவுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கு. அம்மா இன்னைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, அதான் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னும் வந்து நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்ககிட்ட இருந்து பல இருந்தாங்களோ அதே ஒரு ஆக்டிவோட ஐயா ஜெகநாதன் ஐயா கூட எப்படின்னா வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவார், ஃபுட் கண்ட்ரோல் சாப்பாடுகள் இருப்பாங்க. அம்மா வந்து ஒரு எக்ஸசைஸும் கிடையாது, சாப்பாடுகள் எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்னும் நான் தான் ரொம்ப யோசனை பண்ணுவேன், என்னடா இன்னும் ஒரு ரொம்ப சாப்பாடுகளையும் கண்ட்ரோல் கிடையாது, இதுதான் சாப்பிடவும் கிடையாது, கிடைக்கிறத சாப்பிடுவாங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அதுவும் கிடையாது. அந்த இன்னும் வந்து அந்த இதுன்னா அவங்க ஆன்ம பலம், நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்ம பலம் இருந்தால் நம்ம வந்து எந்த காரியங்களை சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்மபலம் அம்மாட்ட நிறைய அதிகம்.
1: அதாவது எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்கிறப்ப வந்து அதாவது இது வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாம இல்ல,
0: உணவு கட்டுப்பாடு கிடையாது. ஐயா ஜெகநாதன் ஜெயன என்ன பண்ணுவாங்க, காலையில கேரட்டு முளைக்கட்டிய பயிர் தான் சாப்பிடுவாங்க. ஆனா அம்மா கிடையாது, ஒரு இட்லி கிடைச்சா கூட இட்லியை சாப்பிட்டுட்டு அவங்க போட்டு அவங்க பணிகளை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த ஆரோக்கியமா எதுனால
1: சாப்பிடுவாங்க
0: முதல் பணி அந்த அதோட அவங்களோட ஊக்கம் அந்த மக்களுக்கு பண்ணணுங்கிற எண்ணமும் அந்த ஆன்மீக சிந்தனையும் தான் அவங்களோட இந்த 100வது ஆண்டுல இன்னும் அந்த உலக சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: என்ன ஒரு அவங்களோட இருந்துகிட்டே இருக்கிறீங்க, உங்க அம்மாவோட சேவையை வந்து இன்னும் தொடரணும், அவங்களுக்கு உதவியும் அவங்க தொடர்ந்து நீங்க செய்யணுங்கிறது வந்து ரொம்ப நன்றியோட உங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
2: 11:27 அடுத்ததான் நம்மளோட பேச காத்திருக்கும் அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்நாடு சர்வோதய மண்டல செயலாளர் எஸ்டி ராஜேந்திரன் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். அம்மா வந்து அம்மாவோட நாங்க கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா இருக்கிறோம். ஜனநாயகத்துடைய வழி இல்ல, அவங்க வந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் வீடு வீடு வீடு எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும், ஏன்னா அந்த சாதாரண மக்களுக்கு வீடு கொடுக்கணும்னா எப்பவும் கொடுக்க போறோம், என்ன செய்ய போறிய, ஏது பண்ண போறியா, நீங்கெல்லாம் வந்து கீழ்மட்டத்தில் வேலை செய்யற ஊழியர்கள் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண போறீங்க என்னங்கிறத வந்து ரொம்ப தெளிவா பேசுவாங்க. அவங்களுடைய ஆத்மா வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா. எப்ப பார்த்தாலும் உழைப்பு சரிங்களா, மக்களுக்கு வேலை செய்யணும். அங்கே தஞ்சை மாவட்டத்திலேயே அங்கே வேதாரண ஏரியால உங்களுக்கு நாகப்பட்டினத்துல எல்லா இடத்துலயும் போனா இப்ப அம்மா அம்மா அம்மாங்கிற இருப்பாங்க, ஏன்னா அம்மாங்கன்னா அங்க இருக்கிற அவங்களுடைய பிள்ளைகள் யாரு எப்படி நினைக்கிறாலோ அதே மாதிரி நினைக்கக்கூடியவர்கள். அவங்க வந்து ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு ஆவி சரிங்களா. உங்களுக்கு தனிப்பெரும் கருணையிலே ரொம்ப ரொம்ப நல்லாருடைய இதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு சரிங்களா. தனி மனுஷனுக்கு உழவு கொடுக்க வேணும், அவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி குடிசையில உட்காந்து அவங்களே வந்து அடுப்பு கட்டி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இவங்க. இது கிட்டத்தட்ட 100 முடிஞ்சு 100 101 எல்லாருக்கும் அவங்களுடைய அந்த ஆசை வழங்கணும், எல்லாருக்கும் அவங்களுடைய விருப்பம் நிறைவேறணும், அம்மா இன்னும் நல்ல செய்யணும்னு கேட்டு இந்த தமிழ்நாட்டில அவங்க பூமிதான கிராமதானத்துல ரொம்ப சிறப்பா வந்து பூமிதானத்தை வந்து விண்ணப்பச்சோட கூடயே நடந்திருக்காங்க. பிள்ளைங்க பீகார் போயிருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் கொடுப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா. புரட்சி ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயணோட சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அதனால வந்து அகில உலகில் இருக்கக்கூடிய அகில இந்திய அளவில் இருக்க சர்வதேச தலைவர்கள்ல இவங்களும் ஒருத்தர். ஜனநாயகத்தையும் இவர்களும் ரொம்ப சிறப்பா அவரை செஞ்சிருக்காரு. அம்மா வந்து இந்த ஒரு சிறப்பான இதுல கலந்துக்கிறது இல்ல, தமிழ்நாடு சதவீதம் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறோம். நன்றி வணக்கம்.
2: அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு வாக்கியம் தமிழ்ல ஒரு வாக்கியம் வரும், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதையும் தாண்டி கிருஷ்ணம்ம ஜெகநாதன் அம்மா வந்து சமுதாயத்துக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, அது நீங்க சொல்றதுலயே தெரியுது இல்லைங்களா.
3: ஆமா ஆமா. தனிப்படுத்த தன் பிள்ளையுமே.

0: கவனிக்கிறது இல்ல. டாக்டர் பூமி குமராஜன் சத்யாவா இருக்கட்டும், அதை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அவங்க ஏதோ விசிட்டர் மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. உள்ள கூட வந்து இருக்கிற கிராமத்துல இருக்கவங்க தான், கிராமத்துல இருக்கிற விவசாயிகள், அந்த குழந்தைகள், அவங்களை படிக்கணும், அவங்களுக்கு வீடு வேணும். 24 மணி நேரமும் அதே சிந்தனையா இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் தலைப்பு அவங்க. அவங்க சொன்னா மாற்றாகாது. நீங்க தெரியும், சமீபத்துல கூட சமீபத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போய் சந்திக்கும் போது, இப்ப இல்ல முதல் முன்னாள் முதலமைச்சரை சந்திக்கும் போது, அவங்க அம்மா பெருமைப்பட்டு ரொம்ப பாராட்டுலாம் தெரிவிச்சு பெண்மணி என்றெல்லாம் பண்ணாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அரசியல் எல்லாம் ஒண்ணும் இல்லை. சரிங்க, யாது ஊரே யாவரையும் ஜெய் ஜெகத், உலகமே எல்லாம் வந்து நினைக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இறங்குவாங்க. களப்போராளி அதை சொல்ல போறாங்க, கீழே இறங்கி விளைச்சி பேச்சோடனே போட்ட மாட்டாங்க, தான் நினைச்சதை செய்யணும் நினைப்பாங்க. ஆனா நிலம் வீடு இது ரெண்டுமே அவங்க ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. அவங்களுடைய இந்த வழிகாட்டி எல்லாருக்கும் எங்களை போல இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செய்யும் என்று இந்த தருணத்தை சொல்வதில் பெருமைப்படுகிறோம்.
1: நன்றிங்க. அதாவது 100 நிறைவு கடந்து அடுத்து பயணித்துட்டு இருக்கிற அம்மா வாழ்ந்துட்டு இருக்க இந்த மண்ணில நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு பெருமை தான். தொடர்ந்து தமிழ்நாடு சர்வோதய மண்டல தொடர்ந்து ஸ்பார்க் ஹியூமன் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அண்ட் மேகசின் உயிரோசை பப்ளிஷர் மாரிக்குமார் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
2: மதுரையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பார்க் அறக்கட்டளை அந்த அலுவலகம் கல்வி நிறுவனத்துக்கு நான் எப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கேன்னா, அம்மா நான் அழைக்காமலே பலமுறை வந்திருக்கிறேன், அப்படி ஒரு இடமாக அது அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நாங்கள் 2012 வாழும் மனிதம், லிவிங் சர்வைவிங் ஹியூமனிட்டி அப்படிங்கிற பேர்ல வாழும் மனிதம்ன்ற பேர்ல ஒரு விருது கொடுக்கு. இதெல்லாம் எங்களை பற்றி சொல்வதற்காக இல்லை, ஏன்னா இப்ப இந்த அரங்கத்துல உள்ளுக்க உட்காந்துருந்தேன், ஏன்னா கண்களில் வந்து கண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பலருக்கு ஒரு 50-60 ஆண்டுகளை கடந்த ஒரு புரட்சியாளர் சொல்லலாம். புரட்சியெல்லாம் நம்ம சும்மா டேர்ம்ஸா பாத்துருக்கோம், ரெவல்யூஷன் அப்படின்னு, எந்த அரசாங்கமும் தனிப்பட்ட கட்சியும் செய்திருக்க முடியாது. இதை நம்ம எல்லாருமே, எந்த அரசாங்கமும் எந்த கட்சியும் பொலிட்டிக்கல் பார்ட்டி எனி கவர்மெண்ட் ஒரு மாற்றத்துக்கு புது அரசு வருதுன்னு சொல்றவங்க கூட இந்த அம்மாட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இவங்களுடைய அந்த ட்ரூ ஸ்பிரிட், பீப்புள் சர்வீஸ்கான ட்ரூ ஸ்பிரிட்டை எடுத்து வேலை பார்ப்பார்களே. ஆனால் நாட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்றது உண்மை. அப்ப அப்படிப்பட்டவர்கள் திரும்ப திரும்ப ஒன்ன சொல்லுவாங்க, எவ்ரி கலாமிட்டி ஹாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் சி எவ்ரி திங் எனி ப்ராப்ளம் ஆஸ் அ ப்ராப்ளம் ஆஸ் கலாமிட்டி. எல்லா துயரத்திலும் எல்லா சோகத்திலும் எல்லா கெடுதல்களும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டே நான் பயணித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த அம்மா வாழும் காலத்தில், அந்த அம்மாவுடைய 101 பிறந்த துவக்க விழா அந்த நிகழ்வில் நம்ம பேசுறோம் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பா கருதுறேன். இதிலிருந்து இந்த இடத்தில் வந்து நின்று அவர்களை பார்ப்பதன் மூலமாக நாம் பல அனுபவங்களை, பல ஆற்றல்களை, சக்தியை பெற முடியும் என்பதை உணர்ந்தவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நான் பேசுகிறேன்.
3: அதாவது நம்ம அவங்களோட சேர்ந்து, நம்மளும் சேர்ந்து பயணிக்கிறப்ப வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஊக்கம், உற்சாகம், விடாமுயற்சி நம்மளையும் வந்து தானா வந்து தொட்டிக்கிறது.
2: நீங்க கேட்டதுல இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன், இந்த பக்கத்துல இருக்கு ஊழியரகம், ஊழியரகம் தான் அம்மா உருவாக்குனது அவங்க இருந்தா கூட, இந்த ஊழியரகம் தான் அவங்களுடைய அலுவலகம். இத 2012-13 நீங்கள் நான் எடுத்து பெண்ணணும்னு விரும்பி என்ற சொன்னாரு, அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்ப நீங்க என்னதான் அவங்களுடைய உற்சாகமும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நமக்கு வருது, அதனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய பொறுப்பு சிறிய அளவு கூட செய்யறதுக்கான சக்தி நம்மகிட்ட இல்ல. ஆசைப்படுறோம், அதான் கண்ணீர் வருது. அம்மா இப்படி ஒரு வாய்ப்பு தராங்க, ஆசைப்படுறோம், செய்யணும்னு துடிக்கிறோம். எத்தனை பேருக்கு எத்தனை பேர்ட்ட அம்மா அதை கேட்டிருப்பாங்க, இங்க வந்துருங்க தம்பி, மதுரையில இருக்க ஸ்பார்க் எடுத்துட்டு இங்க வந்துருங்க, இங்க உட்காந்து நீங்க பாருங்க அப்படின்னு நம்பினாங்க, விரும்பினாங்க. டு பீ ஃப்ராங்க், என்னால முடியல, ஆசைப்படுறேன், செய்ய முடியல. ஆனால் நமக்கு இன்றும் உயிரோடு இருந்து இயங்குவதற்கு அந்த பேராற்றல் தேவைப்படும். அதான் வந்து வந்து பாத்துக்கணும், பாத்துக்கிட்டாலாவது தடம் புரளாம செய்த கொஞ்ச காரியத்தையாவது ஒழுங்கா செய்யலாமே, இதுதான் நிஜமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு நன்றி. அம்மா அவங்களுடைய இன்னும் உள்ளுக்கு போய் உட்காந்து அழுதுட்டே இருப்பேன், நீங்க கூப்பிட்டு நான் உண்மைகளை பேசுறேன். சரிங்களா, வேற ஏதாவது கேள்விங்க?
3: ரொம்ப அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறப்ப நாங்க வந்து பாக்குறோம், நீங்க வந்து அம்மாவோடவே சேர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க, பயணிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த அனுபவங்கள் ரொம்ப சந்தோஷம். உங்க அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்படின்னு.

0: காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்துல நம்ம வந்து வெள்ளி விழா அரங்கத்துல வந்து நம்ம இங்க குழுமி இருக்கிறோம். சமூக சேவகியான பாத்தீங்கன்னா கிருஷ்ணமா ஜெகநாதன் அம்மாவோட 101வது பிறந்த நாள் விழா இன்னைக்கு தொடக்கம். இன்னைக்கு நிறைய வந்து சமூக ஆர்வலர்கள் நிறைய குழுமி இருக்கிறாங்க. அம்மாவோட சேவையை பாராட்டி அதே மாதிரி வந்திருக்கிற ஒரு மூத்த ஐயாவை நம்ம சந்திக்கலாம். ஐயா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ரங்கநாதன், ஆனமலை மகாத்மா காந்தி ஆசிரமத்துடைய நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர். வழக்குரைஞராக சட்ட வழக்குகளாகவும் பணியாற்றி கொண்டிருக்கேன்.
0: அம்மாவை பத்தி சொல்லுங்க, சாதாரணமாவை பத்தி சொல்லுங்க.
1: கிருஷ்ணமாகாவை பத்தி எனக்கு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். அக்கா அவர்கள் தன்னை சமூக பணிகளை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். மகாத்மா காந்தி சொன்னது போல தன்னை பொது வாழ்க்கை அர்ப்பணம் செய்த அற்புதமான காந்திய தலைவி கிருஷ்ணமார் ஜெகநாதன் அவர்கள். அவர் அவருடைய பணிவு, சேவை, அன்பு, கருணை, மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணிக்காக அர்ப்பணம் செய்து கொண்டதெல்லாம் என்னை மிகவாக கவர்ந்தது. அக்காவுடைய பேச்சை பலமுறை கேட்டிருக்கின்றேன். எங்களுடைய மகாத்மா காந்தி ஆசிரமம் ஆரம்பித்து 58 ஆண்டுகள் ஆகிறது. ஆசிரமம் துவங்குவதற்கெல்லாம் அக்காவுடைய பேச்சு கேட்டது முக்கியமான காரணமாக அமைந்தது. அவரது பணி அற்புதமான என்ப பணி. அனைவரும் இதை கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய பணி கிருஷ்ணமாகாருடைய பணியாக கருதுகின்றேன். என்னுடைய மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் பலமுறை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அக்கா அவர்கள் மிக எளிமையானவர்கள். அவர்களும் அகங்காரமும் மனவும் மற்றும் தாம் நிறைந்த பணி செய்கின்றோம் என்ற எண்ணமும் சிறிது கூட இல்லை. மக்கள் பணியிலே தன்னை கருத்து கொண்டவர்கள் அக்கா அவர்கள். அவரை போல உள்ளவரை பார்ப்பது மிக அரிதான விஷயம். அக்கா அவர்கள் ஒரு பெரிய சேவை பல்கலைக்கழகம், காந்திய பல்கலைக்கழகம் அவரது வாழ்க்கையில் பின்பற்றி நாமும் நிறைய பணியை காந்திய பணியை செய்ய வேண்டும். அந்த மக்கள் பணி ஒன்றே நாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரே பணி. மற்ற அனைத்து பணிகளுமே வீணான பணிகள் என்பதை உணர்ந்து கொண்ட நுழைவாக நாங்களும் மகாத்மா காந்தி ஆசிரமத்தின் மூலமாக அக்காவுடைய பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம். செய்தியை பதிவு செய்து கொண்டு கற்றுள்ள அனைவர்களும், மாணவர்களும் மாணவிகளும் மற்றும் அனைவருமே சமூக பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், காந்திய பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அக்காவோடு பல போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம், காந்திய கொள்கைகளான மது விலக்கு போன்ற அற்புதமான கொள்கைகளில் நாங்கள் போராட்டங்களில் ஈடு பங்கேற்று இருக்கின்றோம். பாத யாத்திரை, உண்ணாவிரதம் போன்றவற்றை என்னுடைய மனைவி வசந்தா அவர்களோடு இணைந்து, என்னுடைய குழந்தைகள் சர்வோதயா, அஹிம்சா இவர்களோடு இணைந்தும் நான் பங்கேற்று இருக்கின்றேன் என்பதையும் பதிவு செய்து கொள்கின்றேன்.
0: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க ஐயா, கிருஷ்ணமா அம்மா வந்து ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பொருத்தமானதா இருக்கும். இன்னைக்கு அடுத்து வந்து நம்ம சந்திக்க போறது வந்து கோவிந்தராஜன் ஐயா, ஒரு விவசாயி, அவங்கள பத்திக்கலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கங்க.
0: சொல்லுங்கய்யா, கிருஷ்ணமா ஜெகநாதன் அம்மா 101வது பிறந்த நாள் விழாக்கு வந்துருக்கீங்க. உங்களை அனுப்பு, உங்கள அம்மாவோட எப்படி உங்களுக்கு அழகா சொல்லுங்க.
2: ஏன்னா அங்க வந்து அம்மா லாப்டி இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்கிற கீவளூர் பகுதியை சேர்ந்தாங்க. அதாவது இது என்ன சொல்ல சிறப்பா இதா சொல்லணும்னா, கீழமணி படுகொலைன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியை சேர்ந்தவங்க. அந்த இதுக்கு பிறகுதான் அம்மா வந்து அங்க பார்க்க வந்தவங்க, அங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மற்ற ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற அடிப்படையில உழவடி நில உரிமை இயக்கம் லாப்டிங்கிற அடிப்படையில ஒரு இயக்கத்தை துவக்குனாங்க. அந்த கீவளூருக்கு பக்கத்துல ஒரு 2-3 கிலோமீட்டர்ல கூத்தூருங்கிற பகுதியில தான் அந்த இதை அமைச்சு வச்சிருக்காங்க. அதுவளதான் அங்கிருந்து கிட்டத்தட்ட 20,000 ஏக்கருக்கு மேல நில உடைமையாளர்கள் சேர்ந்து அந்த விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, நிலத்தை வாங்கி பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்கி அதை வந்து ஒவ்வொரு ஏக்கரு அப்படிங்கிற மாதிரி நிலம் இல்லாத குறிப்பாக தாழ்த்தப்பட்ட எந்த விவசாயிகளுக்கு வந்து கூலி பிரச்சனைக்காக இந்த படுகொலை நடத்தப்பட்ட அந்த பகுதியில அந்த விவசாயிகளுக்கு இந்த நில உடைமையாளர்கள் அவங்கள ஆக்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். கூலிக்காகவே உயிர் ஒரு இது ஒரு பிரச்சனை நடந்து உயிரிழந்த ஒரு பகுதியில அந்த எங்க கூலிக்காக இயங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களையும் நில உரிமையாளராக அவங்க ஆக்கியிருக்காங்க, லாப்டி மூலமா ஆக்கியிருக்காங்க. அதை வாங்கி கொடுத்து அதுல பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பணத்தை கட்டுற மாதிரியும் ஒரு இது படி செஞ்சு விட்டுருக்காங்க. அந்த இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 18,000-20,000 ஏக்கருக்கு நில உரிமையாளர்களுக்கும் விவசாயம் செய்ய முடியாது நிலம் வச்சிருந்தவங்களுக்கும் அந்த பணம் போய் சேர்ந்துருக்கு. ஒரு நியாயமான அளவுல அவங்களும் ஒன்னும் ஏமாறல. இவங்க இந்த மக்களுக்கு இன்னைக்கு பகுதியில

0: ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும்,
1: வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கு. எவங்க கூலிக்காக மன்றாடினாங்களோ அவங்க கூலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்க மத்தவங்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய அளவு இருக்கிறாங்க.
0: வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு,
1: பெரிய ஒரு முன்னேற்றம். அதுக்கு பிறகு எந்த நேரத்துல வந்து விவசாய தொழிலாளி விவசாயிங்கிற அடிப்படையிலையும் இல்ல வர்க்க அடிப்படையிலையும் ஒரு பிணக்கு இருந்தோ, இன்னைக்கு அந்த பகுதியில எந்த பிணக்குமே இல்லை, எந்த ஒரு பாகுபாடும் இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய பங்கு களத்துல ஆற்றினது அம்மா.
0: ஒரு சமூகத்துல வந்து சமத்துவம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க,
1: கொண்டு வந்துட்டாங்க. அந்த பகுதியில
0: பொருளாதார ரீதியாகவும்
1: சமூகம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த பாகுபாடு இல்லாமலும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில தான் நாங்கெல்லாம் இங்க வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நாங்களாம் ஒரு அரசியல் இயக்கத்துல இருக்கிறோம், இருந்தாலும் கூட அந்த அம்மானு வர்றப்ப எல்லாத்தையும் நாங்க மறந்துடுவோம். அந்த அடிப்படையில் தான் அங்க பணி அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க சிறப்பா அந்த பணியாற்றின வச்சு இப்ப நாங்க இது பண்ணி வந்திருக்கோம். அதோட மட்டும் இல்ல, அங்க அந்த தையல் பயிற்சிகள், அந்த லாப்டி இயக்கத்துல தையல் பயிற்சி கொடுக்குறாங்க.
0: மகளிர் இருக்காங்க,
1: மகளிர் இருக்கு, கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்குறாங்க. அது தவிர இந்த கைத்தொழில் இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்துலாம் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய இயக்கம். அம்மா இதுவரைக்கும் சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு பிறகு அதுல வர்றவங்களும் சிறப்பா நடத்தணுங்கிறது எங்களுடைய
0: கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறது
1: எங்களுடைய வேண்டுகோள், எங்களுடைய வேண்டுகோள். அதை நிறைவேற்றி வைக்குமாறு அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களை நான் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு என்ன எங்களுக்கு இயலால என்ன அளவுக்கு உதவி செய்யும் உதவினா வரவங்க இல்லை, உடனே ஒத்துழைப்பா இருக்க முடியுமோ அது
0: இப்ப
1: நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது செய்யவும் தயாரா இன்னைக்கு இருக்கிறோம். அதுதாங்க
0: நன்றிங்கய்யா. அம்மா செஞ்சது வந்து ஒரு சாதனை, ஒரு புரட்சி அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க.
1: புரட்சிங்க, அதான் அமைதியான ஒரு பொருளாதார புரட்சின்னு சொல்லலாம், சமுதாய புரட்சின்னு சொல்லலாம். இது உண்மையிலே அது ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும்னா சமுதாய புரட்சி எந்த பகுதியில இந்த அடிப்படையில் வர்க்க அடிப்படையில ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்ட பகுதியில இன்னைக்கு எல்லாருமே சமமா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போது. அடுத்தது வந்து யாரு கூலிக்கு மன்றாடினாங்களோ அவங்களே இன்னைக்கு உடமையதாரா இருந்து அடுத்தவங்களுக்கு கூடு குடிக்கிற அளவுக்கு வளர்த்துருக்கிறது அம்மா ஒரு பெரிய காட்சியிருக்காங்க.
0: ரொம்ப சந்தோஷங்க அவங்க சந்தித்ததுல. நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு நல்லா போய் சேரப்ப வந்து அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கும், மக்களுக்கு மத்தியில வந்து நல்ல ஒரு எண்ணங்கள் வந்து கொடுக்குங்கிறது ஒரு எண்ணமா இருக்கு.
2: தொடர்ந்து எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர், தேசிய அமைப்பாளர், மக்கள் இயக்கங்களின் தேசிய கூட்டமைப்பு திரு யா அருண் ஐயா அவர்கள் பேச காத்திருக்காங்க. அம்மாவை பத்தி ஓரிரு சில வார்த்தைகள் சொல்லுங்கயா.
3: கிச்சம்மாள் அம்மா கூட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கட்டங்கள்ல பயணிச்சிருக்கிறேன். இன்னைக்கு அவங்களுக்கு 101வது பிறந்த நாள். அவங்க வாழ்ற காலத்துல எங்களை போன்ற இளைஞர்கள் வாழ்றோம் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அவங்களுடைய நிலமீட்பு போராட்டம் இந்த வரலாற்றுல, தமிழ்நாடு வரலாற்றுல மிகவும் முக்கியமான, அவங்களை தவிர்த்துட்டு ஒரு நிலமீட்பு போராட்டத்தை நம்ம வந்து எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பீகார் நிலமீட்பு போராட்டம் இருக்கட்டும், வலிவலம் நிலமீட்பு போராட்டமா இருக்கட்டும், இறால் பண்ணை ஒழிப்பு போராட்டமா இருக்கட்டும், மது ஒழிப்பு போராட்டமா இருக்கட்டும், பெண்கள் பேர்ல பட்டா வாங்கி கொடுத்த அந்த போராட்டமா இருக்கட்டும், அதாவது வந்து நிலமற்ற கூலிகளுக்கு இன்னைக்கு அவங்களுடைய நிலச்ச நிலம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக மகத்தான பணியை வந்து அம்மா அவர்கள் செய்திருக்கிறாங்க. அவங்களோட பயணித்த அனுபவங்கள் நிறைய, அதுல ஒரு சில விஷயங்கள் முக்கியமானது. 2014ஆம் ஆண்டு நாங்க கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் 100 நாள் நடைபயணம், மதுபோதை ஒழிப்புக்காக ஒரு நடைபயணம் நடந்தோம். அப்ப தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து அம்மா வந்து மதுக்கடைகளை மூடுறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இந்த மகத்தான பணிகள் இன்னும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டியா அமையணுங்கிறத இந்த நேரத்துல பதிவுங்க.
2: தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
4: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
5: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் மறுபகல் 11:45. காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு நேரலையில் மீண்டும் இணைவோம் நேயர்களே. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். இப்ப வந்து காந்தியவாதியின் சமூக சேவகியான கிருஷ்ணமாலா பத்தி பேசுறதுக்கு இங்க நிறைய கூட்டம் பேர், ஐயோ நான் பேசுறேன் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அடுத்ததாக வந்து இவர் வந்து அம்மா கூட 40 ஆண்டுகள் அவங்களுடைய வரவு செலவு கணக்குகள் எல்லாம் பாத்துட்டு அவங்க கூட இருக்கிற முனியன் ஐயா தான் இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேடம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழூர் தாலுக்காவில் வெண்மணியில பக்கத்து குக்கிராமத்துல தான் இருக்கேன். நான் அம்மா வெண்மணி நிகழ்ச்சி இருந்ததுக்கு அப்போ நான் 5வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அம்மாவோட வருகையில் நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். அம்மா என்னை கிராமத்துக்கு வரப்ப படிச்சு முடிச்சோடனே என் கூட வந்துருந்தாங்க. அவங்க கூட போனேன். அதுக்கு பிறகு 45 வருஷம் அவங்க கூட எல்லாமே பிரித்து கொடுக்குற வேலைகள், வரவு செலவு கணக்கு பார்க்கறது, அம்மா கூடயே பயணிப்பேன், கிராமம் கிராமமாக போவேன், அம்மா கூடயே படுத்திருப்பேன். எல்லா வேலைகளையும் நான் அவங்க அம்மா கூட இருந்து இதுவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்களுக்கு 101வது வயசு வந்ததுனால அந்த சிறப்பு விழா கொண்டாடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். சந்தோஷம்.
3: 40 ஆண்டுகள் கூட இருந்தாலும் அவரை பத்தி நினைவுகள் அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்து நம்மளுக்கு ரெடியா இருக்கனால அதுக்கு அவங்க உறவினர்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்க மட்டும்தான் பேசுவாங்களா, நாங்களும் ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ராமச்சந்திரன் ஐயா இருக்காங்க. வணக்கம் ஐயா.
5: அம்மாவோட அண்ணன் மதுரையில வக்கீலா இருந்தவர், அவர் பேரு ஜி ஆர் முனியாண்டி. அவருடைய மூத்த பையன், என்னுடைய பெயர் டாக்டர் எம் ராமச்சந்திரன். நான் குழந்தை நல மருத்துவரா திருவாரூர்ல இருக்கேன். எனக்கு வந்து ஒரு உறவினரா என்னோட அப்பாவோட கூட பிறந்த தங்கை அம்மா. நான் வந்து சின்ன வயதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். 10 வயது முதல் அவங்களை நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச வயதுல இருந்து அவங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நல்ல விவரமா எனக்கு சொல்லணும்னா, ஒரு 76-77 பீகார்ல ஜெயப்பிரகாஷ் மூமெண்ட் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து மதுரைக்கு அடிக்கடி வருவாங்க அங்க. அப்ப நான் வந்து ஒரு 8வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அவங்க வந்து அங்க வந்து அப்ப எமர்ஜென்சி காலம் முடிஞ்சு நடந்துகிட்டு இருக்கப்ப, அப்ப அந்த பீகார்ல நடந்த அந்த ஜெயபிரகாஷ் மூமெண்ட்ல ரொம்ப அதிகமா பங்கு பெற்றவங்க அம்மா. லல்லு பிரசாத் யாதவ் அவங்களோட எல்லாம் சேர்ந்து நிறைய நாள் வந்து அண்டர் கிரவுண்ட் மாதிரி எல்லாம் இருந்து வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இது என்னோட இளமை காலத்துல நான் அவங்களை, எனக்கு விவரம் தெரிஞ்சு அவங்களை வந்து நான் வந்து ஒரு ஆக்டிவா ஒரு பொது வாழ்க்கையில இருந்தது நான் பார்த்து. இது அண்ணையில ஒரு உறவினரா ரொம்ப எளிமையா எல்லார்ட்டையும் பழகுவாங்க. எனக்கு வந்து உறவினர்கள்ல ரொம்ப இயல்பா எனக்கு வந்து ஒரு மனசை தேய்ச்சி பேசுறது, எப்ப வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் என்னோட மனசு விஷயங்களை ரொம்ப ஆழமா அறிஞ்சு எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு உறவினராகவும் ரொம்ப எளிமையா இருப்பாங்க. எவ்வளவு பிஸியா பொது வாழ்க்கையில இருந்தாலும் ஒவ்வொரு உறவினரோட வாழ்க்கையிலையும் அவங்க மனசு கஷ்டத்தை கேட்டு அவங்க மனசு கஷ்டத்துக்கு தகுந்த ஆலோசனை கொடுத்து நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. அது ஒரு உறவினரா நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. வணக்கம்.
3: நன்றியா. அடுத்ததாக அடுத்த உறவினரும் ரெடியா இருக்காங்க. அவரும் ஒரு குழந்தை நல மருத்துவர் தான். அவங்க பேரே கருணை கடல்னு போயிட்டாரு. ஏன்னா கருணையாக இருக்கணும்னு நினைச்சாரு என்னமோ தெரியல. வணக்கம் ஐயா.
6: வணக்கம். நான் அவனுடைய மூத்த அண்ணனுடைய பையன். அவங்க சொன்ன மாதிரி எனக்கு பேர் வச்சதே அவங்க தான். என்னுடைய பேர் கருணை கடல். அவங்க வந்து பொது வாழ்வில் நிறைய ஈடுபட்டாலும் கூட குடும்பத்துல அவங்களுடைய எடுத்துக்கிட்ட அக்கறையாக நான் நேரடியா கவனிச்சிருக்கேன். அவங்க வந்து காலையில போனா நைட்டு வருவாங்க. அவங்க நிறைய நேரங்கள்ல வந்து காலையில போய் பல சந்தர்ப்பங்கள்ல ஜனங்களை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்து குழந்தைங்களை எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வெளி உலகத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்தாலுமே, பொது வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்தாலுமே, வீட்டையும் விட்டு கொடுத்ததே மாதிரி எனக்கு தெரியவே தெரியாது எப்பயுமே. அது மட்டும் இல்ல, வீட்டுல சொந்தக்காரங்களை மட்டும் அவங்க பார்த்தது இல்லை, அவங்க தேடி வரக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் உதவி பண்ணுவாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க சில சமயங்கள்ல, எனக்கு என் கையில காசே இருக்காதுப்பா,

0: யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா அந்த நேரத்துல யாராவது ஏட்டா அந்த காசை கொடுப்பாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாம் செயல்கூடும், எல்லாம் செயல்கூடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த நேரடியா அந்த அவங்களுடைய அந்த அந்த சந்த அந்த வெற்றிகளை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருந்தது. நான் பல சந்தர்ப்பங்களை அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு எப்படி திடீர் திடீர்னு அவங்களுக்கு வந்து கையில வந்து காசும் பணமும் சேருன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா அது அவ்வளவு அவங்களுக்கு கையில நடந்துகிட்டே இருந்தது. அது உங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
1: அதாவது நம்ம நினைச்சாலே நடக்கும் சொல்லுவாங்கல்ல, அதுதான் மனதில் நினைத்ததே நடக்கும். அடுத்ததாக அவங்க பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க. அம்மா வணக்கம் ஐயா. இப்பமா வந்து கிருஷ்ணமால் வந்து எப்படி சொல்லணும்னா, நாட்டுக்காக தியாகம் செய்தவர், நமக்காக மட்டும் இல்ல எல்லாருக்குமான அன்னை தான். நீங்க அவள் வந்து பெண்களுக்காக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர், அது ஒரு தாயா, ஒரு அம்மாவா, ஒரு மகளா, எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க?
2: வணக்கம். எனக்கு வந்து எனக்கு மட்டும் அம்மா இல்ல, அவங்க எப்பவுமே எல்லாருக்குமே அம்மான்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு ஒரு தடவை ஜெயில அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக எமர்ஜென்சில போயிருந்தப்ப நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நான் ஹாஸ்டலுக்கு போறேன், யாருமே இல்லைன்னு. அப்ப அப்பா சொன்னாலும் இல்ல, நம்ம அம்மா அப்பா நம்ம தான் குடும்பம்னு நினைக்க கூடாது, உலகத்தையே வந்து ஒரு பரந்த மனசு பண்ணி எல்லாத்தையும் நீ வந்து உன்னோட குடும்பமா நினைச்சேன்னா இந்த மாதிரி பயம் பதட்டம் அப்படின்லாம் இருக்காதுன்னு சொன்னாரு. அவரு சொன்ன மாதிரியே சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல போய் வளர்ந்தனால எனக்கு ஒரு பெரிய குடும்பம், உலகம் முழுக்கமே என்னோட குடும்பம்னு தான் நான் நினைச்சேன். இப்ப இன்னைக்கு இந்த விழால இவ்வளவு பேரு வந்திருக்கிறப்ப எல்லாருமே அம்மா அப்பான்னு தான் பேசுறாங்க. அவங்க மூலமா வந்து நம்ம சின்னதா நம்ம குறுக்கிக்காம நம்ம மனசை எப்பவுமே விசாலமா வச்சு ஒரு பெரிய குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறதுக்கு எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு இந்த ஞாபகம்.
1: நன்றி அம்மா. ஏன்னா சாதாரண அம்மாவே நம்ம அம்மா இப்படின்னு சொல்லுவா, ஒரு சமூக சேவகி, சுதந்திர போராட்ட தியாகி, எங்களோட அம்மா அப்படிங்கறதுல பெருமை கொள்வதுல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா நீங்களும் ஒரு சமூக சேவகியா இருக்காங்க. அடுத்து அவங்களோட பையன் வந்து ஐயா இருக்காங்களா, அவங்க பையன் பேசுக்க முடியல, பரவாயில்ல நான் லாஸ்ட் தான் பேசுவேன், அடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. வணக்கம் ஐயா.
3: வணக்கம். நான் டாக்டர் காந்தி மதிநாதன், கஸ்திரிபா மருத்துவமனை காந்தி கிராமத்தோட மருத்துவ கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். அம்மாவோட 100வது அந்த பிறந்த நாள் முன்னிட்டு நாங்கள் கஸ்திரிபா மருத்துவமனையில கடந்த 12வது தேதி அன்று பெண்கள் குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் வந்து நாங்கள் நடத்தினோம். உண்மையில வந்து அதோடு சேர்த்து நாங்கள் வளைகாப்பு நடத்தினோம். முதலாவதாக வளைகாப்பு நடத்தினோம். அது ஒரு எமோஷனலா தான் இருந்தது. அம்மாவும் வந்து அந்த இடத்துல வந்து அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து அவங்க வந்து ஆசி வழங்கினது, அவங்க அவங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணது, அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையா இருந்தது. பொதுவா வந்து அவங்க பேசுவாங்க அப்படின்னு வந்து, அதாவது பாட்டு தான் பாடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து அவங்க வந்து எப்படி வந்து இந்த கஸ்தூரிபா மருத்துவமனை, இந்த காந்தி கிராமம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, எந்த ஒரு கஷ்டத்துல வந்து உருவாக்குனாங்க அப்படின்றத வந்து அவங்க ஆதி நாட்கள்ல அந்த ஆரம்ப நாட்கள்ல உள்ள அந்த காரியங்களை வந்து எடுத்து சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். 100 வயசுல அந்த ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டு ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது வந்து பொறாமை போட்டி நிறைந்த சஞ்சல் நிறைந்த உலகத்துல நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அழகா சொன்னாங்க. அது உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அதே மாதிரி அங்க வந்துட்டு கூடிய அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் அவங்களுக்கு சொன்னது, அது மாத்திரமல்ல அந்த முதியோர்கள் வந்து அங்க வந்து நாங்க பராமரிக்கிறோம். ஒவ்வொரு முதியோர்கள் வந்து அவங்க நடந்து வருவாங்களா நீங்களுக்கு தெரியல, அப்படிதான் யோசித்தோம். ஃபங்க்ஷனுக்கு வரும்போது வந்து நாங்களாம் வந்து பக்கத்துல வந்து போறோம், ஆனா அவங்க வந்து தூரத்துல இருந்து நடந்தே தான் வந்தாங்க. 100 வயசா இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வந்து இளமையா தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஒவ்வொரு முதியோர்களையும் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க ஆட்சி வழங்கினாங்க. உண்மையிலே அந்த மருத்துவமனையில அவங்க பாதம் பெற்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிளஸ்டிங் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சியில அவங்களுடைய பிறந்த நாளை கஸ்தூரிபா மருத்துவமனையில வந்து நாங்க ஒரு மருத்துவ முகாம் நடத்தினது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெருமையா நாங்கள் கருதுவோம். நன்றி.
1: நன்றி ஐயா. ஏன்னா வயதுதான் முதிர்ந்திருக்கு, இளமை இன்னும் மனதளவில் நாங்க வந்து இளமையா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படிங்கிற அவங்களோட ஏக்க பார்வை இருக்கு இல்லையா, அதுன்னு தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு. அப்ப அடுத்ததாக அவங்க பையன் இருக்கிறாங்க ரெடியா. ஏன்னா எல்லாருக்கும் அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும், அவர்கிட்ட விதவிதமா பேசணும், வெளியே கூட்டிட்டு போகணும், இப்படி ஒரு மனநிலையிலதான் பசங்க காணப்படுவாங்க. ஆனா அம்மாவோட ஆவணப்படத்துல நான் பார்க்கும்போது என் பசங்க என்ன படிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நான் வந்து சமூக சேவையில ஈடுபட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்க சொல்ல போனா வந்து நீங்க வந்து ஒரு அம்மாவை வந்து எப்படி பாத்துருங்க, கிராமம் கிராமம் நடந்துட்டு இருக்க அம்மா, ஒரு சமூக சேவையில இருக்கிற அம்மாவை தான் நீங்க எப்பவும் பாத்துருப்பீங்க. உங்க கூட ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சத்யா மேடம் இருக்கிறாங்க, பூமிநாதன் சார் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இந்த பேர் எப்படி வந்ததுன்னு எனக்கு

0: ரொம்ப நாள் ஆசைதான் இதை கேட்கணும்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சமூக சேவையை புரிகிற அம்மாவை எப்படி பெருமிதம் கொள்கிறீங்க?
1: நிறைய கேள்விகள் கேட்டீங்க, இதுக்கு எப்படி சொல்லிட்டு ஒண்ணு முக்கியமா என்ன சொல்லலாம்னா, எங்க அம்மா எங்க அம்மான்னு சொன்னீங்க, அது எங்களுக்கு அவங்க நாங்களாம் சமுதாயத்தின் குழந்தைகள். என்ன அங்க ரெண்டு பேரும் வளர்ந்ததே வந்து பூமிதான இயக்கத்துல வளர்ந்தோம். அதனால எங்களுக்கு எங்களை விட மத்தவங்களுக்கு தான் அவங்க அம்மான்னு சொன்னது ரொம்ப உரிமை அதிகம். என்ன அதுக்கு முன்ன இன்னும் சொன்ன ஐயா முன்னே சொன்னாங்க, எனக்கு பேசுறவங்க கஸ்தூரிபா ஹாஸ்பிட்டல் நடந்த பத்தி சொன்னாங்க. கஸ்தூரிபா எந்த அளவுக்கு சுதந்திர போராட்ட சமயத்துல அவங்க அவங்களுடைய பங்களிப்ப காந்தியினோட ஆளுமை மறக்கடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு 100வது நாள்னா கூட நம்ம என்ன நினைச்சோம்னா, இது வந்து அம்மா சொல்லிட்டாங்க செலிப்ரேஷன் எல்லாம் வேண்டாம், இந்த மாலை இந்த பொன்னாடை போத்துறது இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இன்னைக்கு ஒரு சிந்திக்கணுமான ஒரு ஒரு தினமா இருக்கணும். அதனால இன்னைக்கு பெண்களும் ஆன்மீகமும் எப்படி சமுதாய மாற்றத்துக்கு ஒரு ஆணித்தரமா இருக்கிறாங்க, அதுதான் இன்னைக்கு தலைப்பா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அம்மா வந்து சௌந்தரம்மாவோட அவங்களோட வளர்ப்பு மகள், அவங்களும் நிறைய சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஒரு பெண்கள் எழுச்சி ஒரு நிகழ்வா அது இருக்கணும்னு நினைச்சோம். சமுதாயத்துல இப்ப நீங்க அமெரிக்கா பாக்குறீங்க, பல நாடுகள்ல நல்ல இஸ்ரேல் எங்கெல்லாம் ஆண்கள் தலைமையில் இருக்காங்களோ போர் தான் இது இருக்கு. ஆண்ட்ரோ சென்ட்ரிக் வேர்ல்டுன்னு சொல்றோம். பெண்கள் எங்கெல்லாம் ஆட்சி புரியுறாங்களோ, நியூசிலாந்துல இருந்தாங்க அவங்க, அந்த பிரதமர் வந்து பால் ஊட்டுறதுக்கு தனி நேரம் எடுத்துப்பாங்க குழந்தைக்கு, அவங்க நிறைய அமைதி விஷயங்களை கொண்டு வந்தாங்க. உலகம் பூரா எங்கெல்லாம் பெண்கள்ல பேங்க்ல தலைமையா இருக்காங்களோ அங்கெல்லாம் பெரிய எக்கனாமிக் டிப்ரெஷன் சமயத்துல அது அந்த அந்த அந்த அந்த வங்கியெல்லாம் காப்பாற்றப்பட்டது. அதனால இந்த நேரத்துல நம்ம வந்து அம்மான்னு மட்டும் பார்க்காம பெண் எழுச்சி, பெண்கள் தான் இந்த எதிர்கால ஒரு சந்ததிய சமுதாயத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்றது ஒரு கருத்து எல்லாரும் பரவிட்டு இருக்கு. அது அம்மா ஒரு முன் உதாரணம், எங்க ரெண்டு பேருக்கும் அது ஒரு பாக்கியம் அவங்களோட வாழ்க்கையில கூட இருக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷம், ஆல் இந்தியா ரேடியோக்கு அம்மா முன்னாடி நிறைய தடவை வந்து பேசியிருக்கிறாங்க. சுனாமி சமயத்துல நானும் ஆல் இந்தியா ரேடியோ போய் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் நன்றி.
0: பேரோட ரீசன் சொல்லவே இல்லை
1: சொன்னீங்க. ஆமா, எல்லா காரண பேர் தான். முதல்ல சத்யா பத்தி சொல்றேன். சத்யா வந்து அப்பா சத்தியாகிரகம் நடத்திட்டு இருந்தார். அப்பா வந்துட்டு விளாம்பட்டி சத்தியாகிரகம், கோயில இருக்க நிலங்களை மீட்டு ஏழைகளுக்கு கொடுக்கறது, அதனால சத்தியத்தின் குழந்தை அவன். இன்னைக்கு வந்து தலைப்பே இன்னைக்கு வேணு மாதவ் கோவிந்த் சொல்லி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து அவர் வந்து சத்தியம் அஹிம்சை சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் எடுத்துக்கிட்டாரு. சத்தியான அந்த பேரு, அப்பா அன்பா வச்ச பேரு. ஆமா ஆமா, அது வேற கதை. அது அந்த வயசுல வினோபா, அப்போ வினோபா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. நான் வந்து 53ல பிறந்தது, பூதான இயக்கமும் அப்ப ஆரம்பிச்சது. அப்ப வினோபா தான் பூமி புத்ரு அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல பேசி கொடுத்தாரு, பேர் கொடுத்தாரு. அப்ப இங்க ஜி ஆர் ராமச்சந்திரன் இந்த காந்தி கிராமத்தினுடைய பவுண்டர், இது வடக்கத்தி பேரா இருக்கே, அவரு பூமி குமார்னு அவர் மாத்துறாரு. அதனால வி ஆர் பிளஸ்ட், உலகம் பூரா பெரிய தலைவரோட வாழ்ந்ததுக்கும் பேர் வந்து போகும், என்ன காரியம் செய்யறமோ அதுதான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ.
0: பேர் கூட அந்த சமூக சேவையோட சேர்ந்தது தானே இருக்கு, சுதந்திரத்திற்காக. அடுத்து ஐயா ரெடியா இருக்காங்க, சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்மா. அது அவங்க அவங்களோட கூட இருந்து பணியாற்றிருக்கேன். என் பேர் உருமத்தன் சக்கரி. சிவகங்கை பகுதியில அமராக்கின்னு ஒரு கிராமம், எங்க கிராமத்துல வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு நாள் நைட்ல தங்கியிருக்காரு. தங்கியிருந்து காலையில ஒரு அந்த எங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய கிரவுண்டு, அதுல ஊர் பொதுமக்கள் அரிஜனங்களுக்கு எல்லாம் பால் மாடு கொடுத்துருந்தாங்க. காலையில 4 மணிக்கு பால் பால் பீச்சுறத வந்து இப்போ பொதுமக்கள் பால் பீச்சிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்திட்டையும் வந்து விசாரிச்சாங்க, எத்தனை எவ்வளவு பால் பீச்சிருக்கீங்க, எவ்வளவு மாடுல லாபம் வருது, எத்தனை லிட்டரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பொருளாதார நிலைமையை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் செங்கப்படிக்கு போனோம். ரைட்
0: ஐயா, நீ அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க, நிறைய கூட்டங்கள் இருக்கு அம்மா பத்தி நானும் சொல்லுவேன், ஆனா நம்மளுக்கு நேரம் போதவில்லை என்றதால் நிறைவு செய்கிற நிறைவு தருணத்துல இருக்கிறோம். அதாவது ஒரு 100 ஆண்டை கடந்து மனித நேயத்தின் ஒளியாக சமூக நீதியின் குரலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் வாழ்க்கை பழக்கத்தை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது அப்படிப்பட்ட அரிய மனிதனைய போராளின் நினைவுகளையும் அவருடன் வாழ்ந்த குடும்பத்தாரின் அனுபவங்களையும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இல்லையா. தொடர்ந்து மனித நேயம் எப்படி

0: எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுக்கு பல வகையில கற்றுக் கொடுத்தவதுதான் இந்த சிறப்பான நேர்காணல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வகையான மக்கள் வந்து பல வகையான அவங்க சொன்னாலும் எல்லாரும் அவருடைய ஆளுமை தென்தன்மையை தான் சொன்னாங்க.
1: நல்ல ஒரு நிறைய சமூக ஆர்வலர்களை சந்திச்சோம். கிருஷ்ணமாள் ஜெகநாதன் அம்மாவோட சேர்ந்து பயணிச்ச நிறைய பேரை நம்ம சந்திச்சோம் இன்னைக்கு. அந்த மன நிறைவோடு அந்த நல்ல ஒரு ஊக்கமும் உற்சாகமும் முயற்சியும் நம்ம எல்லாரையுமே வந்து தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜெயா அவர்களுடன் ரவிசங்கர் மற்றும்
2: தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.
3: இதுவரை சுதந்திர போராட்ட தியாகியும் சமூக சேவகியுமான அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு நாள் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு நேரலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார்கள் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜே ஜெயா அவர்கள், உடன் அறிவிப்பாளர்கள் எல்என்ஜி ரவிசங்கர் மற்றும் என்னி தமிழ் செல்வி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் நண்பகல் 12 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சிநேகிதியே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சிநேகிதியே. சிநேகிதிகளுக்கான சிறப்பான நேரமாக சிநேகிதிகள் மட்டுமே பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நேரமாக சிநேகிதியே. சிநேகிதிகள் தொற்றழுத்தி வரலாம். 25 30 170 இது அறிமுக சிநேகிதிகளுக்கு. 25 30 171 அனைத்து சிநேகிதிகளும் பேசலாம். 0452 முன் நினைப்போடு இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில் சிநேகிதிகளோடு கோகுலரசி. இனிப்பில் காத்துட்டு இருக்கும் முதல் சிநேகிதி வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நன்றி.
0: இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும் பாடல் வருகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

கேந்திரகிரம் சிநேகிதி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள

ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மதுரை பெருநகர் வடக்கு கோட்டம் பந்தயத்திடல் மின் பிரிவுக்குட்பட்ட 33/11 கேவிகே புது துணை மின் நிலையத்தில் இன்று காலை 9 மணி முதல் 5 மணி வரை மாதாந்திர பணிகள் நடைபெற இருப்பதால் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் கீழ்கண்ட இடங்களில் மின் தடை ஏற்படுகிறது. பாரதி உலா ரோடு, ஜவஹர் ரோடு, பெசன்ட் ரோடு, அண்ணாநகர், சொக்கிகுளம், வல்லபாய் ரோடு, புல்லபாய் தேசாய் ரோடு, ரேஸ்கோஸ் ரோடு, கோக்கலே ரோட்டின் ஒரு பகுதி, ராமமூர்த்தி ரோடு, லாலா லஜபதி ராய் ரோடு, சப்பானி கோவில் தெரு, பழைய அக்ரஹாரம் தெரு, எல்டிசி ரோட்டின் ஒரு பகுதி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், வருங்கால வைப்பு நிதி குடியிருப்பு, ஏஐஆர் குடியிருப்பு, நியூ டிஆர்ஓ காலனி, சிவசக்தி நகர், பாத்திமா நகர், புதூர் வண்டிப்பாதை மெயின் ரோடு, கஸ்டம்ஸ் காலனி, நியூ நத்தம் ரோட்டில் இபி குவார்டர்ஸ் முதல் கண்ணா மருத்துவமனை வரை, ரிசர்வ் லைன் குடியிருப்பு, ரேஸ்கோஸ் காலனியின் ஒரு பகுதி, கலெக்டர் பங்களா, ஜவஹர்புரம், திருவள்ளுவர் நகர், அழகர்கோவில் ரோட்டில் ஐடிஐ பஸ் ஸ்டாப் முதல் தல்லாகுளம் பெருமாள் கோவில் வரை, டீன் குவார்டர்ஸ், காமராஜர் நகர் 1, 2, 3, 4, ஹஷ்கான் ரோடு, கமலா முதல் மற்றும் 2வது தெரு, சித்தரஞ்சன் வீதி, வெங்கட்ராமன் வீதி.

0: ரத்தம் ரோட்டில் ஈபி குவார்டர்ஸ் முதல் கண்ணா மருத்துவமனை வரை ரிசர்வ் லைன் குடியிருப்பு ரேஸ்கோஸ் காலனியின் ஒரு பகுதி கலெக்டர் பங்களா ஜவஹர்புரம் திருவள்ளுவர் நகர் அழகர்கோவில் ரோட்டில் ஐடிஐ பஸ் ஸ்டாப் முதல் தல்லாகுளம் பெருமாள் கோவில் வரை டீன் குவார்டர்ஸ் காமராஜர் நகர் 1, 2, 3, 4 ஹஷ்கான் ரோடு கமலா முதல் மற்றும் இரண்டாவது தெரு சித்தரஞ்சன் வீதி வெங்கட்ராமன் வீதி சரோஜினி தெரு லட்சுமி சுந்தரம் மஹால் பொதுப்பணித்துறை அலுவலகம் கண்மாய் மேலத்தெரு தல்லாகுளம் மூக்கப்பிள்ளை தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் ஆர்த்திகுளம் குறிஞ்சி நகர் பாலாமி குடியிருப்பு கனகவேல் நகர் பழனிசாமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்படுகிறது.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் உடங்கியார்கோள் உழுவர்சந்தை அருகே ராஜபாளையம்.
2: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஸ்நேகிதை கேட்டு வச்சிருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மகிழ்ச்சியில வந்து அகரமா சிகரமா அப்படிங்கறது கூட நமக்கு தடுமாறி வருது சரிங்களா. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்கான பாடல் கேட்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144544 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 12:36 ஸ்நேகிதியே மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
4: வணக்கம் தோழிக்கு.
3: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: ராணி தேனில. நல்லா இருக்கீங்களா?
3: அனைவருமே நலமா இருக்கோம். என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
4: எனக்கு சந்தோஷ கனவுகள் படத்துல நீங்களே வாருங்களே அந்த பாடல் தான்.
3: பாடல் வந்துட்டே இருக்கு. 12:27

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் உழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
6: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்கு நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
7: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
6: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
8: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.1 MHz. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டாமர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12 ரூபாய் 5 காசாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாள்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100 கணக்கானோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல்லை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம்.

0: அரசாணைப்பாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் உழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே.

0: நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை.

0: எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலதழியா காவிய கானங்களை காற்றலைகளில் இசைக்க வருகிறது வசந்த கானங்கள். என்றென்றும் நம் நெஞ்சை விட்டு நீங்காத ராகங்கள் காவிய கானங்களாக காற்றலைகளில். இன்றைய வசந்த கானங்கள் தரும் முதல் பாடல் தங்க சுரங்கம் திரைப்படத்திலிருந்து டி கே ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், டி என் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക്

0: 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
1: बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: வசந்த கானங்கள் கேட்டுட்ருக்கோம். நேரம் 1:06. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து வேதாவுடைய இசையில் கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில்.

0: இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
2: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
3: ആകാശവാണി മധുരൈ പൺപലൈ 103.3 മറ്റും രാമേശ്വരം പൺപലൈ 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: மனதை விட்டு நீங்காத பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். வரும் அடுத்த பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதனுடைய இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில், TM சௌந்தரராஜன், P. சுசீலாவின் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ மதுரை எஃப்எம் 103.3, மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

வசந்த கானங்கள் கேட்டிட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் பகல் 1:21 கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் நெல் கவனி காதலி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில்.

0: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்கப்பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21वीं सदी का भारत आधुनिक इंफ्रास्ट्रक्चर के जिस नए युग में प्रवेश कर रहा है वह अभूतपूर्व है, अकल्पनीय है.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: போலே மலர் என்னோடு பேச சொன்னது.
1: அழியாத காவிய கானங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் பகல் 1:24 கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில, வாலியுடைய வரிகள்ல, பி சுசீலாவின் குரலில்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.

0: 21वीं सदी का भारत आधुनिक इंफ्रास्ट्रक्चर के जिस नए युग में प्रवेश कर रहा है वो अभूतपूर्व है, अकल्पनीय है।
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இனிசை சாரலா இசை ராகங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். வரும் பாடல் தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜனின் குரலில்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா.

நேரம் பகல் 1:38 கேட்டுட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். வரும் பாடல் அன்பளிப்பு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில்.

காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் நிறைவான பாடலாக வருகிறது. ஆயிரம் பொய் திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் கற்றலைகளில்.

0: பொய்யே,
1: புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே.
2: காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்தோம் வசந்த கானங்கள். இதுவரை வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேர்களே. தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை

0: முறையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்க் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21 தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22 தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30 தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள், மகளிர், இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு May 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்து சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17 சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50% தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140 பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களில் இருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாண்டில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22 வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக

0: முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் நேரம் 1:56 கேட்கவிருப்பது மெல்லிசை.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi to participate in G7 summit in Avignon, France this evening. Prime Minister Modi praises Varanasi exhibition in Bratislava, emphasizes role of art and culture in strengthening ties. Government bans messaging app Telegram till 22nd of this month ahead of NEET UG retest. Message editing feature to remain

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் 2:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz கிராமத்து பின்னணி கொண்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தெம்மாங்கு பாடல்களில் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் செந்தூர பாண்டி. இத்திரைப்படத்திலிருந்து தேவாய் செயல் ஒழிக்க காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். நிகழ்ச்சியில் அடுத்ததா செல்லக்கண்ண திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஒழிக்க காத்திருக்கிறது பாடல்.

நேரம் 2:26:54 நொடிகள் ஆயிட்டிருக்கு. தெமாங்கு பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா சிற்பி இசையிலும் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. வானலைகளில் அனைவரும் கேட்டு ரசிக்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பதா ஹே, ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா, வோ ஹமாரே திலோ கே ஓர் கரீப் ஆ கயா ஹே பிச்லே 12 சாலோ மே. ஜப் சே நார்த் ஈஸ்ட் கே நேஷனல் ஹைவே கி லம்பாய் படகர் 16200 கிலோமீட்டர் ஹுயி ஹே. சிக்கிம் ஓர் அருணாச்சல் கோ பஹலி பார் ஏர் கனெக்டிவிட்டி மிலி ஹே. தப் சே நார்த் ஈஸ்ட் சே தூரியா கட்டி ஹே.
3: நார்த் ஈஸ்ட் அப் தூர் நஹீ ரஹா, நார்த் ஈஸ்ட் அப் தில் கே பி பாஸ் ஹே, தில்லி கே பி பாஸ் ஹே.
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 2:33:36. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேங்கு மாங்கு பாடல்கள். பிரதாப் திரைப்படத்திலிருந்து மரகதமணி இசையில் கேட்கலாம் பாடலை.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மதுரை பெருநகர் வடக்கு கோட்டம் பந்தயத்திடல் மின் பிரிவுக்குட்பட்ட 33/11 கேவி கே புதூர் துணை மின் நிலையத்தில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இன்றைய தினம் கீழ்கண்ட பகுதிகளில் மின் விநியோக நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. பாரதி உலா ரோடு, ஜவஹர் ரோடு, பெசன்ட் ரோடு, அண்ணா நகர், சுக்கிக்குளம், வள்ளபாய் ரோடு, புள்ளபாய் தேசாய் ரோடு, ரேஸ்கோஸ் ரோடு, கோகலே ரோட்டின் ஒரு பகுதி, ராமமூர்த்தி ரோடு, லஜபதி ராய் ரோடு, சப்பானி கோவில் தெரு, பழைய அக்ரஹாரம் தெரு, எல்டிசி ரோட்டின் ஒரு பகுதி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், வருங்கால வைப்பு நிதி குடியிருப்பு, ஏஐஆர் குடியிருப்பு, நியூ டிஆர்ஓ காலனி, சிவசக்தி நகர், ஃபாத்திமா நகர், புதூர் வண்டிப்பாதை மெயின் ரோடு, கஸ்டம்ஸ் காலனி, நியூ ரத்தம் ரோட்டில் ஈபி குவார்ட்டர்ஸ் முதல் கண்ணா மருத்துவமனை வரை, ரிசர்வ் லைன் குடியிருப்பு, ரேஸ்கோஸ் காலனியின் ஒரு பகுதி, கலெக்டர் பங்களா, ஜவஹர்புரம், திருவள்ளுவர் நகர், அழகர் கோயில் ரூட்டில் ஐடிஐ பஸ் ஸ்டாப் முதல் தல்லாகுளம் பெருமாள் கோவில் வரை, டீன் குவார்ட்டர்ஸ், காமராஜர் நகர், 1234 ஹெச்கான் ரோட், கமலா முதல் மற்றும் இரண்டாவது தெரு, சித்தரஞ்சன் வீதி, வெங்கட்ராமன் வீதி, சரோஜினி தெரு, லட்சுமி சுந்தர மஹால், பொதுப்பணித்துறை அலுவலகம், கண்மாய் மேல தெரு, தல்லாகுளம் மூக்கப்பிள்ளை தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் ஆத்திக்குளம், குறிஞ்சி நகர், பாலாமி குடியிருப்பு, கனகவேல் நகர், பழனிசாமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோக நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது.

நேரம் 2:46:50. தெம்மாங்கு பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சியில் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஒலிக்கிறது பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அழகி நீ பேரழகி.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது தெம்மாங்கு பாடல். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நாட்கள்.

2:55:20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு 5 சென்டிமீட்டர், சென்னை ஐஸ் ஹவுஸ் 3 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்தூரை, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், திருப்பூர் மாவட்டம் பல்லடம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருமனூர், செம்மேடு, வளத்தி, கள்ளக்குடி, திண்டிவனம், ஐயம்பேட்டை, சூலூர், வாலாஜா, அன்னூர், நாவலூர், புதுவேட்டக்குடி, சத்தியமங்கலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின்

0: மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் தர்மபுரி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் நாளை மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று அதிகளவு வெப்பநிலை சற்று உயர்ந்து குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் அதிகளவு வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் பகல் 3 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்
1: கேட்கவிருப்பது NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
4: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: நேரம் பகல் 3:31. இனிய பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதிற்கு இனிமை தரும் மென்மையான பாடல்களை காற்றலைகளில் இசைக்க வருகிறது மெல்ல வரும் பாட்டு. இன்றைய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகு, ராஜபாளையம்.
1: மனதை வருடும் இனிய பாடல்களை காற்றலைகளில் இசைக்கு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 3:36 இது மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து டி இமானுடைய இசையில், இதோ காற்றலைகளில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
2: ഗഹന യാ ദൂസരാ കോയി സാമാൻ

0: बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
1: 12 വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் பகல் 3:43 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் ஜிவி பிரகாஷுடைய இசையில, நா முத்துக்குமாருடைய வரிகளில், ஹரிஹரன், சைந்தவி, வைகோ, விஜயலட்சுமி மற்றும் பலருடைய குரல்ல தெரி திரைப்படத்திலிருந்து.

0: ஏன்னு தெரியலையாக்கும். நல்ல பாட்டு கேட்டா நல்லா தூக்கம் வரும்.
1: கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் நினைப்பொரு கூடி வருது.
0: நல்ல பாட்டு கேட்கணும்னா ஆகாஷ்வாணி மதுரை 103.3, ராமேஸ்வரம் 100.9 நைட்டு 10 மணிக்கு வர பட்டுச்சிறக கேளு.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
5: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 3:51.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்
1: ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேயர்களே,

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88th ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர்

திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேங்கப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
2: முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும்
10: 25, 30, 171 அனைத்து அறிமுகமான நேயர்களும் அழைக்கலாம் நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கான ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறது சூரிய பிரகதீஷ் மற்றும்
2: லாவண்யா.
10: இன்னைக்கான ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னு
11: பாத்தீங்கன்னா, கதைகள் கதைகள் நிஜமான கதைகள், சுவையோடு சுகமாக உருவான கதைகள்.
2: ஆமா நேயர்களே, கதை தான் கேட்க போறீங்க, நாங்க தான் சொல்ல போறோம் உங்களுக்கு கதை. ஆனா அந்த கதையோட டைட்டில் என்னன்னு நீங்க சொல்ல போறீங்க. இன்றைய விளையாட்டு அதுதான்.
10: ஆமாங்க, கதை கேளு கதை கேளு. நாங்க கதை சொல்லுவோம், அதை கேட்டுட்டு நீங்க வந்து என்ன படத்தோட கதை அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வெற்றியாளர். சரிங்களா?
12: நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துப்பாவை கூட பாக்கலைங்க.
10: நன்றி நன்றி நன்றி. சரிங்க, வந்திருக்கிற முதல் நேர் யாருன்னு பாத்திரலாம் வருங்க. வணக்கம்.
2: வணக்கம்
13: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்வது மதுரையில் இருந்து மணிமாறன், கடைசி நேந்தல், யானமலை, புதுப்பட்டி ரோட்டில்.
10: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கதை கேட்க
13: தயாரா இருக்கீங்களா? கொஞ்சம் ஈஸியா பழைய காலத்து படமா கேளுங்க, ஒரு 80s 70s அந்த மாதிரி கேளுங்க.
10: அடேங்கப்பா, இவ்வளவு கண்டிஷன்ஸ், நாங்களே ஒரு கண்டிஷன் தான் போட்டோம், நீங்க நிறைய கண்டிஷன் போட்டீங்க. சரிங்க,
12: சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, எப்படி நடக்கிறீங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணுங்க.
10: சரி, உங்களுக்கான கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜாலியான இளைஞர். சரிங்களா? அவர் வந்துட்டு விளையாட்டு வீரரும் கூட. விளையாடுறதுக்காக மதுரைக்கு வர்றப்ப அவர் வந்து ஹீரோயினை சந்திக்கிறாரு. ஹீரோயினை சந்திக்கும் போது வில்லன் வந்து துரத்திக்கிட்டு இருக்காரு. வில்லனை தம்சம் பண்ணிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு சென்னைக்கு
13: வந்துருக்காரு.
10: ஆஹ், பழைய படம் தான் சொல்லுவேன், நீங்க புது படத்தை சொல்லிட்டீங்களே, பரவாயில்லையே.
2: கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததா நம்ம பேசக்கூடிய நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
10: வருக வணக்கம்.
2: அழகா கதை சொல்லிட்டீங்க, அதாவது முழுசா கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி அடுத்த நேரம் கண்டுபிடிச்சிருவாங்களா? கேட்கலாமா? வணக்கம்.

0: கடலூருக்கும் மாநிலருக்கும் காரைக்குடி சாமிநாதன்மா.
1: சொல்லுங்கய்யா, காரைக்குடியிலிருந்து சுவாமிநாதன் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா?
0: ரெடியா இருக்கேன்,
1: சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான கதை, ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஏறி பஸ்லேயும் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் போதே சிக்னல் விழுகுது. சிக்னலில் வந்து ஒரு பொண்ணு க்ராஸ் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின். அவங்கள பார்த்துட்டு அவங்கள தேடி அலைகிறாரு ஹீரோ. பார்த்தா ஹீரோவோட வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. சரி, அம்மாவோட வற்புறுத்தல் தாங்காமல் ஹீரோவும் பொண்ணு பார்க்க போகிறாரு. போன இடத்துல பார்த்தா அவர் பார்த்தா அதே பொண்ணு கல்யாணமும் பண்ணிடுறாரு. அதே சிக்னலில் வந்து கார் நிற்கிது. நின்னா அவர் பார்த்த பொண்ணு ரோடை கிராஸ் பண்ணிட்டு இருக்கு அன்னைக்கு மாதிரியே. அப்போ பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு யாரா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இப்போயே தெரிஞ்சிருக்கோம் ஹீரோயின் வந்து டபுள் கேரக்டர் அதில், சரிங்களா? இப்போது ஹீரோ கல்யாணம் பண்ண பொண்ணோட வாழ போகிறாரா, இல்லை தான் விரும்புகிற பொண்ணை தேடி போக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி கதை அமையும். கண்டுபிடிச்சிங்களா?
2: என்ன
1: சூர்யா, கஷ்டப்பட்டு மூச்சு புடிச்சு கதைய சொன்னா கண்டுபிடிக்காம போயிட்டாப்ல.
2: பரவாயில்ல, அடுத்த நேர் கண்டுபிடிப்பாங்க. நம்பவும் வந்திருக்கிற நேர் யாருன்னு பார்த்தலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேம், குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
1: சொல்லுங்க ரம்யா, கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? சொல்றீங்களா? சரி,
2: தெரிஞ்சாலாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா சொல்றேன்னு உற்சாகமா சொல்லுங்க, அப்பதான் நாங்க வந்து கதையை சொல்லுவோம்.
1: கொஞ்சம் கஷ்டம் தான் ரம்யா, எப்பயுமே அப்படியே ஷை டைப் வைக்கப்பட்டுட்டே தான் பேசுவாங்க.
2: அதெல்லாம் கிடையாது, ஆட்ட கிளம்பு வந்துட்டு எல்லாரும் ஜாலியா தான் இருக்கணும்.
1: சரி, கதையை சொல்லலாமா?
2: கேட்க ரெடியா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு என்சிசி மாஸ்டர், சரிங்களா? அவர் வந்து என்சிசியில் இருக்கிறப்ப பொண்ணுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதில் நல்லா தேர்ச்சி பெற்ற நாலு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு காட்டுக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க, காட்டுக்குள்ளே அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக. அங்கே தான் தெரியுது அந்நிய சக்திகள் வந்துட்டு நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதனால் அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இந்த நாலு பொண்ணுங்களை வச்சு அவங்க கதையை முடித்து எப்படி ஜெயித்தாங்க அப்படின்றதான் கதை.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் இருவருக்கும். வணக்கம், ஜெயந்து பாலசுப்ரமணியம் மேடம்.
1: சொல்லுங்க, கதை கேட்க ரெடி
0: ஆயிட்டீங்களா?
1: உங்களுக்கான கதை, நம்ம ஹீரோ எப்படின்னாக்க வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காரு. அம்மா அப்பாலாம் இங்கேயே இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கூப்பிடுறாரு அம்மாவும் அப்பாவையும் வெளிநாட்டுக்கு வாங்க அப்படின்னு. ஆனால் உயிரோடு இருக்க வரைக்கும் நாங்கள் பிறந்த மண்ணை விட்டு வர மாட்டோம், நீ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கேயே அவர் வேலை பார்க்குற இடத்தோட ஓனர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அந்த கல்யாணத்துக்கு கூட அப்பா அம்மா வர முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு கூட அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு இவங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் அப்படின்னு சொல்ற செய்தி வந்து சேருது. கல்யாணத்தை விட்டுட்டு வந்துடுறாப்ல ஹீரோ வந்து. ஆனா வந்தவர் திரும்பி அவர் கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு. அவங்க அப்பா வாழ்ந்த இடத்த விட்டு அவருக்கு போக மனசு இல்லை. அவங்க அப்பா பார்த்த அதே தொழில அவர் எடுத்து நடத்த முயற்சி பண்றாரு, ஓகேங்களா? அப்புறம் அதுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வருது. ஜெயிச்சு என்ன பண்றாரு, அப்பாவோட பேரை அவர் காப்பாத்துறாரா அப்படிங்கறதுதான் கதை. கண்டுபிடிச்சிங்களா?
0: சொன்ன கதை நல்லா இருந்துச்சு, ஆனா படம் தான் என்னன்னு
2: தெரியல. அருமையா இருந்துச்சு கதைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா படம் எதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா,
4: பெருமையா இருக்கலாம், ரொம்ப பெருமையா இருக்கு.
2: உண்மையிலே பெருமையா இருக்கு கதை, உண்மையில நல்லா சொன்னாங்க, ஆனா என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டீங்க. சரிங்க,
1: அதாவது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கறது எனக்குமே கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது.
2: சரிங்க சரிங்க,
0: படம் தெரியல, படம் தெரியல.
2: நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றி. அடுத்ததா வந்துட்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி சரி
8: தட்ஸ் ரைட்
7: வசந்தன் கோ சரி சரி
9: வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
8: தட்ஸ் ரைட்

0: சடுத்து போனா வரா தொட்டதுனால ஏதோ அனிடா.
1: நேரமாலை 4:16 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
7: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
6: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: இடம் 21 நொடிகளில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ். இப்போ
1: இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம் கதை கேளு கதை கேளு ஆட்டக்கிழமை நிகழ்ச்சி அடடான்னு போய்கிட்டு இருக்கு. ஆகான்னு எல்லாரும் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வர நேரம்
0: எல்லாரும் கதை சொல்ல நம்ம கதை சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு டைட்டில் என்னன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
1: அவங்க நம்ம கதை சொல்றோம். சில பேர் வந்து கதையை கேட்டு கதை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. சரி, அடுத்ததாக வர நேரம் யாருன்னு பார்த்தலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் இனிய மாலை. வணக்கம் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கதை கேட்க தயாரா இருக்கீங்களா?
2: கேட்டிருக்கேன். என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அப்படின்ற ஊர்ல இருந்து பேசுறேன்.
0: நானு கதை கேட்கலாமா? உங்களுக்கு கதை சொல்லலாமா?
2: கேட்டலாம். நான் ஆன்சர் சொல்லிடுவேன். எனக்கு டிக்கிலோன படத்துல இருந்து பேர் வச்சாலும் வைக்காம பாத்து கண்டிப்பா போடணும். ஷோல
0: ஷோல இப்ப பாட்டெல்லாம் குடுக்கறது இல்லைங்கயா? வெற்றி பெற்ற உங்களுக்கு கங்கராச்சுலேஷன், நாங்க வாழ்த்து சொல்லுவோம்.
1: ஆமாங்க. சரி, உங்களுக்கான கதை எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு வந்துட்டு மறக்கிற வியாதி வருது. மறக்கிற வியாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சீக்கிரமா மறந்துடுவாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,

0: எனக்கு டிக்கி லோனா படத்துல இருந்து பேர் வச்சாலும் வைக்காம பாடல் கண்டிப்பா போடணும் ஷோல.
1: ஷோல இப்ப பாட்டெல்லாம் குடுக்கறது இல்லைங்கயா, வெற்றி பெற்ற உங்களுக்கு கங்கராச்சுலேஷன், நாங்க வாழ்த்து சொல்லுவோம்.
2: ஆமாங்க. சரி, உங்களுக்கான கதை எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு வந்துட்டு மறக்கிற வியாதி வருது. மறக்கிற வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சீக்கிரமாக மறந்துடுவார். அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து வச்சதோட மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக வந்து பச்சை குத்தியும் வச்சிருப்பார். இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் காதலிச்ச பொண்ணை சிலர் வந்துட்டு கொன்னுட்டு இவரை வந்துட்டு காயப்படுத்திட்டு போயிடுறாங்க. அதனால தான் இவருக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வருது. இது இவர் எப்படி அந்த வில்லன்களை கண்டுபிடிச்சாரு, எப்படி அவங்கள வந்துட்டு பழி வாங்கினாரு அப்படிங்கிறதான் கதை. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பேர் சஞ்சய் ராமசாமி.
0: நிகழ்ச்சியில
2: வந்தமைக்கு நன்றி.
1: அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பண்றாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹீரோவாக அடுத்து ஒரு பொண்ணாக்க பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த பொண்ணுமே கல்யாணம்லாம் கூடி வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது வேற ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இவரை விட்டுட்டு போயிடுறாங்க.
2: ஹீரோ ரொம்ப பாவங்க.
1: திருப்பி அவர் மனம் தளராமல் அவங்க அம்மா கூட சேர்ந்து அடுத்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறாருங்க. ஆனால் பொண்ணை போய் இந்த தடவை நம்ம முன்னாடி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போனால் பொண்ணு முன்னாடியே பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்துடுறாரு. ஏன்னா பொண்ணு ஒரு போலீஸு, அவங்க பந்தோபஸ்தில் இருக்க போகிற இடத்துல இவர் போய் நின்றுவார். அதனால இவர் கையில் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஒரு கருப்பு கொடியை கொடுத்துருவாங்க பந்தோபஸ்தில். அடி செம்ம அடி வாங்கிடுவாரா, வெக்கப்பட்டுட்டு பொண்ணை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, முதல் ஒரு பொண்ணு பார்த்தாரு பார்த்தீங்களா, அவங்கள கூட்டிகிட்டு போவார். இப்படியே கதை தொடர்ந்து போகுது. கடைசியில் இந்த பொண்ணுகள்ல யாரை கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தாங்க கதை.
2: நம்ம ஹீரோ ரொம்ப பாவங்க, எல்லா ஹீரோயின்ட்டையும் போயிட்டு ஏதாவது நடந்துருது அவருக்கு. சரி, கண்டுபிடிச்சிக்கலாம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: தங்கச்சியோட கல்யாணத்துக்காக ஹீரோ வந்துட்டு ஊருக்கு வராரு. அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு செல்வந்தர் வீட்டுல வந்து இருப்பாரு. செல்வந்தர் தான் அவருமே. ஆனா எதிர்பாராத விதமா அண்ணன் தம்பி பிரச்சனையில வந்து நம்ம ஹீரோ அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் வெளியேற்றிடுறாங்க. அதுல வந்து அவங்க அப்பா வந்து தவறிடுறாரு. இவங்க வெளியே வந்த பின்னாடி ஹீரோ வந்துட்டு எப்படா நம்ம தங்கச்சியை வந்து கரை சேர்க்க போகிறோம், எப்படா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற டயத்தில் இவங்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிற இடத்துல இவங்க கிரைனேட்டை வந்துட்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலியமாக இவர் வந்துட்டு ஒரு பெரிய நபராக வந்து மாறுறாரு.
1: கண்டுபிடிச்சாச்சா? கரெக்ட்.
2: அதாவது பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற கதையெல்லாம் நேர்கள் கண்டுபிடிச்சிட்டே வராங்க, நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்ற நேர் கண்டுபிடிக்க
1: மாட்டேங்கிறாங்க.
2: ஆமா, போன தடவை நீங்க சொன்ன கதை வந்து ராமன் தேடிய சீதை தானே?
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாத்தீங்களா, பக்கத்துல இருக்கிறது தெரியுது, ஏங்க உங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி, அடுத்த நேர் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையோட யார் காத்துட்டு இருக்கான்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான கதை கேட்டலாமா? இப்போ என்ன இங்க கதைனாக்க, ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் முடிஞ்சு ஹீரோயின் வந்து ஹீரோவோட குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க. இதுல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஹீரோ ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துடுது. அவரை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வந்து கையில கிடைச்ச எல்லா வேலையும் செஞ்சு ஒரு லாயர் வக்கீல் வச்சு அவருக்கு காசுக்காக நிறைய பாடுபட்டு ரவும் பகலும் உழைக்கிறாங்க. உழைச்சி கஷ்டப்பட்டு காப்பாத்தியும் கொண்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஆனால் வீட்டுக்கு வந்த ஹீரோ அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ஹீரோயினை வந்து அவதூறாக பேச ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அப்போ நம்ம ஹீரோயின் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணாக மாறுறாங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: போட்டி
0: மாதிரி இருக்கு. சரி, அடுத்ததா வந்திருக்க நேர் யாருன்னு பாத்துல. வணக்கம்,
1: நடிமேட்ல இருந்து குருமூர்த்தி பேசுறீங்களா? வணக்கம் மியா, சொல்லுங்க, கதை கேட்கலாமா?
2: சொல்லுங்க.
0: தயாரா இருக்கீங்களா? நம்ம படத்தோட கதாநாயகன் வந்துட்டு பர்மால வந்து இருக்காங்க. அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க. அவங்க வந்து தங்கச்சி வந்துட்டு தங்கச்சி அப்பா எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. சரிங்களா, அவங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வராரு. வர்ற வழியில் அவரோட பணத்தை எல்லாத்தையுமே தொலைச்சிடுறாரு. இதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோஹீன், அதாவது தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நபர் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. அதனால தங்கச்சியும் துயரத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த ஹீரோ வந்துட்டு இது எல்லாத்தையும் தாண்டி தங்கச்சியோட எப்படி சேர்ந்தார் அப்படின்றதான் கதை.
1: ஒரு காதல் சீன் இருக்கு, தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி
3: சென்டிமெண்ட்
2: இருக்கு,
0: வர நிக்குது. அது அப்படியே நாக்கு கொண்டு வந்து நாக்குல இருந்து வெளியும் கொண்டு வந்துட்டீங்கன்னா
1: நன்றி, முயற்சி பண்ணீங்க. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
0: வணக்கம்
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்புல இருந்திருக்கிறது யாரு?
4: யாருக்கும் மேடத்துக்கு வணக்கம் தரும். மதுரை காகதம்ல இருந்து பஞ்சவனம் பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: பண்பலையில் அனைவரும் நலமா. சொல்லுங்க, கதை கேட்கலாமா?
4: கேட்கலாம் மேடம், நீங்க சொன்னதான எனக்கு தெரியும் மேடம்.
1: சொன்னதான தெரியுமா? எங்க அப்படியே வரிசையா சொல்லிடுங்க.
4: பேராண்மை மேடம், நாலு பொண்கள்.
0: சூப்பர்.
1: ஒரே கம்பெனில வேலை பாக்குறாங்க. ஆனா ஹீரோ முத தடவையா பாக்கும் போது நாய்க்கு என்னன்னு தோணுதுன்னா இவர் எங்கேயோ பாத்துருக்கோன்னு தோணுது. அதை போய் சொல்லவும் செய்யறாங்க. ஹீரோ வந்து போமா வேலையை பாத்துட்டு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு போயிடுறாரு. ஆனா ஹீரோயின் என்னன்னா விடாம ஹீரோவை துரத்தி, உன்னை நான் நாலு ஜென்மமாவே ஃபாலோ பண்ணி வர்றேன், நீ என்ன பண்ணுறேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர முடியாமல் இறந்திறந்து போயிடறோம் கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜென்மத்திலேயே நம்ம சேருவோமா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் இந்த ஜென்மத்திலையும் ஒரு வில்லன் வந்து நிற்கிறாரு. அவரும் போன ஜென்மத்திலருந்தே தொடர்ந்து வந்து நிற்கிறாரு. இப்போ கதையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். கண்டுபிடிச்சிட்டிங்களா?
0: என்னம்மா
1: படம் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க.
0: படத்தோட பெயர், எங்களுக்கு தேவை பெயர்.
1: அருமை அருமை. நான் சொன்ன இது வரைக்கும் சொன்ன கதையில ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கல எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு.
3: பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு.
0: நம்ம லாவணி வந்து காலர் தூக்கி விட்டு ஜாலியா இருக்காங்க, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. சரி, அடுத்ததான் வந்திருக்க நேயர் யாருன்னு பாத்திரலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்றது யாரு? போறப்போ ஹீரோயின் வந்து பாக்குறாரு. ஹீரோயின் மேல காதலும் வந்துருது. சரி, வாழ்க்கையில நம்ம ஏதாவது செஞ்சு முன்னுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு நண்பனோட உதவியோட கடன் வாங்கி டென்த் ஃபெயிலான எல்லாருக்காகவும் ஒரு டியூஷன் சென்டர் வந்து ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஆகா, பாத்தீங்களா, நம்ம கதைலாம் இப்படி இருக்கணும். இப்படி பட்டுன்னு கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா?
1: அது சரி, 10 ஃபெயில் ஆகி டியூட்டோரியல் வைக்கிறாங்கன்னு சொன்னாவே எல்லாருமே சொல்லுவாங்கம்மா பாஸ் ஆக வேண்டிய பாஸ்கரன்
3: அப்படி. பொறுமையா இருங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலங்க.
0: அமைதியா. நிகழ்ச்சியில இருந்து மிக்க நன்றி.
5: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. அது எப்படி நீங்க சொன்னா மட்டும் கண்டுபிடிக்கல, நான் சொன்னா கண்டுபிடிக்கிறேன்?
1: அப்புறம் போடலாம். இப்போ வெற்றி பெற்ற நேயர்களுக்காக ஒரு பாட்டு போடலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரமாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்
7: ஆகாஷ்வாணி.

0: ஆமா நேர்களே, கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இது ஆட்டக்கலம். ஆட்டக்கலமில் கதைகளு கதைகளை விளையாண்டுகிட்டு இருக்கோம். நேரம் 4:34. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: ஆட்டக்கலத்தில் அடுத்ததை நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
0: வணக்கம்
2: மாலை. வணக்கம் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்.
0: வணக்கம்மா. சந்தோஷம். வணக்கம் சொல்றது யாரு? எங்க இருந்து?
2: மம்சாபுரம் மீனா பேசுறேன்.
0: வணக்கம்மா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்க வந்து கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? நம்ம கதையில ஹீரோ எப்படி ஸ்டார்ட் ஆகுறாரு பாத்தீங்கன்னா, ஒரு ரகடான ஆளு. பொண்ணுங்கனாலே பிடிக்காது, லவ்னா சுத்தமா பிடிக்காது. அவர் மட்டும் இப்படி இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட லவ் எல்லாத்தையும் பிரிச்சு விடுவாரு. அப்படிப்பட்ட ஆளு. இப்படி இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு பார்த்தா காதல் வந்துடுது. அந்த பொண்ணு இவரை காதலிக்கிற மாதிரியே தெரியுது, இவரும் வந்து காதலிக்கிற மாதிரியே தெரியுது. சரி காதலை சொல்லிடலாம் அப்படின்ட்டு படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுத்து கிளைமேக்ஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தான் தெரியுது அந்த பொண்ணு காதலிச்சது நம்ம ஹீரோவோ இல்லை அப்படின்றது. அதோட முடிவாக இல்லாமல் காலேஜில் காதலிச்ச ஒரு பொண்ணு, நான் உங்களை தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வராங்க. அந்த பொண்ணே வந்துட்டு கடைசியாக யாராவது குட்டி குரல். சரி ஓகே, இந்த படம் என்னன்ற தெரிஞ்சாமா?
2: அது படம் ஞாபகம் வருது. மாசிலாமணியா?
0: இல்லையே.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றிமா, முயற்சி பண்ணீங்க ஆனா அது கிடையாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லிடலாமா?
0: சொல்லுங்க பாப்போம்.
1: மௌனம் பேசியதே.
0: மௌனம் எப்படி பேசும்? ஆனா கரெக்டா தான் சொல்லிட்டீங்க.
3: சரி அம்பி, டீ இன்ன வரல.
0: நல்ல கலாய், நல்ல கலாய். அடுத்ததான் வந்திருக்க நேர் யாருன்னு பார்த்தலாம் பாருங்க. வணக்கம்,
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ.
1: ஹலோ.
4: நான் செல்லூர் மேலத்தோப்புல இருந்து பாண்டித்தா பேசுறேன்.
1: சரிங்கய்யா, சொல்லாமா கதை?
4: சொல்லுங்க.
1: இப்போ வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி, சரிங்களா, ரொம்பவே பாசமானவங்க. இப்போ தங்கச்சியை வந்து என்னன்னா, அவங்க விரும்பி வந்து கேட்ட பையனுக்கே கட்டி கொடுத்துட்றாரு அண்ணன். கொஞ்சம் வசதியான இடம், நல்லாவே போய் வாழ்றாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னாக்க, இவரும் கல்யாணம் முடிஞ்சோ அவங்களுக்கும் குழந்தை வந்துடுது, இவங்களுக்கும் குழந்தை வந்துடுது. ஆனால் தங்கச்சி மேலே முன்ன மாதிரி பாசமாக போய் பார்க்க முடியலை, பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. படம் கிளைமேக்ஸ் வரை வந்துடுது. அண்ணனும் என்னன்னா, தங்கச்சியை பார்க்க முடியாத பிரிவில் இறந்தும் போகிறாரு. அண்ணன் இறந்துட்டாருன்னு கேட்ட உடனே தங்கச்சியுமே இறந்து போயிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா படத்தை? தெரியலையா?
0: சரி, நல்ல முயற்சி செஞ்சிருக்கலாம். இன்னும்
3: கொஞ்சம் செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல.
0: ஏன்னா நம்ம லாவண்யா கஷ்டப்பட்டு கதை சொன்னாங்க. சரி ஓகே, என்ன படம் இது?
1: பாசமா பாத்துக்கிற அண்ணன் தங்கச்சி படம்னாவே இதுதான். இதுதான்.
0: சரி சரி, அருமையான படம் பாசமலர். ஆனா நேர் வந்து நல்லா முயற்சி செஞ்சாங்க. அடுத்ததான் வந்திருக்க நேர் யாருன்னு பாத்திரலாம் இருக்க. வணக்கம்.
5: சூரியபிரகாஷ். இருவருக்கும் வணக்கம். சொல்றது வித்யலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: வணக்கம்மா. சொல்லுங்க, கேட்கலாமா கதையை? இப்ப ரெடியா இருக்கீங்களா?
5: கதையை சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லுவேன், இல்லாட்டி தப்பு தப்பா சொல்ல மாட்டேன். தெரியலன்னு
0: சொல்லி. சரி சரி, உங்க நேர்மையை நான் பாராட்டுறேன். சரி, உங்க கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன். அது மட்டும் இல்லை, ஒரு பாக்ஸர். அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பாக்ஸர். இவர் வந்துட்டு பாக்ஸிங்கில் ஜெயிக்கக்கூடிய நிலைக்கு போகிறப்போ அம்மா வந்து தவறிடுறாங்க. அதனால் அவங்க அப்பா வந்து பிரிஞ்சு போயிருப்பார் ஆரம்பத்திலேயே. அவர் கூட வந்துட்டு இவர் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அவர் வந்து பாக்ஸிங்கில் ஒரு ட்ரெயினராக இருப்பார், வெளிநாட்டில் வந்துட்டு அவர் இருப்பார். இவர் அங்கே போயிட்டு வந்துட்டு அவர் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, இவர் பாக்ஸர்னு தெரிஞ்சவொடனே இவருக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி வந்துட்டு இவர் ஒரு பெரிய பாக்ஸராக மாற்றி ஜெயிக்கிறாங்க கதையில் அப்படிங்கிறதான் இந்த கதை போகும். என்ன படம்?
5: மகாலட்சுமி.
0: ஆகா, சூப்பர் சூப்பர்.
3: அழகா மரக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு.
0: நாங்களும் மரக்காரங்கடா.
5: தேங்க்யூ சார்.
1: வாழ்த்துக்கள்மா, ஜெயிச்சிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.

0: இன்னொரு
1: தடவை சொல்லுங்கம்மா. ஒரு பணக்கார பெரியவர், அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க, சரிங்களா? ரெண்டு பேரும் வெளியே போய் படிக்க போறாங்க. அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, மூத்த பொண்ண ஒருத்தர் விரும்புறாரு, அதே மாதிரி இந்த பணக்கார பெரியவர் நடத்தக்கூடிய கம்பெனில வேலை பாக்குற ஒருத்தர் வந்து ரெண்டாவது பொண்ண விரும்புறாரு அப்படின்னு கதை நகர்ந்து போகுது. இதில் அவருக்கு ஒரு பையனும் உண்டு. அவர் என்னன்னா, படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டாக சுற்றிக்கிட்டு இருப்பார். இதில் அப்பாவையே ப்ரொடியூசர் ஆக்கலாம்னு முயற்சி வேற பண்ணுவார். இப்படி கதை போய்கிட்டு இருக்கையிலேயே இந்த ரெண்டாவது பொண்ணை காதலிக்கக்கூடிய பையன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூத்த பொண்ணை விரும்புகிற பையனை வந்து அப்பாவா வேஷம் போட்டு நடிக்க கூப்பிடுவார். ஏன்னா பணக்காரருக்கு தான் கட்டி கொடுப்பாரு மாமனாரே அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி போய் அவங்க ரெண்டு பேரும் தான் விரும்பின பொண்ணோட சேர்றாங்களா அப்படிங்கிறதா கதை. கண்டுபிடிச்சிங்களா?
2: அவங்க
0: நிறைய க்ளூ குடுத்துறாங்க, கதையே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல என்ன க்ளூ?
1: விஸ்வநாதன் வேலை வேணும் அப்படின்னு ஒரு பாட்டே போடுவாரு மாமனார் பேரை சொல்லியே.
0: பாட்டு கேட்டே பழகிட்டாங்க, அதனால வந்துட்டு பாட்டை சொன்ன உடனே படக்குன்னு அடிச்சிட்டாங்க. சரி, சூப்பர், நல்லா சொல்லிட்டீங்க, நீங்க வந்து வெற்றி பெற்று விட்டீங்க.
1: இனவில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு? கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஆனால் ஹீரோயின் வந்துட்டு வெளிநாட்டை சேர்ந்தவங்க. இந்த கதை எப்படி நகருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நடந்தது, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி நடந்தது. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு காதல் வருது. இது வந்துட்டு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த பிரிட்டிஷார் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கிடையில் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிரும், அதனால அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிற சூழலை வெளிநாட்டுக்கே போயிடுவாங்க. அவங்களோட வயசான காலத்தில் திரும்ப இவரை பார்க்குறக்காக வருவாங்க. வந்து பார்க்குறப்போ அவர் இருக்க மாட்டார், ஆனால் அவரோட பொருள் ஒன்று இவங்ககிட்ட இருக்கும், இவங்க வந்து அதை கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. இப்படி தான் கதம் நகரும். இது என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுதுங்களா?
1: அருமையா
0: கண்டுபிடிக்கிறாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு, சரிங்க. கதை சொல்ல ரெடியா, கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? கேட்க ரெடியா இருக்கீங்களா? சொல்லிடலாம். இப்போ இந்த படத்தோட ஹீரோ எப்படின்னாக்க, தான் படிச்ச வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருக்காருங்க, சரியா? அவ்வளவு உறுதியா இருந்த மனுஷன் பக்கத்து வீட்டுல பல் டாக்டர், அவங்க தான் ஹீரோயின். அவங்க கேட்டாக்கன்னு ஒரு மாசம் வேலைக்கு போய் 40,000 ரூபாய் சம்பாரிச்சு வருவாரு பொசுக்குன்னு. எதுக்கு போன் வாங்கி கொடுங்க. என்ன கிட்டத்தட்ட கதை கண்டுபிடிச்சிங்க போல இருக்கே.
0: கேக்கல கேக்கல, இன்னொரு தடவை சொல்லுங்க. தள்ளி விட்டு எல்லாரும் தள்ளி விட்டு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க. நீங்க கதையை வந்து சொல்லி முடிக்கிறவங்களுக்கே படக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க.
1: நன்றி. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
0: வணக்கம் ஐயா, கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? அந்த தீவிரவாதிகளை எப்படி அழிச்சாரு அப்படிங்கறதான் கதை. அவர் லீவு முடிஞ்சு போறதுக்குள்ளாக்க இது எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். இப்படிதான் கதை நகரும். இது என்ன படம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
4: இது வந்து சரத்குமார் படம் மாதிரியே இருக்குது.
0: சரத்குமாரா? இல்லைங்களே. கொஞ்சம் முன்னாடி வாங்க.
4: எனக்கு அந்த படம் சரியா புரியல.

0: சரிங்க ஐயா, நல்லா முயற்சி செஞ்சீங்க. இந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி துப்பாக்கி படத்தில் தான் இந்த மாதிரி ஒரு கதை வரும் இல்லைங்களா?
1: ஆமா, துப்பாக்கி படம். அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது?
2: மதுரை காமராஜரத்துலேருந்து முனீஸ்வரி.
1: சரிங்க முனீஸ்வரி, கதை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க, கொஞ்சம் இடைக்கால படமா சொல்லுங்க.
0: இடைக்கால படமா சொல்லணுமா உங்களுக்கு?
1: நேயர் விருப்பமா தான். முன்னெல்லாம் நேயர் வந்து பாட்டு கேட்பாங்கவே, இடைக்கால பாட்டா போடுங்க கண்டுபிடிக்கிறோம்
0: இப்போ கேள்வியே கேட்டுறீங்களே.
3: எத்தனா அது புது ட்ரெண்டா இருக்கு.
0: அப்படிலாம் கிடையாது, நாங்கள் கொடுக்குறதா கொடுப்போம், நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் சரிங்களா? சரிங்க, உங்களுக்கான கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பணக்கார பையன், ஹீரோயின் வந்துட்டு ஒரு விவசாயியோட பொண்ணு. அது வந்துட்டு அப்பா அம்மா இல்லாமல் அந்த பொண்ணு வந்துட்டு அண்ணன் மூலியமாக வளர்க்கப்பட்டிருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்தில் சந்திக்கிறாங்க, ரெண்டு பேரும் காதல் வந்துடுது. ஆனால் அண்ணன் வந்துட்டு என்ன கண்டிஷன் போடுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக மாறினா தான் நான் வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு
1: நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேணா, முனீஸ்வரி கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: இன்னும் சொல்லலையே, சொன்னா தான் நான் நிப்பாட்டிடுவேன்.
1: நான் எங்க வேவ்ல இருந்து கரெக்டா இருக்குது, கண்டுபிடிச்சிட்டீங்க தானே?
0: இன்னொரு பேர் இருக்கே, அது தெரியுமா உங்களுக்கு? கண்டுபிடிச்சாங்க அவங்களும். சரிங்க, அடுத்ததான் வந்திருக்க நேர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்,
1: இணைப்பில் இருக்கீங்க.
0: நேரம் 4:45, இது ஆகாஷ்வாணி மதுரை. இன்னைக்கு விளாண்டுகிட்டு இருக்கோம் ஆட்டக்கலம். சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டுடலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: என்ன குமார், ஒரே யோசனையா இருக்க?
6: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
5: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:50 காற்றலைகளோடு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, கடல் அலைகளோடு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்கலம்.
1: இது ஆகாஷ்வாணி மதுரை, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்கலம். ஆட்டக்கலம்னா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, சில பேர் சூப்பராக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக வர நேர் யாருன்னு பார்த்துலாம் வருக. வணக்கம்.
2: இதுவரைக்கும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கும்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: கதை கேட்க தயாரா இருக்கீங்களா?
2: கண்டிப்பா. ஈஸியான படமா கொடுத்துருங்க, கண்டுபிடிச்சிருவோம்.
1: ஈஸியான படமா கொடுக்கணுமா? சரி, உங்களுக்கான கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அந்த கிராமத்துல நிறைய இளைஞர்களை சேர்த்து ஒரு குரூப்பா இருப்பாப்ல, சரிங்களா? அதே ஊர்ல வந்து இன்னொரு பெரியவர் இருப்பாரு, அவர் தான் ஊரோட பெரிய மனுஷனாகவும் இருப்பாரு. அவருக்கு வந்து காதல்னாலே பிடிக்காது. அவரோட பெண்கள்ல யாராவது ஒரு ஆளு காதல் கல்யாணம் பண்ணிட்டாலும் என் காதை அறுத்துக்கிறேன்னு சவால் விட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு டெரர், சரிங்களா? நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் தாண்டி அவரோட மூணாவது பொண்ணை வந்துட்டு காதலிச்சிருவாரு. காதலிச்சு அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்க, இவர் சபதத்துல எப்படி ஜெயிச்சாரு, அப்படிதான் கதை மூவ் ஆகும். இந்த கதை என்ன கதை அப்படின்னு தெரியுதா?
2: சார், இது அஜித் சாருடைய படம் கரெக்டா?
1: இல்லீங்களே.
2: இல்ல, நான் அஜித் சாருடைய படம்
0: I am happily
1: இல்லீங்களே.
2: வீரம் அப்படிங்கிற படம் இதுக்குல்ல, அதுவும்
1: நினைச்சேன். நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, இங்க பாருங்க எவ்வளவு சிரிக்கிறாங்க இவங்கன்ட்டு.
2: இல்ல, வீரம் வீரம் படம் தானே?
1: இல்லீங்கம்மா, இது வந்துட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.
0: நல்லாவே முயற்சி பண்ணீங்க சந்திரசேகர். நன்றி. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து?
0: சொல்லுங்க, நான் கதை கேட்க ரெடியா?
3: ரெடி.
0: இதுல ஹீரோ வந்து ரெண்டு ரோல் பண்ணிருக்காங்க, சரியா? டூயல் ரோல். அதுல அண்ணன் தம்பி அப்படிங்கல, அண்ணன் வந்து பிசினஸ் விஷயமா போவாரு, எப்படின்னா தமிழ்நாடு தாண்டி போவாரு பிசினஸ்க்காக. அங்க வந்து ஒரு பொண்ணை பாத்துருவாரு, பார்த்துட்டு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு, சரிங்களா? ஆனா அவர் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு வீட்டுல இருக்கும். வீட்டுல இருக்க இந்த பொண்ணு அப்படின்னு சந்தோஷமா அவர் ரூம்ல இருந்து இறங்கி வர்றதுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு தம்பியோட பேசிக்கிட்டு இருக்கும். என்னன்னா, அந்த பொண்ணு தம்பியோட லவ்வர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அவங்க கல்யாணமும் பண்ணிடுவாங்க. ஆனாலும் நம்மளோட அண்ணனால என்னன்னா அந்த பொண்ணை மறக்க முடியாது. அப்போ கதையில என்ன ஆகுது? அண்ணன் வந்து தம்பியை கொள்றாரா, இல்ல தம்பி அண்ணனை கொள்றாரா, இல்ல விட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கறது தான் கதை. கண்டுபிடிச்சிங்களா?
1: நன்றி. அடுத்ததாக நம்ம பேச காத்திருக்கும் நேயர்.

0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம். பெங்களூர்.
0: எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹலோ.
2: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: பெங்களூர்.
2: பெங்களூர்ல இருந்து உங்க பேரை கரெக்டா சொல்லுங்க.
1: ஹரிஹரன்.
2: ஹரிஹரன்.
0: ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கதை கேளு, கதை கேளு. கதை கேட்க தயாரா இருக்கீங்களா?
1: ஹலோ
0: ஐயா, எனக்கு
2: இணைப்பில் தான் இருக்கீங்க, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா?
0: கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? கதை சொல்லிடலாமா?
2: இல்ல, சரியா இல்லைங்கய்யா. உங்க இணைப்பு என்ன, நாங்க பேசதான் செய்யறோம், உங்களுக்கு கேக்கல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: கதை கேட்க தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கேன். சொல்லுங்க கதையை, கொஞ்சம் சொல்லுங்க. இதறி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா.
2: உங்க பேரு ஊரே சொல்லவே இல்லைங்களையா?
3: நான் மதுரை பாலரங்க ஒருத்தர் உக்கரப்பட்டியில் பேசுறேன்.
2: சரிங்கய்யா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான கதை எப்படி தொடங்குதுன்னு
3: பாத்தீங்கன்னா,
0: சரி, கதை வந்துட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு டபுள் ரோல், ரெண்டு பேரா இருப்பாங்க. அவங்க அப்பாவை வந்துட்டு ஒருத்தவங்க கொண்டிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு பழி வாங்குற மாதிரி தான் கதை தொடங்கும். இதுல ரெண்டு பேருமே வந்துட்டு தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க.
2: நாங்க போய் காபி தான் குடிக்கணும் கட்டாயமா.
4: போறான்னு தெரியல. ஒண்ணு, இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும்.
2: நீங்களே இருங்கயா, நீங்களே இருங்க, நாங்க கிளம்புறோம். ஏன்னா நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு.
0: இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியில கதை கேளு, கதை கேளு விளையாண்டோம்.
2: உங்களிடம் இருந்து விடைபெறுவது லாவண்யா மற்றும்
0: சூரிய பிரகதீஷ்.
2: நன்றி நேயர்களே.
5: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரமாலை 4:59 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது செய்ய சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியிருக்கிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88th ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டிருக்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமலை 5:03, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மங்கும் மாலையில் மயங்கும் இசையாய் ஒழிக்கவிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து, இதோ காட்டளைகளில் நேயர்களுக்காக.

0: ஏன்னு தெரியலையாக்கும். நல்ல பாட்டு கேட்டா நல்லா தூக்கம் வரும்.
1: கொடுமையும் கூடி வருது, சந்தோஷ நினைப்பு கூடி வருது.
0: நல்ல பாட்டு கேட்கணும்னா ஆகாஷ்வாணி மதுரை 103.3, ராமேஸ்வரம் 100.9 நைட்டு 10 மணிக்கு வர பட்டுச்சிறக கேளு.

நேரம் 5:15. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னிசை கானங்கள் தேனிசையா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில. மாலை தென்றல் நிகழ்ச்சி அடுத்ததாக நமக்கு தர இருக்கிற பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருங்க.

நேரம் 5:20, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல் அடுத்ததா என்ன வரவிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் காட்டலைகளில்.

அழகான பாடல்களை ஒழிச்சிக்கிட்டு இருக்கு மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த மாலை வேளையில் இன்னிசை பாடல்களாக வளம் வந்துகிட்டு இருக்கிற நம்ம ஆகாஷ்வாணியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் காட்டலைகளில் வந்துடுச்சு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 5:37, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை 80s பாடல்களாக கேட்டாச்சு, அடுத்து 90s நுழையலாமா நேர்களே? முதலாவதா நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து வருகிறது ஒரு பாடல், இதோ காட்டலைகள்.

நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து, இதோ காற்றலைகளில்.

இனிமையான கானங்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததா வளம் வர இருக்கிற பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா படையப்பா திரைப்படத்திலிருந்து இதோ

நேரம் மாலை 5:55. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்றைய மாலை தண்டல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒழிக்க இருக்கிற பாடல் நிலாவே வா திரைப்படத்திலிருந்து நேர்களுக்காக வளம் வருகிறது. இதோ

நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் சேவை செய்திகள். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக் கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்களையும் மற்றும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களையும் http://www.tnpriveteejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கேற்று பயன்பெறலாம். இணையதள முகவரி மீண்டுமாக http://www.tnprivatejobs.tn.govin. இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தங்களது சுய விபர குறிப்பு, பயோடேட்டா, கல்விச் சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்பட

0: 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில் கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய துணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கின்றார். மேலும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தில் TNPSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, இலவச வைஃபை வசதி உள்ளது. அரசு பணிக்கு தயாராகும் மாணவர்கள் https://tamilnadu-service.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு துணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has arrived in the French city of Avignon on a two-day visit to participate in the G7 summit, which got underway yesterday. After arrival in Avignon, the Prime Minister, in a social media post, said that he is looking forward to engaging with world leaders and exchanging views on key global issues. He added that India remains committed to advancing collective efforts for a more sustainable and prosperous planet. Our correspondent Ankit Kumar, who is covering the Prime Minister's G7 visit, joins us live from Avignon for the latest updates. Ankit, what significance does this G7 summit hold for India?
2: Yes, Saira, it's really, really significant. The Prime Minister will attend a key G7 working session in some time. The focus of this session is on the forging new partnerships and rebuilding international solidarity. The Prime Minister will be sitting down with G7 leaders, partner nations and top officials from the World Bank and the African Development Bank. See, India's regular presence at this summit is highly significant. India has truly emerged as a major global power. Today, the entire world is looking toward New Delhi for real solution to complex crises. Sarai, if you see, India is now actively setting the global agenda to resolve these problems. This massive shift is a direct result of Prime Minister's strong diplomacy and his excellent personal rapport with world leaders. Sarai.
1: Well, thank you so much, Ankit, for that update. Moving on the sidelines of the summit, Prime Minister Modi is scheduled to hold bilateral meetings with Canadian Prime Minister Mark Carney, United Kingdom Prime Minister Keir Starmer, and President of the UAE Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. Later tonight, he will attend a gala dinner hosted by French President Emmanuel Macron. A key engagement during the visit will be PM Modi's meeting with US President Donald Trump tomorrow. The two leaders are expected to discuss ways to further strengthen bilateral cooperation across sectors. Prime Minister Modi will reach Paris tomorrow evening as part of his visit to France. US allies at the Group of Seven summit of major industrialized nations worked today to push the war in Ukraine back up the agenda of President Donald Trump after more than 4 years of the conflict. Host President Emmanuel Macron of France said he'll seek to persuade Mr. Trump to continue supporting Ukraine and increase pressure on Russia to help reach a peace agreement. As the US under Mr. Trump has cut back aid to Ukraine, France and its European allies are now the biggest providers of military and financial support to Kyiv. Ukrainian President Volodymyr Zelensky also joined G7 leaders for a morning working session, but talks wrapped quickly as leaders gathered for just 75 minutes. Back home, Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today held a high-level agriculture review meeting in New Delhi and conducted a detailed review of preparations across the country for the Kharif 2026 season. The Agriculture Ministry said in a statement that in the context of possible

0: நேரம் 6:10:38.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000 ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
3: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
0: தெய்வீக ராகங்களை கேட்கும் நேரமாய் விலக்கேற்றும் வேலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

கணபதி, யோகேச கணபதி, கபில கணபதி, லாபேச கணபதி, விகட கணபதி, டுண்டீ கணபதி, புத்தீச கணபதி, லக்ஷ்மீச கணபதி, சுமுக கணபதி, ஓம் மூஷிகத்வஜ கணபதி, தரணீதர கணபதி, திரிநேத்திர கணபதி, ஓங்காரேச கணபதி, மகோதர கணபதி, கணநாத கணபதி, வக்ரதுண்ட கணபதி, செல்வ கணபதி, சித்தி புத்தி கணபதி, ஓம் மயூரத்வஜ கணபதி, பால கணபதி, சக்தி கணபதி, விஜய கணபதி, வீர கணபதி, பாலச்சந்திர கணபதி, மகோத்கட கணபதி, ஜேஷ்டராஜ கணபதி, ராஜ கணபதி, ஓம் குணேச கணபதி, சூர்பகர்ண கணபதி, கஜானன கணபதி, பூர்ணானந்த கணபதி, நர்த்தன கணபதி, மங்கள கணபதி, வேத கணபதி, விக்னேச கணபதி, தூம்ரகேது கணபதி, ஓம் வல்லப கணபதி, முக்தி கணபதி, வாதாபி கணபதி, தொந்தி கணபதி, கற்பக கணபதி, இஷ்ட சித்தி கணபதி, மூஷிக கணபதி, ஓங்கார கணபதி.

நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேலை. நேரம் 6:25 எட்டு நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் இனி வளம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட், 7:30 பிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், இதில் மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. முதலாவதாக கவிஞர் கண்ணதாசன் பற்றிய சிறப்புகள் உரை வழங்குகிறார் மாணவர் ஏ. நாகவளவன் அவர்கள். சாதிக்க ஏழ்மை ஒரு தடையில்லை என்ற உரை வழங்குகிறார் மாணவி எஸ். சந்தியா. சிறகடிக்க ஆசை இல்லை என்ற கவிதை வழங்குகிறார் மாணவர் ஆர். அழகு பாண்டி. அடுத்ததாக ஆரோக்கியத்தின் ஆணிவேர் யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுநர் பி. யோகா பெருமாள் அவர்கள். பகுதி 3 உடன் உரையாடுபவர் கே. வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம்.

ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 பட்டுச்சிறகு வழங்குபவர் பி கே அஜிதா, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:44 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும் மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். ஜிஎஸ்டிபியில் சொத்து வரி வருவாய் சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு.

0: பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000-க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும் எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்ஃபியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

0: இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங் குமார் இணையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:41. அந்தி மந்தாரைகள் அழகாய் பூக்கும் அந்தி வேளையில் அற்புதமான பாடல்களை வழங்க காத்திருக்கிறது அந்தி பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

சாந்தி புகழில் அடுத்ததாக ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை. எஸ்பிபி எஸ்பிபி சரண், பிரசாந்தினி மற்றும் ஸ்னேகன் எழுத்தில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் வருகிறது பாடல்.

நேரம் 6:52 6 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அந்திப்புகள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சியில் அடுத்ததான் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து மணிஷர்மா இசையில் சிநேகன், வரிகளில் ரஞ்சித் சைந்தவி, குரலில் ஒலிக்க இருக்கிறது பாடல்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452-253-1366.
4: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
5: மணி 10 ஆச்சு, இன்னும் தூங்காம இருக்க, என்ன தூக்கம் ஒண்ணு வரலையோ?

0: ஏன்னு தெரியலையாக்கும். நல்ல பாட்டு கேட்டா நல்லா தூக்கம் வரும்.
1: நல்ல கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் நினைப்பொரு கூடி வருது.
0: நல்ல பாட்டு கேட்கணும்னா ஆகாஷ்வாணி மதுரை 103.3, ராமேஸ்வரம் 100.9 நைட்டு 10 மணிக்கு வர பட்டுச்சிறக கேளு.

அந்திப்புகள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம். எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில் கார்த்திக் பிரசாந்தினி குரல். இதோ பாடல் காற்றலைகளில்.

0: நிறைவு பெறுகிறது அந்தி புகழ் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நடிகள் கூறி விடைபெறுவதில் லாவண்யா. தொடர்ந்து கேட்கலாம் நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன். அதனை தொடர்ந்து தமிழக செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சரவணன்.
2: குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 1036 பேர் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னிபாத் வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியை கண்டு பெருமிதம் அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் பணிகளை 1848 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக்கேவர் என்ற கட்டிடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867 சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50 வகையான மரங்களும் 250 வகையான மலர் செடிகளும் உள்ளது. இந்த பூங்காவை உருவாக்கிய மெக்கைவர் 1876 ஜூன் 8 இயற்கை எய்தினார். அவரது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது 150வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து உதகை ஸ்டீபன் ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா மற்றும் உதவி இயக்குநர் பவிதா உள்ளிட்டோரும் பூங்கா ஊழியர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண்வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய்மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கேத் பச்சாவோ அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாவட்ட அளவிலான இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தோட்டக்கலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, நிலையான விவசாய முறைகள், மண்வள மேம்பாடு, மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகளை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையின் அவசியம், அதன் நன்மைகள், நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அறியப்பெற்றனர். இதை தவிர இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், காளான் மற்றும் தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தோட்டக்கலைத் துறையின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் நவீன கருவிகளை கொண்டு விளைபொருட்களில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறியும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டம் கேரளா கர்நாடகா மாநிலங்களின் எல்லையை ஒட்டியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் மாநிலங்களுக்கிடையேயான எல்லைப் பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிபா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழுக்களை அமைத்து தேவையான முன்னேற்பாடுகளுடன் எல்லை மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள கிராமத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை நீலகிரியில் எந்த தொற்று பாதிப்பும் உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து வழிகாட்டுதல்கள்

0: மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிடப்படும். அதன்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நீலகிரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார்.
1: இதுவரை நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சரவணன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சி மாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்கவுள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சி மாநாட்டை ஒட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்த் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்த உள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டி

0: முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்டரெல்லா தாஸ் சுதிதா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்டரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட் கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை

தெரிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அண்மை நிலவரங்கள்:

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:32. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க சூப்பரா செம்மையா டக்கரா ஒழிக்க இருக்கிற பாடல்கள் எல்லாம் பாட்டு. இது ஹிட் நிகழ்ச்சியில முதலாவதா வர இருக்கிற பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து. இதோ காட்டல்கள்ல நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

நேரமாலை 7:35, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்டிங்களா, சூப்பரான பாடா இருந்துச்சா? இதாங்க பாட்டு, இது ஹிட்டு. நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து வருகிறது, காட்டளைகளில்.

0: ஏன்னு தெரியலையாக்கும். நல்ல பாட்டு கேட்டா நல்லா தூக்கம் வரும்.
1: கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் நினைப்பொரு கூடி வருது.
0: நல்ல பாட்டு கேட்கணும்னா ஆகாஷ்வாணி மதுரை 103.3, ராமேஸ்வரம் 100.9 நைட்டு 10 மணிக்கு வர பட்டுச்சிறக கேளு.

நேரம் 7:41, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் காளிதாஸ் 2 திரைப்படத்திலிருந்து காட்டலைகளில் நேயர்களுக்காக இதோ.

நேரம் 7:44. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க புத்தம் புது ஹிட்டான பாடல்களா? பாட்டு இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து ஹிட்டான சாங்காக இது வந்துக்கிட்டே இருக்குது.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேனர்ஸ் இல்ல அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: இது யாரு?
1: நேரம் 7:48. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. ஹிட்டான பாடல்களோட வரிசையில் அடுத்ததாக வர இருக்கு மயிலாடுதுறை படத்திலிருந்து ஒரு பாடல் நேர்களுக்காக இதோ காட்டலைகள்.

நேரம் 7:53, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து நேர்களுக்காக இதோ காட்டளைகள்.

நேரம் 7:57, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்தது பாட்டு இது ஹிட்டு. இன்னைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒழிக்க இருக்க ஒரு பாடல் டிராகன் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஈவியான் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஈவியான் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பாமலின் விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 24 செயல்படும் மின்னக மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10,00,000 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக தமிழகத்தின் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நிர்வாகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு வளர்ச்சிப் பணிகள், நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.

நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 8:06:20. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ்ல நீங்கள் கேட்க இருப்பது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் மட்டுமே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சிகள். குழந்தை செல்வங்கள், உங்களுக்கு தெரிந்த குட்டி குட்டி பாடல்கள் இல்ல நீங்க எழுதிய கவிதைகள், உங்களுக்கு படித்ததில் பிடித்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு எண்ணாக 25 30 171 என்ற எண்களில் மதுரை முன் இணைப்பான 0452 தொட்டு. இப்போ தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: நேரம் 8:10:42 நொடிகள் ஆயிட்டிருக்கு. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளும் பேச அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25:30:170 என்ற எண்ணிலும், 25:30:171 என்ற எண்ணிலும் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம் யார்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் செல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: என்ன
0: பாட்டு குடுக்கலாம் வெண்பாக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு லைஃப் படத்துல இருந்து தீமா தீமா அந்த பாட்டு.
0: சரி, கேக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பாப்பா என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லணுமே.
1: நான் ரீட் அண்ட் ரைட் ஒரு பாட்டு பாட போனேன்.
0: பாடுங்க கேக்கலாம்.
1: Write, write, write the words, write the meat and draw, draw, draw and paint, paint with fun around. நன்றி.
0: சூப்பரா பண்ணீங்க. யார் சொல்லி கொடுத்தா வெண்பாக்கு?
1: எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க.
0: சரிமா, சூப்பரா பண்ணீங்க. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. பாட்டு கேட்கலாமா?
1: உங்க அண்ணன் பேசணும்.
0: உங்க அண்ணன் பேசணுமா? இன்னும் ஒரு நாளைக்கு பேசலாமா அண்ணனோட?
1: ஆ, ஹலோ
0: சொல்லுங்கம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க? சரி சித்தார்த், தம்பி கேட்ட பாட்டை கேப்போமா? ஓகே, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது.

0: ஏன்னு தெரியலையாக்கும். நல்ல பாட்டு கேட்டா நல்லா தூக்கம் வரும்.
1: கொடுமையும் கூடி வருது, சந்தோஷ நினைப்பொரு கூடி வருது.
0: நல்ல பாட்டு கேட்கணும்னா ஆகாஷ்வாணி மதுரை 103.3, ராமேஸ்வரம் 100.9 நைட்டு 10 மணிக்கு வர பட்டுச்சிறக கேளு.

உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: நேரம் 8:18 26 நொடிகள். பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவகுமார் பேசுறேன், மதுரையில இருந்து.
0: மதுரையில இருந்து பேசுறீங்களா சிவகுமார்? சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: முட்டைக்கலக்கி
0: கொடுத்துடலாம். என்ன படிக்கிறீங்க சிவகுமார்? என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: தமிழ் பாடத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டு.
0: சொல்லுங்க, கேட்கலாம்.
1: உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொழு விளங்கி ஏங்கொழில் நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் தனியாடி வெங்கதிரொன்று தேனையது தன்னோ இல்லாத தமிழ். எழுதியவ தண்டி.
0: இப்போ பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? தமிழ்ல முதல் பாடமா இது?
1: முதல் பாட்டு.
0: முதல் பாட்டு, அதான் முதல் பாடம். நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய பாடம். சரிங்கம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் கேட்டலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டாம்பூச்சிகள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் குழந்தை, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கமிழ்வட்டத்தில் அஜித் பாண்டி பேசுறேன்.
0: சொல்லுங்க அஜித் பாண்டி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வாத்தி படத்துல இருந்து ஒரு தல காலத்தில் பாட்டு போடும்.
0: பாடல் கொடுத்துடலாம். என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: திருக்குறள்.
0: சொல்லுங்க.
1: அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு பொருள், அகரமே எழுத்திற்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவான் உலகத்திற்கே தொடக்கம்.
0: சரிங்கம்மா, சூப்பரா சொல்லிட்டீங்க, பொருளோட சொல்லிட்டீங்க. பாடல் கேட்டலாமா?
1: கேட்டலாம். நன்றி.
0: நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு.

0: நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த குழந்தை செல்வங்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
0: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இனி கேட்டு ரசிக்கலாம் இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக நேயர்கள் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க.

0: உலகத்துல இன்னைக்கு நம்ம என்னென்ன தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பகுதியாக மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவி நிகழ்ச்சி கேட்கலாம். இரண்டாம் பகுதியாக கேட்கலாம் ஆரோக்கியத்தின் ஆணிவேர், யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள். நிறைவாக வேலை வாய்ப்பு செய்திகள். சரி வாங்க, இந்த தகவல்களோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிகழ்ச்சியின் முதலில் கவிஞர் கண்ணதாசன் பற்றிய சிறப்புகள் எடுத்துரைக்க வருகிறார் மாணவர் நாகவளவன் அவர்கள்.
1: இசையை கேட்காத மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளை கேட்டு மனம் நெகிழாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. கவியரசர் கண்ணதாசன் என்றாலே எனக்கும் உங்களுக்கும் முதலில் நினைவுக்கு வருவதே அவரின் தத்துவ பாடல்கள். 1949 வெளிவந்த கன்னியின் காதலி என்ற திரைப்படத்திற்காக நம்பிக்கையூட்டும் முதல் தத்துவ பாடலான கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியுள்ளார். கவியரசர் தனது முதல் பாடலிலேயே எதற்காகவும் கலங்காமல் நம்பிக்கையோடும் முயற்சியோடும் இருந்தால் கனவுகள் எல்லாம் ஒரு நாளில் நினைவாகும் என்ற தத்துவ கருத்தை எடுத்துரைத்துள்ளார். அடுத்ததாக சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து மயக்கமா கலக்கமா என்ற பாடல் மிகவும் வரவேற்பை பெற்றது. வாழ்க்கை என்றால் வேதனைகள் இருக்கும், அதை எப்படி சாதனைகளை ஆக்கலாம் என்ற வழியை அடுத்த சரணத்தில் கூறியிருப்பார். அடுத்ததாக 1964 வெளியான ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் ஆறு மனமே ஆறு என்ற பாடல் திருக்குறளின் தத்துவ கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி அறநெறி கருத்துகளையும் வலியுறுத்தியுள்ளார் கவியரசர். என்ன ஒரே தத்துவமாய் போய்கொண்டிருக்கிறது, சரி சிறிய மாற்றம் வேண்டுமல்லவா? கவிஞர் தத்துவத்தை மட்டுமா கூறியுள்ளார், காதலையும் கவிப்பாடியுள்ளார். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா என்ற பாடல் முதலில் நினைவுக்கு வருகிறது. ஆனால் ஒரு பெண்ணை வர்ணித்து 1961 வெளியான பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல் மிகவும் மனதை கவிப்பாட அழைக்கிறது. இல்லற வாழ்வில் சண்டைகளையும் அதன் தீர்வுகளையும் சூரியகாந்தி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு என்கிறார் கவியரசர் கண்ணதாசன். தத்துவம் காதல் மட்டுமின்றி அண்ணன் தங்கை பாசத்திலும் தடம் பதித்துள்ளார். அண்ணன் தங்கை பாசம் என்றாலே சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நினைவுக்கு வருவார்கள். ஆமாம், அவர்கள் நடித்த திரைப்படமான பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெறும் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற பாடல் நினைவுக்கு வந்து கண்களின் இமைகளை நனைக்கிறது. அனைத்திலும் தடம் பதித்தவர் பக்தியில் மட்டும் பதிக்காமலா விட்டு வருவாரா என்ன? கந்தன் கருணை திரைப்படத்தில் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா என்ற பாடல் பிரபலமானது. இப்பாடலின் கந்தனின் அறுபடை வீடுகளின் சிறப்பை கூறியிருப்பார். மேலும் கிருஷ்ணலீலா திரைப்படத்தில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற பாடலும் சிறந்த பாடல். அவரின் புகழ் அவர் இருக்கும் வரை அல்ல, அவர் இல்லாத போதிலும் ஒழிக்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் அவர் மறைந்த 4 மாதங்களுக்கு பிறகு வெளியான 3ஆம் பிறை திரைப்படத்தில் கண்ணே கலைமானே என்ற பாடலின் வழியாக நாட்டியம் ஆடுகின்றன. நாயகன் தாயின் அன்போடு காதலிக்கு தாலாட்டு பாடுவது போல அமைந்திருக்கிறது. கண்ணதாசன் என்றாலே தத்துவம், கண்ணதாசன் என்றாலே காதல், கண்ணதாசன் என்றாலே பக்தி என்று கூறும் அளவிற்கு அவர் கண்ணீரையும் கவிதையாக்கியுள்ளார். ஆகையால் தமிழ் இருக்கும் வரை அவரது வரிகளும் என்றும் வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
0: அடுத்ததாக சாதிக்க ஏழ்மை ஒரு தடையில்லை என்ற தலைப்பில் பேச வருகிறார் மாணவி சந்தியா அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதிக்க ஏழ்மை ஒரு தடையல்ல. இன்றைய காலகட்டத்துல ரொம்ப பொருத்தமான தலைப்பு தான் இது. வந்து இந்த உலகத்தில் சாதனை செய்த ஒவ்வொரு மனிதனும் பின்னாலும் ஒரு கஷ்ட வாழ்க்கை இருக்கும். ஆனால் கஷ்டம் வந்ததால் வாழ்க்கை முடிவதில்லை. முயற்சி செய்து நம்ம வாழ்க்கையை முயன்றுகிட்டே வந்தோம்னா நமக்கான வெற்றி நிச்சயம் நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏழ்மையின் கஷ்டத்தில் சாதனை என்ற பூ மலர்ந்தால் ஏழ்மையும் எளிமையாகிவிடும். உண்மைதானங்க இந்த கவிதை சொல்றது. மக்களே, ஒரு விதை நினைத்து பாருங்கள், அது மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது, இருளையும் வெயிலையும் மலையையும் தாங்குகிறது. ஆனால் அது உடைந்து போவதே கிடையாது. ஏனென்றால் விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுவது முடிவுக்காக அல்ல, மீண்டும் மரமாக வளர்வதற்கு அப்படின்றத நம்ம உணரணும் முதல்ல. அதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையும், வரும் கஷ்டங்கள் நம்மை அழிப்பதற்காக வருவதே கிடையாது, நம்மை வலிமையாக்க வருகின்றவை. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல, கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சும்மா ஒன்று சொல்லலைங்க, அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு செய்தித்தாள் விற்று வருகின்றவர். ஆனாலும் செய்தித்தாளை விற்று அவர் தன் கனவுகளை விடாமல்

0: கைப்பற்றியதால் தான் இன்று இந்தியா பெருமை கொள்கின்ற அளவிற்கு குடியரசுத் தலைவராக திகழ்ந்து விளங்குகிறார். அவர் சொன்ன ஒரு வாக்கியம் ஒன்று உள்ளது, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல ஒரு குழந்தையின் நடை என்பது 1000 முறை விழுந்தா மட்டும்தான் அதோட ஒரு அடி நம்மளால நடக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு வருகின்றது. அந்த நம்பிக்கையில தான் அவனோட முதல் நடையும் முதல் முயற்சியும் தொடங்குகிறது. இன்று பல பேர் ஒரே தோல்வியில் முடங்கி விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தோல்வியை தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான முதல் பயிற்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹெலன் கெல்லர் அவர்களால் பார்க்க முடியாது, காதுகள் கேட்க முடியாது, ஆனாலும் உலகத்தையே ஊக்கப்படுத்தியவர் அவர். ஏன் தெரியுமா? உடலின் குறைகள் இருந்தாலும் மனதில் நம்பிக்கை இருந்தது. உடல் குறைபாடு வெற்றியை தடுக்காது, தன்னம்பிக்கை இல்லாமைதான் வெற்றியை தடுக்கிறது. ஒரு வைரம் அதிகம் அழுத்தம் கொடுத்தால்தான் பிறகு பிரகாசிக்கிறது. அதுபோல ஒரு மனிதன் அதிக கஷ்டங்களை தாங்கிய பிறகுதான் பிரகாசிக்கிறான். கஷ்டம் கிடைக்காத வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது. மக்களே, வாழ்க்கையின் சாதிக்க கூடியது நமக்கான முதல் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு, முயற்சி, பொறுமை, தன்னம்பிக்கை இவைகள் இருந்தால் சாதிக்க எதுவுமே ஒரு தடையாக இருக்காது என்பதை நாம் உணர வேண்டும் என்று என் முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிறைவாக சிறகடிக்க ஆசை என்ற தலைப்பில் கவிதை வழங்க வருகிறார் மாணவர் ரா அழகு பாண்டி.
2: வணக்கம். இப்பொழுது உங்களுக்காக ஒரு கவிதை, சிறகடிக்க ஆசை. தொலைக்காட்சி நாடகம் அல்ல, தொலைந்த மாட்சிகளின் தேடகம் இவை. காலம் காலமாக வண்ண கோலங்களை அவர்களை கேட்காமலே கலைத்து வந்தோம். கவின்மிகு கற்பு சிலைகளை காரணமின்றி துளைத்து வந்தோம். ஆணின் ஒவ்வொரு ஒளி பார்வையும் அவர்களிடத்தில் வழி தரும் என்று அறிந்தும் அறிவிழந்தோம். வெறிகொண்டு தமக்காய் ஆட்படுத்தினோம், தன்னிலைப்படி அகப்படுத்தினோம். தாவணியோ சேலையோ எவர்க்கும் ஒரு மனம் உண்டு, அதை கண்டுகொள்ளும் மனம் எவர்க்குண்டு? பணியும் பண்பு பயந்தோடின, பாரினையும் தாண்டி பயந்தோடின. ஏனியோ கூரையோ எதுவும் வேண்டாம், இனி உங்கள் தயவு துளியும் வேண்டாம். ஏனியோ கூரையோ எதுவும் வேண்டாம், இனி உங்கள் தயவு துளியும் வேண்டாம். கைப்பிடி பசுமண்ணாய் சிதறடித்தது போதும், கலைமடியில் பைம்பொன்னாய் சிறகடிக்க வேண்டும். பெண்ணில்லா இறையில்லை என்பது கடந்து, பெண்ணில்லா துறையில்லை என்பதை வழங்கு. பெண்ணில்லா இறையில்லை என்பது கடந்து, பெண்ணில்லா துறையில்லை என்பதை வழங்கு. ஆழிசுள் அண்டமாயினும் அதன் தோழி போலான நிலவாயினும் பெண்ணின் மகிமையை மனமுவந்து பேசிடட்டும். உங்களின் விசையை உலகறிய செய்ய ஆசையின் திசையை அழகாய் மாற்றுங்கள். அப்படியானால் ஆண் ஒருபோதும் நசையாக மாட்டான், அவ்வழியே இயங்கும் உங்களின் தசையாவான். போதும் பழைய புராணமெல்லாம், அவள் புகழ் போக வேண்டும் வானமெல்லாம். பூவை என்னும் புலம்பெயர் தீவை செழுமை செய்ய சேர்ந்து சிறகடிப்போம். அவற்றின் கண் நமக்குள்ளும் தோன்றும் சிறகடிக்க ஓர் ஆசை. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இரண்டாம் பகுதியாக வளம்பெற காத்திருக்குது ஆரோக்கியத்தின் ஆணிவேல். யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இது சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சி.
3: இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய மாணவர்கள் வந்து கவனச்சிதறல், அதே மாதிரி வந்து ஞாபக மறதி, இது ரெண்டுமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை சரிப்படுத்துறதுக்கு யோகா மற்றும் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் உதவுமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார்.
4: இப்போ கவனச்சிதறல், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் சொல்லுவாங்க, அதை வந்து அந்த கவனச்சிதறலை சரி செய்யக்கூடிய யோகாசன பயிற்சிகள் நிறையா இருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டாக வந்து ஒரு மாணவன் விரிச்சாசனத்தை கண் மூடி ஒரு நிமிடம் நிற்க முடிந்தால் அவர் தான் அந்த பள்ளியிலே முதல் மாணவராக திகழ்வார். அந்த விரிச்சாசன பயிற்சியை நம்ம தொடர்ந்து பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதை அவ்வளோ எளிதில் எல்லாரும் கண் மூடி நின்ற முடியாது. பயிற்சி உள்ள மாணவர்களால் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். அப்போ சில நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இயல்புலேயே அது இந்த ஆசனத்தை கண்மூடி நிற்கக்கூடிய திறன் இருக்குது. ஆசனங்களில் வந்து விரிச்சாசனம், தாடாசனம் கவனச்சிதறலை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். பிராணாயாம பயிற்சிகள், மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உள்ள தியான பயிற்சிகள், இதெல்லாம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, மாணவர்களுக்கு மூளையோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு பிரம்மரி அப்படின்னு ஒரு தியான முறையே நம்ம யோகாவில் இருக்குது.

பிரம்மரி அப்படின்னால் வண்டோட ரீங்காரம், ராணி தேனியோட ஒளி அப்படின்ற பல பொருட்களை கையாளப்படுது. அந்த வண்டோட ரீங்காரம் மாதிரி நம்ம தினசரி காலையில் எழுந்து ஒரு 20 முறை 21 முறை நம்ம அந்த இதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த மூளையோட ஆக்டிவிட்டி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம வண்டு பறந்து போகும்போது நம்ம நல்லா கவனித்தோம்னா ஒரு ரீங்கார சவுண்டு வரும், அந்த இம்ன்ற ஒரு எழுத்து, அதுதான் அது வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த தேனீக்கெல்லாம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சி பிரம்மரி மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றும் கிடையாது, நல்லா மூச்சை உள்ள எழுத்துட்டு வண்டோட ரீங்காரமான இம்ன்ற எழுத்தை உச்சரிக்கணும். இப்போ பாருங்கள்.

0: இதுதான். இதே மாதிரி மீண்டும் மூச்சை உள்ள எடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை 11 முறை இப்படி உச்சரித்தாலே மூளையில் உள்ள அனைத்து நரம்புகளும் இயங்கும், மூளையோட செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும், நினைவு திறன் அதிகரிக்கும். இந்த பிரம்மரி தியானம் செய்து விட்டாலே நல்ல படிப்பில் ஃபஸ்ட் கிளாஸ் வர முடியும். ஆனால் மாணவர்கள் தொடர்ந்து அதை செய்யணும்.
1: நம்மளாம் பார்த்தா சின்ன வயசில் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பள்ளிக்கூட வாத்தியர் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கி போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 10 முக்கி போடு, அப்போதான் உனக்குலாம் வந்து தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் முக்கி போட்டு வருவோம். இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த முக்கி போடுறத வந்து ஒரு புது பேரிட்டு சொல்கிறாங்க. அது என்னது, அதோடைய பலன்கள் என்ன சார்?
0: நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கை எல்லாமே யோகாவோட இணைஞ்சதாக இருந்திருக்கு. நம்ம அந்த வாழ்வியல் முறையிலேயே இதை நம்ம வந்து வழக்கமாக வச்சுருந்தோம். பள்ளியில் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், கோயிலில் வந்து விநாயகரை பார்த்தோன்னே நம்ம உக்கி போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த உக்கி போடுறதுல பல ரகசியங்கள் இருக்குது. இந்த உக்கி போடும் முறையில் நம்ம அமர்ந்து எழும்போது உடம்புல இருக்க அனைத்து நரம்புகளும் இயங்குது, நம்ம தொடை மசில்லாம் வந்து வலுவடைகிறது, சரிங்களா? அதனால் நரம்புகள் எல்லாமே நல்லா இயக்கம் பெறுகிறது. இப்போ நம்ம கணபதி பிள்ளையாரை பார்த்தோன்னே என்ன செய்கிறோம், காது ரெண்டையும் பிடித்து கொண்டு உக்கி போடுறோம், தலையில் தட்டிக்கிறோம். இப்போ ஒரு மாணவன் வந்து ரொம்ப கோவப்படக்கூடிய மாணவனாக இருக்கான், ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய மாணவனாக இருக்கான்னா அவனை ஆசிரியர் என்ன பண்ணுவார், தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வைப்பார். அந்த தலையில் அந்த கொட்டு வைக்கக்கூடிய அந்த உச்சி தலை என்பது வந்து பார்த்திங்கன்னா கொம்பேரி காலம் என்ற ஒரு வரும புள்ளியை தூண்டுகிறது. அந்த வரும புள்ளியை நம்ம சரியாக இயக்கும்போது அதிகமான இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் சைல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான், சேட்டை பண்ணுவான், சொல் பேச்சு கேட்க மாட்டான். நீங்கள் தலையில் அவனுக்கு ஓங்கி ஒரு கொட்டு வைக்கும்போது அந்த வருமம் சமநிலை அடைந்து அவன் இயல்பு நிலைக்கு வந்துடுறான். அதே மாதிரி உடம்புல இருக்க நரம்புகள், உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் முடியக்கூடிய இடம் காது. அந்த காதை பிடித்து திருகும்போது ஒரு படிக்காத மாணவனை நல்லா படிப்பதற்கு ஆசிரியர் என்ன செய்வார், நல்ல காதை பிடிச்சி திருகுவார். அப்போ காதை பிடித்து திருகும்போது நரம்புகள் இயக்கப்பட்டு அவன் சிறப்பாக படிப்பான். அதே மாதிரி ஒரு மாணவன் பலவீனமாக இருப்பதற்கு என்ன காரணம், மசிலோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. அப்போ அமர்ந்து அமர்ந்து எழும் பொழுது மசில் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அந்த லிம்பாட்டிக் நோட் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த மசில்ஸ் மூமெண்ட்லேயே வந்து அந்த லிம்பாட்டிக் ஃப்ளூட் வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். அதனால நோய் எதிர்ப்பு ஆற்றல் அவனுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு உக்கி போடும்போது பாருங்கள், காதை பிடிக்கிறோம், தரையில் அமர்ந்து எழும் பொழுது நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கிறது, படிக்கும் ஆர்வம் தூண்டப்படுகிறது, சேட்டை குறைகிறது. இதைத்தான் வந்து நம்ம உக்கியில் இவ்வளோ ரகசியங்களை வச்சுருந்தோம். இது இன்றைக்கி சூப்பர் பிரெயின் யோகான்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குங்க
1: சார். அடுத்ததாக வந்து நம்ம பெண் குழந்தைகள், இந்த டீனேஜர்ஸ்னு சொல்கிறோம்ல, அவங்க பருவம் எய்திய பெண் குழந்தைகளாக இருக்கட்டுமே, பெண்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதவிடாய் பிரச்சனை, சுகப்பிரசவம் வர்றது நீ பெரிய விஷயமா இருக்கு, கர்ப்பப்பை பிரச்சனை, இது மாதிரி பெண்கள் சார்ந்த நோய்களுக்கு யோகாவில் என்ன விதமான தீர்வுகள், என்ன விதமான ஆசனங்கள்லாம் இருக்கு சார்?
0: இன்று பெண்கள் வந்து சந்திக்கக்கூடிய உடல் சார்ந்த மனம் சார்ந்த நோய்களை வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். சமுதாயத்தில் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வயது வந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் முதன்மையான பிரச்சனை வந்து கருப்பை நீர்க்கட்டி, பிசிஓடின்ற பிரச்சனை, பீரியட் டைம் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, அப்புறம் ஒபிசிட்டி உடல் பருமனாக இருக்கிறது, அப்புறம் இர்ரெகுலர் பீரியட், அப்புறம் வந்து அவங்க என்ன பிரச்சனையை இந்த அதிகமான பெண்கள் சந்திக்கணும்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் சந்திக்கிறாங்க. நிறைய பெண்கள் மன அழுத்தம், மன நோயாளியாகவே மாறிவிடுகிறார்கள். அதீத கோபம், இப்படிலாம் அப்போ தூக்கமின்மை, இன்செக்யூர்னஸ், ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை வந்து உணர்கிறாங்க. இப்படி பெண்கள் சந்திக்கக்கூடிய அது மாதிரி இன்றைக்கி சுகப்பிரசவம் என்பதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகுது. 80 காலகட்டங்களில் குழந்தை பிறந்தா ஆனால் பெண்ணா அப்படின்னு தான் கேட்பாங்க.
1: ஆனால் இப்போ இன்றைக்கி மாறி
0: குழந்தை பிறந்தா நார்மல் டெலிவரியா சிசேரியனா அப்படின்ற கேட்கக்கூடிய சூழலுக்கு
1: வந்துருச்சு
0: போயிட்டோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பெண்களுக்கு போதுமான உடல் பயிற்சிகள், உடல் உழைப்புகள் இன்மையே காரணம். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு பெண்மணி வீட்டில் இருக்காங்கன்னா அனைத்து வேலையும் செய்வாங்க. அம்மி அரைக்கிறதா இருக்கட்டும், மாவு ஆட்டுறதா இருக்கட்டும், பாத்திரங்கள் விளக்குறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும். காடுகளில் வந்து

0: நிமிர்ந்து செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஆண்கள் செய்வார்கள், சரிங்களா? ஆனால் குனிந்து இடுப்பு உடைய குனிந்து செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் பெண்கள் செய்வார்கள். களை எடுக்கிறது, நாற்று நடுறது, சரிங்களா? ஏன்னா அந்த கருப்பை நன்கு அழுத்தக்கூடிய வேலைகளெல்லாம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி அந்த வாய்ப்பு குறைந்ததன் காரணமாக, கருப்பைக்கு இயக்கம் இல்லாத ஒரு காரணமாக, கருப்பையில் வந்து கட்டிகள், நீர்க்கட்டிகள், தசைநார் கட்டிகள் என பல பிரச்சனைகள் இன்றைக்கி பெண்களுக்கு வருது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி மாற்று மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஆங்கில மருத்துவ முறைகளில் அதை தீர்வு செய்ய முடியுமோ இல்லையோ, யோகாவில் 100% அதுக்கு தீர்வு உண்டு. நீங்கள் எந்த மருத்துவ முறையை மேற்கொண்டாலும் சரி, அதனூடாகவே யோகா பயிற்சியை தொடர்ந்து செய்யும் போது பெண்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் மிக எளிய முறையில் சரி செய்து கொள்ளலாம். இப்போ பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை கட்டிகளுக்கு வந்து யோகாவில் வந்து சூரிய நமஸ்காரம் என்ற அற்புதமான ஒரு பயிற்சி இருக்கிறது. சூரிய நமஸ்கார பயிற்சி ஒரு 12 சுற்றுகள் தினசரியும் செய்யலாம். மல்லாந்து படுத்த நிலை ஆசனங்கள், குப்புறப்படுத்த நிலையில் புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம் ஆகிய பயிற்சிகள்லாம் தொடர்ந்து ஒரு 3 மாதம் செய்து பிறகு மருத்துவரிடம் சந்தித்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அந்த பிசிஓடியே இருக்காது. மருந்து மாத்திரை இல்லாமல் வெறும் பயிற்சியிலேயே சரியாயிடும். அப்போ வயிற்றை நன்கு அழுத்தக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, கருப்பை கட்டிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சிகளாக இருக்கும். அது மாதிரி பெண்கள் சந்திக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள், அதிக கோவப்படுறது, அப்புறம் வந்து மனநிலை சரியில்லாமல் இருப்பது, தூக்கமின்மையில் அவதிப்படுறது, இதுக்கெல்லாம் பிராணாயமம் தியானம் அற்புத ஒரு தீர்வை தரும். தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹார்மோன் குறையதுனால அந்த மன அழுத்தத்தினால் வரக்கூடிய நோய்கள், சைக்கோசோமாட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க, குறிப்பாக தைராய்டு, இன்றைக்கி பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து தைராய்டு, ஹைப்போ ஹைப்பர், 2 தைராய்டுமே மன அழுத்தத்தினால தான் வருது. அந்த மன அழுத்தத்தை சரி செய்வதற்கு தியானம் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. தினசரி ஒரு 20 நிமிடம் பிராணாயாமம் மற்றும் தியான பயிற்சிகள் செய்யும்போது அந்த சைக்கோசோமாட்டிக் டிசார்டர்லாம் காணாமல் போயிடும். இப்போ தைராய்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா யோகாசனத்தில் சர்வங்காசனம், மச்சியாசனம், குப்புறப்படுத்த பண்ணுறதுல வந்து சலபாசனம் போன்ற ஆசனங்கள்லாம் தைராய்டுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வை தரக்கூடியது. அதனுடன் பிராணாயாமமும் தியானமும் செய்யும்போது ஒரு 6 மாதங்கள் காலகட்டங்களே தைராய்டை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம், மருந்து மாத்திரை இல்லாமலே, சரிங்களா? அது மாதிரி பெண்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையில் ஒபிசிட்டி, 20 வயசு வரையும் நார்மலாக இருப்பாங்க, அதே பெண்களை 40 வயசில் பார்க்கும்போது டபுளாக மாறிடுறாங்க. அதுக்கு உடல் உழைப்பு இன்மை ஒரு காரணம். தினசரி காலையில் எழுந்து ஒரு 10 நிமிடம் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது உடல் எடை கட்டுப்பாட்டில் வருகிறது. அது மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை, முடி ஏன் கொட்டுது? உடம்புல இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது, விட்டமின் குறைபாடு ஏற்படும் போது, அதீத மன அழுத்தம் ஏற்படும் பொழுது முடி கொட்டுது. நிறைய பெண்களுக்கு வந்து முடி கொட்டுறது தலையாய பிரச்சனையாக இருக்குது. தொடர்ந்து தியானம் செய்யும்போது மன அழுத்தம் குறையும் பொழுது முடி கொட்டக்கூடிய தன்மையும் குறைஞ்சிரும், முடியோட குரோத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பெண்கள் ஆண்கள் யாராக இருக்கட்டும் இளமையிலேயே நரைச்சி போகுது, இள நிறைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முதல் காரணம் அதீத சூடு, 2வது காரணம் மன அழுத்தம். இந்த 2மே சரி செய்யக்கூடிய பயிற்சிகள் யோகாவில் இருக்குது. இப்போ உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு சீத்தலி, சித்காரி, சதந்தா போன்ற பிராணாயம பயிற்சிகள் இருக்கிறது. மன அழுத்தத்திலிருந்து விடுபட எத்தனையோ தியான முறைகள் இருக்கிறது. ஸோ நம்ம யோகா பயிற்சி பண்ணும்போது இளமையாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்ள முடியும்.
1: சூரிய நமஸ்காரம் அப்படி சொல்கிறாங்க, அந்த பயிற்சினா என்ன, அதனுடைய விளைவுகள் இன்றைய கால இளைஞர்கள் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள்.
0: சூரிய நமஸ்காரம் அப்படின்றது யோகாவில் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிங்க. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 7 ஆசனங்களை தொடர்ச்சியாக 12 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 12 படிநிலைகளில் வர்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனங்கள், அதாவது நமஸ்காராசனம், அர்த்த சக்கராசனம், பாதகஸ்தாசனம், அஸ்வ சஞ்சலனாசனா, மேரு ஆசனா, அஷ்டங்க நமஸ்கார், புஜங்காசனா, அப்படி வந்து 7 ஆசனங்களை 12 ஸ்டெப்பில் வர மாதிரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செய்கிறது சூரியனை பார்த்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, சூரியனை மனதில் நினைத்து கொண்டும் செய்யலாம், சூரியனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து கொண்டும் செய்யலாம், மந்திரம் இல்லாத ஒரு பயிற்சி போலாகவே நம் இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த சூரிய நமஸ்காரத்தோட சிறப்பு என்ன தெரியுங்களா? இப்போ யோகாவில் ஆசனம் தனிப்பிரிவாக இருக்கிறது, பிராணாயமம் தனிப்பிரிவாக இருக்கிறது, தியானம் தனிப்பிரிவாக இருக்கிறது. இந்த 3 ஒரே பயிற்சியில் வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் சூரிய நமஸ்காரம். இப்போ சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு பயிற்சியை செய்யும் போது அதிலே ஆசன பயிற்சிகள் வந்து விடுகிறது, அதிலே பிராணாயாம பயிற்சிகளும் வந்து விடுகிறது, அதிலேயே தியான பயிற்சியும் வந்து விடுகிறது. அப்போ சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு பயிற்சியை நாம் மேற்கொள்ளும் போது என்னென்ன பலன்கள் ஏற்படுதுன்னு பாருங்க. முதல் உடல் வலியும் தன்மையை ஏற்படும், நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒருத்தர் 50 வயசில் வந்து யோகா கற்றுக்கிறாரு, எனக்கு உடம்பு வளையுமா அப்படின்னா, அவர் சூரிய நமஸ்கார பயிற்சியை படிப்படியாக செய்யும் பொழுது ஒரு 20 வயது இளைஞன் போல் அவரும் யோகா செய்ய முடியும். அப்போ வளைக்காத உடம்பை வளைக்க வைப்பதற்கு, ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சூரிய நமஸ்காரம் உதவுது. மசில்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் உதவுது. இம்யூனிட்டி, நம்மளோட

0: இம்யூனிட்டியை வந்து பக்காவாக டெவலப் பண்ணுறதுக்கு சூரிய நமஸ்காரம் உதவுது. உடலோட வடிவம் அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூரிய நமஸ்காரம் உதவுது. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, தினசரி 108 ரவுண்ட் சூரிய நமஸ்காரம் ஓராண்டுகள் செய்தால் எஃகு போன்ற நரம்புகள் இரும்பு போன்ற மன வலிமையும் ஏற்படும் சொல்கிறார். ஒரு தேங்காயை கையில் கொடுத்து அப்பளம் போல் நொறுக்கிடலாம் என்று பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு நாடி நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. அதே மாதிரி உடம்புல உள்ள சக்ராஸ் 6 ஆதார சக்கரங்களை இயக்கக்கூடிய வல்லமே இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு இருக்குது. உடம்புல இருந்து எழக்கூடிய குண்டலினி சக்தியை சரியாக வழி நடத்தக்கூடிய ஆசனங்களும் முதன்மையான ஆசனம் புஜங்காசனம். அது சூரிய நமஸ்காரத்தில் முக்கியமான ஒரு ஆசனம். அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதற்கும் நம்ம உடம்புல உள்ள இன்டர்னல் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சூரிய நமஸ்காரம் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இதிலேயே ஆசனம், பிராணாயமம், தியானம் ஏற்படுகிறது. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சினா அது சூரிய நமஸ்கார பயிற்சி தான். ஒரு 10 நிமிடம் செஞ்சால் போதுமானது.
1: சார், அடுத்ததா, இப்போ இன்றைய இளைஞர்களுக்கு மிக விரைவாகவே வந்து சர்க்கரை நோயாளியாக மாறுறாங்க. டயபெட்டிக்ஸ் ஆகி உள்ளவங்க நார்மலாக வரணும், சர்க்கரை நோய் இல்லாத ஒரு சமுதாயம் உருவானா, இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார்?
0: முன்னாடி 60 வயசில் ஒருத்தவங்களுக்கு வந்துகிட்டு இருந்தது, எங்கேயோ நகரத்தில் உள்ள நபர்களுக்கு வரக்கூடியதாக இருந்தது. இன்று நீக்க மர கிராமங்களிலிருந்து பட்டி தொட்டியிலிருந்து வீட்டுக்கு ஒரு நபர் சர்க்கரை நோயாளியாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுக்கு காரணம் நம் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். நம்ம வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், நம்ம உடல் உழைப்பாக இருக்கட்டும், மனநிலையாக இருக்கட்டும், நம்ம உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மாறுதல் வந்துருச்சு. ஒரு காலத்தில் 60 வயதில் வந்த சர்க்கரை நோயானது இன்று 20 வயதில் வர ஆரம்பித்து விட்டது. அப்போ இன்றைய இளைஞரோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் வயதானவர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள பேரன் பேத்திகள் தங்களோட பிள்ளைகள் நோய்வாய்ப்படக்கூடிய தன்மையை, நம் இளம் தலைமுறை நோய்வாய்ப்படக்கூடிய தன்மையை பார்க்கக்கூடிய ஒரு சமுதாய காலகட்டத்தில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சர்க்கரை நோய் வந்து ஏன் வருது அப்படின்னு சொன்னோம்னா, நிதானமின்மை அப்படின்றத ஒரு கான்செப்டை தான் இங்கே வந்து நம்ம சொல்ல முடியும். எதுலேயுமே ஒரு நிதானம் இருக்கணும், சாப்பிட்றதுல ஒரு நிதானம் இருக்கணும். உடல் உழைப்பு அதிகமாக செஞ்சாலும் சர்க்கரை நோய் வரும், உடல் உழைப்பு இல்லாமலேயும் இருந்தாலும் சர்க்கரை நோய் வரும். உணவை வந்து அதிகமாக சாப்பிட்டாலும் நோய் வரும், சாப்பிடாமே இருந்தாலும் நோய் வரும். அதே மாதிரி மனம் வந்து இயல்பு நிலையில் இருக்கணும், அதிகமாக செலிப்ரேஷன் ட்ரீட்டு அப்படின்னு நிறைய செலிப்ரேஷன் பண்ணாலும் நோய் வரும், கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நோய் வரும். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு நிதானம், கட்டுப்பாடு, சமநிலை அப்படின்ற தன்மையை இழக்கும் பொழுது அது சக்கரை நோயாக பரிணாமிக்கிறது.
1: சக்கரை நோயினா இன்சுலின் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்சுலின் அதிகப்படுத்துறதுக்கு குறிப்பிட்டு இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சால் நல்லா இருக்கணும்னு இதை பண்ணலாம்.
0: சக்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு மிக அற்புதமான ஆசனங்கள் யோகாவில் இருக்குங்க. முதல் யோகாவில் உள்ள சூரிய நமஸ்காரம் பயிற்சி செய்யும் போதே நல்லா ட்ராப் ஆயிரும். அடுத்து சர்வங்க ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது. சர்வ அங்கத்திற்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசனம், அதனால தான் சர்வங்காசனம். உங்களுக்கு எந்த ஆசனமும் செய்ய முடியலையா, அந்த ஒரு ஆசனம் செஞ்சாலே போதும், உடம்புக்கு எல்லா நோயும் குணப்படுத்தலாம். சர்வங்காசனம், சர்வாங்காசனம் செஞ்சால் அதுக்கு மாற்று ஆசனமாக மச்சி ஆசனம் செய்யணும். அப்புறம் கிரியா பயிற்சியில் உட்யான நவுலி அப்படின்னு ஒரு கிரியா இருக்குது. சர்க்கரை வந்து நம்ம டயபெட்டிஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உட்கட் ஆசனம், குப்புறப்படுத்து பண்ணுறதில் புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம், ஜாத்திர பரிவர்த்தாசனம், இப்படி எண்ணிலடங்கா ஆசனங்கள் வந்து சக்கரை நோயை கட்டுப்படுத்தும் இதற்கு இருக்குது. தொடர்ந்து ஒரு 3 மாத காலங்கள் யோகா பண்ணோம்னா சுகர் வந்து 300 இருந்தாலும் 400 இருந்தாலும் 3 மாத பயிற்சியிலே வந்து நார்மல் கொண்டு வரப்படும். உணவு யோகாசன பயிற்சிகள் கொடுத்து ஒரு ஆய்வு பண்ணதில் இந்த யோகா பயிற்சி பண்ணக்கூடிய டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து நல்ல அந்த இன்சுலின் உற்பத்தி ஆகக்கூடிய திறன் அதிகரிச்சிருக்கு. டயபெட்டிஸ் வந்து மருந்து மாத்திரையிலே இல்லாமலே கட்டுப்படக்கூடிய நிலையை வந்து அவங்க ஆய்வுபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அப்போ டயபெட்டிஸுக்கு வந்து மிக சிறந்த ஒரு பயிற்சி வந்து யோகா. யோகா பண்ணி நீங்கள் ஒரு 3 மாதம் யோகா பண்ணிங்கன்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வரும். 6 மாதத்தில் டயபெட்டிஸ் மாத்திரை மருந்துகளை விட்டுடலாம். 2 ஆண்டு காலத்தில் டயபெட்டிஸே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு வல்லமை உடையது இந்த யோகா பயிற்சி.
2: இதுவரை ஆரோக்கியத்தின் ஆணிவேர் யோகா குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது இளைஞர்கள் பயன்பெறக்கூடிய வேலை வாய்ப்பு செய்திகள். மத்திய அணுசக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் கல்பாக்க அணுமின் நிலையத்தில் காலி இடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்கு மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், எச்

உள்ளிட்ட பிரிவுகளில் காலி இடங்கள் உள்ளன. மொத்தம் 158 இடங்கள் காலி பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கல்வி தகுதியாக ஐடிஐ அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 வயது முதல் 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறையானது சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் செய்யப்படுகிறது. விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 30, 2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு npcil.nic.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். சென்னையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசோசியேட், ப்ராஜெக்ட் அட்மின், அசிஸ்டன்ட், இன்ஜினியரிங் அசோசியேட் ஆகிய பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கு கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு அல்லது பிஇ அல்லது பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 25/6/2026 படி 18 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது எழுத்து தேர்வு அல்லது ஸ்கில் தேர்வு அல்லது நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/6/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு niot.res.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். பொதுத்துறையைச் சேர்ந்த ஹிந்துஸ்தான் காப்பர் நிறுவனத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்கு மைனிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஃபைனான்ஸ், புவியியல், சுற்றுச்சூழல் மேலாண்மை, தீயணைப்பு, HR உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கு கல்வி தகுதியாக டிப்ளமோ, பட்டப்படிப்பு அல்லது பிஇ, பிடெக், சிஏ ஏதேனும் ஒன்றை முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/5/2026 படி 18 முதல் 47 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/6/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு hindustancopper.com என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். இதுவரை கேட்டோம் வேலை வாய்ப்பு செய்திகள். இத்துடன் நிறைவு பெற்றது இளையோர் உலகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி M. பாண்டிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு K. வேல்முருகன் அவர்கள்.

0: ஏன்னு தெரியலையாக்கும். நல்ல பாட்டு கேட்டா நல்லா தூக்கம் வரும்.
1: கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் நினைப்பொரு கூடி வருது.
0: நல்ல பாட்டு கேட்கணும்னா ஆகாஷ்வாணி மதுரை 103.3, ராமேஸ்வரம் 100.9 நைட்டு 10 மணிக்கு வர பட்டுச்சிறக கேளு.

0: இரண்டாவது ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ அம் சாய்ரா முஜ்தபா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi participates in G7 summit in Evian, France, also to hold bilateral meetings tonight with heads of Canada, UK and UAE to meet US President tomorrow. Agriculture Minister Shiv

0: தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னா அது மிகையல்ல. சென்னை உள்ளிட்ட 5 தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றப்படுவதால் என்ன பயன் சார்?
1: இது ஒரு முக்கியமான கேள்வி, மிகச்சிறந்த கேள்வி. இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ன்றது இப்ளேஸ் எ கீ ரோல். ஏன்னா ஒரு ஆசிரியர் தான் அடுத்த தலைமுறையை வழிகாட்டுறது இருப்பான். அந்த மாதிரி இந்த ஆசிரியர் ஐடிஐயில் ட்ரெயினராக இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம் தான் இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதுக்கு முன்னாடி 22 நேஷனல்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்தியா ஃபுல்லாக இருந்தது. கடந்த 12 வருஷத்தில் கிட்டத்தட்ட இது ஒரு 33 நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக மாறிடு. ஸோ அந்த பிஎம் சேது திட்டத்தின் கீழே இந்த ஆசிரியர் பயிற்சி மையங்கள், அதாவது நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங்கை வந்து மேம்படுத்துறதுக்காக 60,000 கோடி 59,000 கோடி ஐடி அப்கிரேட் 1,000 கோடி இந்த 5 சென்டருக்கும். இந்த 5 சென்டர் எங்கன்னா சென்னை, ஹைதராபாத், கான்பூர், லுதியானா, புவனேஸ்வர். இந்த 5 நிறுவனம் தேசிய அளவிலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்க மாற்றத்துக்கு முடிவு பண்ணியிருக்கு. இதன் நோக்கம் உலகத்தர பயிற்சி, புதிய தொழில்நுட்ப ஆய்வகங்கள், இண்டஸ்ட்ரி 4.0 பயிற்சிகள், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பயிற்றுவிப்பாளர் மேம்பாட்டை ஒரே இடத்தில் வழங்குவது. உதாரணமாக இந்த இன்று தொழில்துறைகளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், அட்வான்ஸ் வெல்டிங் போன்ற துறைகளில் திறமிக்க பணியாளர்களை தேடுகிறார்கள். இந்த தேவைகளுக்கு ஏற்ப புதிய பாடத்திட்டங்கள், புதிய ஆய்வகங்கள் மற்றும் புதிய பயிற்சி முறைகள் இந்த மையத்தில் உருவாக்கப்படும். சென்னை என்எஸ்டியில் தென்னிந்தியாவின் திறன் மேம்பாட்டுக்கான மாற்று அமைப்பாக இல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் இது பயனளிக்கும்.
0: தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்களோட பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. கடந்த 12 ஆண்டுகள்ல அப்ரண்டிஷிப் பயிற்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சார்? இந்த பயிற்சி முறையை தொழில்துறைகள் ஏன் விரும்புகின்றன?
1: அப்ரண்டிஷிப் என்பது லேர்ன் வைல் ஏர்ன், படிக்கும் போதே நீங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல முறை. ஏன்னா ஜெர்மன்ல இதுதான் வந்து டுயல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே சொல்லுவாங்க. ஜெர்மனில் வந்து 4 நாள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணோம், 1 நாள் மட்டும் இன்ஸ்டியூட்டில் இருந்தால் போதும். பட் நமக்கு என்ன பண்ண, நம்ம சிஸ்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 5 நாளும் கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கல் வைக்கிறோம். ஆனால் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஐடிஐ முடித்த பிறகோ இல்லை டென்த்து முடித்த பிறகோ இண்டஸ்ட்ரியில் போய் 1 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்தால் அந்த மாணவர்கள் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கான்செப்ட் அவங்களுக்கு புரியும். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது எப்படி ப்ரொடக்ஷன்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கும் ஒரு திறன்மிக்க பயிற்சி மாணவர்களை தேர்ந்தெடுத்து வழியார். கடந்த 12 ஆண்டுகளில் 54.42 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரண்டிஷிப் வாயிலாக தொழில் பயிற்சி பெற்றுள்ளனர். தொழில்துறையை இந்த பயிற்சியை ஏன் விரும்புகிறாங்கன்னு கேட்டால் அவர்களுக்கு தேவையான திறன்களுடன் பணியாளர்களை உருவாக்கி கொள்ள முடிகிறது. ஏன்னா அங்கே படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுங்க, பட் அந்த 1 இயரில் அவங்க பார்க்கும்போது யார் எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு தெரியுது. ஈவன் நீங்கள் கூட அப்ரண்டிஷிப் எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு அதில் 10 பேர் எடுத்தால் 4 பேர் நல்லா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த தொழிற்சாலையில் உள்ள எந்திரங்கள், அது உற்பத்தி முறை, பாதுகாப்பு நடைமுறைகள், குழு பண்பாடு அதாவது கொலாபரேஷன், தரக்கட்டுப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற விஷயங்களை நேரடியாக அவங்க கற்றுக்க முடியுது. அப்போ பயிற்சி முடித்த உடனே யார் அடுத்த நாள் அவங்க ஒர்க் ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்கலான்ற லெவலுக்கு இருக்கிறதுனால தான் இந்த அப்ரண்டிஷிப் திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன்.
0: அப்ரண்டிஷிப் பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவோருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகின்றன, அது எவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது? இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் உண்டா சார்?
1: ஸோ அப்ரண்டிஷிப் திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றின்றது அந்த இளைஞர்களுக்கு படிக்கும் போதே ட்ரைனிங் எடுக்கும் போதே ஸ்டைஃபண்டும் ஒரு பார்ட். அதே சமயத்தில் அவங்க படிக்கும் போதே அந்த 1 இயர் பீரியடில் வந்து இந்த இப்போ போன முறை சொன்ன மாதிரி அவங்க என்ன ஒரு எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுன்ற ஒரு நேர்முக பயிற்சி அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கைன்றது அதிகமாக இருக்குது. திறன் எங்கே இருக்கோ யார் வேணாலும் அந்த வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து அப்ரண்டிஷிப் மூலம் வந்து அப்ரண்டிஷிப் கிடைக்கிறதே கஷ்டமாக, இப்போ ரயில்வேஸோ கோஸ்ட் கார்டெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஃப்ரீ. ஏன்னா அப்ரண்டிஷிப் முடித்தோன்னு அவங்க ஜாப் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டைஃபண்ட்ன்ற பார்ட்டு போகும்போது 5வதுலேருந்து 9வது வரைக்கும் படித்தவங்களுக்கு நான் சொன்னவங்களுக்கு 1, 14 வயசுக்கு மேலே இருந்தே படிக்கலாம். 2வது, நீ படிக்க முடியலன்றதுக்காக வாழ்க்கையை விட முடியாது, அதுக்கும் வாய்ப்புகள். ஸோ 5வதுலேருந்து 9வது வரைக்குமே இருக்கிறவங்களும் அப்ரண்டிஷிப் போகலாம். அவங்களுக்கு மாதம் 6,800 ரூபாய் வரைக்கும் அப்ரண்டிஷிப் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. 2வது, 10வது படித்தவங்களுக்கு 8,200 ரூபாய் வரையும், 12வது படித்தவங்களுக்கும் ஐடிஐ முடிச்சிருந்தோம் 9,600 ரூபாய் வரைக்கும், டிப்ளமோ முடிச்சிருந்தா 10,900 ரூபாய்,

0: அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தா அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக கூட இருக்கலாம், இல்லை என்ஜினியரிங்காக இருந்தால் 12,030. இந்த தொகை வந்து மினிமம், ஆனால் பல இண்டஸ்ட்ரி அதிகம், சில மறுநாட்டினவங்க அதிகமாக கொடு 18,000-20,000 கொடுக்குறாங்க. ஏன்னா சில சமயத்தில் ஆலை கிடைக்க மாட்டேன்றாங்க, அந்த நிலைமைக்கு இருக்கிறதுனால வந்து அவங்க அதிகமாகவும் கொடுக்குறாங்க. இந்த தொகை வந்து டைரெக்டாக டிபிடின்னு சொல்லிட்டு டைரக்ட் பெனிஃபிஷியரி முறையில் செலுத்துறதுனால ஒரு வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளது. அதே சமயத்தில் அந்த இளைஞர்கள் குடும்பத்துக்கு சுமையாக இல்லாமல் திறன் பயிற்சியும் பெற முடியுது.
1: இந்த பயிற்சியின் மூலம் உதவித்தொகைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன அப்படிங்கிறத சொன்னீங்க. இதில் வந்து மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் போன்ற முன்னணி நிறுவனங்களோட எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க, இதோட நன்மைகள் என்ன சார்?
0: என்ன வேணும் இண்டஸ்ட்ரிக்குன்றது இண்டஸ்ட்ரி தான் டிசைட் பண்ணுமே தவிர நாம் டிசைட் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் இது வந்து ஒரு சப்ளை ட்ரிவன் மார்க்கெட் மாதிரி, நாம்புக்கு தெரிஞ்சது எல்லா ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வேலையை தேடணுன்றதை விட இந்த நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் அதிகமான வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட்டோட அதிகமாக எம்ப்ளாயிஸ் வந்து மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் நிறுவனங்களில் உலகத்தரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது தெர் இஸ் அ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி.

0: பண்ணுமே தவிர நாம் டிசைட் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் இது வந்து ஒரு சப்ளை ட்ரிவன் மார்க்கெட் மாதிரி, நாம்புக்கு தெரிஞ்சது எல்லா ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வேலையை தேடணுன்றதை விட இந்த நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட்டோட அதிகமாக எம்ப்ளாயிஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஐபிஎம் நிறுவனங்களில் உலக தரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது தெர் இஸ் அ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று உண்டு. ஒரு 500 கோடிக்கு மேலே ஒரு டேர்ன் ஓவர் இருந்தால் ஒரு 2.5% வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்தணும். அந்த படம் திறன் பயிற்சிக்கு இந்த அப்ரன்ஷிப் ஸ்டைஃபண்ட்ல இருந்து அதே சமயம் ஸ்கில் ட்ரைனிங்க்கு அவங்க பயன்படுத்தலாம். அதனால அவங்களோட சேர்ந்து இந்த ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் சிஸ்கோ ஆரக்கிள் போன்ற முன்னணி நிறுவனங்களை அவங்களே நேர்முகமாக இந்த இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை எனேபிள் பண்ணலாம். அவங்களா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, தேவையான திறமைகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. இதன் மூலம் தான் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் பேருக்கு மேல கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இந்த முன்னணி நிறுவனங்கள் மூலம்.
1: இங்க பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டா சார்?
0: ஈவன் ஸ்கில் இண்டியா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். அதன் மூலம் எல்லா நாட்டோட தொடர்பும் திறன் பயிற்சி மேம்பாட்டு கழகம் வந்து அந்த கொலாபரேஷன் எம்ஓஇ பண்ணிட்டு இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அங்கே ஃபாரின் அனுப்புகிற ஆப்பர்ச்சுன்னு கொடுக்குறாங்க. இது அட்வான்டேஜ்னா ஒரு தனியார் மூலம் போகும்போது அவங்களுடைய பாதுகாப்பு மற்ற பல கேள்விகள் உண்டு. இது இந்திய அரசின் மூலம் போகும்போது அதுக்கான எல்லா உத்தரவாதங்களையும் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குது.
1: இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள வேலை வாய்ப்பு குறித்து சொன்னீங்க சார். இப்ப இந்த திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் அரசின் எதிர்கால திட்டங்கள், மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன, இதற்காக இளைஞர்களை தயார்படுத்த என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க?
0: இன்று வந்து உலகம் ஃபுல்லா இந்த 4ஆம் கட்ட தொழில் புரட்சி, நம்ம இந்த லெபார்டரி ஃபுல்லா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இளைஞர்களை பயிற்சி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அப்போ இருக்கிற உள்கட்டமைப்பை நம்ம அப்கிரேட் பண்ணும். ஒரு காலத்துல ஸ்கூல்ல வந்து ஒரு போர்டும் ஒரு சாக் பீஸ் இருந்தா போதும், இன்னைக்கு எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு, ஏஐ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு நீங்க அரை மணி நேரம் டீச் பண்றது ஒரு அனிமேஷன் மூலம் சில விஷயங்களை விளக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர்ன்றதை விட அறிவும் திறனும் ஒன்றாக இணைந்து காம்படன்ஸ்ன்ற லெவலில் போயிடுச்சு. அப்போ நம்ம என்டையர் இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரொபாட்டிக்ஸ், கிரீன் எனர்ஜி, இந்த 3D பிரிண்டிங், இந்த சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும். அப்போ நம்ம ஸ்கில் இண்டியா மிஷன் மூலம் இந்த இளைஞர்களை அந்த தொழில்நுட்பத்துக்கு தயார்படுத்தினா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும். அதனால தான் இந்த பிஎம் சேது மூலம் அது 59,000 கோடியில் 1,000 ஐடிஐலையும் இந்த 1,000 கோடி மூலம் 5 NSTAலையும் பயிற்சி மையங்களாக போட்டிருக்கோம். இந்த ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப்ன்ற ஆன்லைன் மூலம் இந்த ட்ரைனிங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் ஆன்லைன் ட்ரைனிங் ஆல்சோ ஃப்ரீ ட்ரைனிங் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் இந்த உலகளாவிய வேலைவாய்ப்புக்கான அந்த திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எளிமையாக சொன்னா நாளைய வேலைக்கான இளைஞர்களை இன்று தயார்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கம்.
1: 4ஆம் கட்ட தொழில் புரட்சி, 5ஆம் கட்ட தொழில் புரட்சி, இந்த மாதிரி எதிர்காலத்துல உள்ள தொழில்நுட்பங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இளைஞர்களை தயார்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் இப்பவே வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இப்ப ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் இணையதளம் அந்த போர்ட்டல் பத்தி சொல்லுங்க சார். இதன் சிறப்பு அம்சங்கள் என்ன, இது எத்தனை மொழிகள்ல வழங்கப்படுகிறது, இது மாணவர்களுக்கு வேலை தேடுவதற்கு எவ்வாறு பயனளிக்கக்கூடியதா இருக்கு சார்?
0: ஏன்னா அந்த ஸ்கில் இண்டியா ஹப்ன்றது திறன் மேம்பாட்டுக்கான ஒருங்கிருந்த கட்டமைப்பு ஆர் டிஜிட்டல் தளம்னு சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து ஒரு வேலை தேடணும்னா ஒரு இடத்துலையும், அப்ரன்ஷிப்புனா ஒரு இடத்துலையும், ட்ரைனிங்க்குனா ஒரு இடத்துலையும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பயிற்சி, சான்றிதழ், அப்ரன்ஷிப், வேலை வாய்ப்பு, ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப், அதில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தளம் வந்து 23 இந்திய மொழிகளில் செயல்படுது. 1.5 கோடிக்கு மேற்பட்ட பயனாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளனர். இது திறன் மேம்பாட்டுக்கான டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லலாம்.
1: ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப் மூலம் பல்வேறு விஷயங்கள் அதில் கிடைக்குங்கிறதையும் சொன்னீங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் உருவான மாற்றங்கள் என்ன, வேலை தேடுவோர் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து வேலை வழங்குவோர் என்ற நிலைக்கு இளைஞர்கள் மாறியிருக்காங்க, இதை பத்தி சொல்லுங்க சார்.
0: திறன் மேம்பாட்டு பயிற்சியில் என்ன மாற்றம் ஏற்பட்டுதுன்னு சொன்னால் இந்த உண்மையான வெற்றி புள்ளி விவரங்களில் மட்டும் இல்லை, மக்களின் வாழ்க்கையில் எப்படி இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது தான் முக்கியமான விஷயம். பல இளைஞர்கள் வேலை தேடுறவங்களாக இருந்த நிலையில் இன்று வேலை வழங்குபவர்களாக மாறியுள்ளனர். சிறு தொழில்கள், சேவை நிறுவனங்கள், உற்பத்தி அலகுகள் போன்றவற்றை தொடங்கி பலர் தொழில் முனைவோர்களாகவும் வளர்ந்துள்ளனர். 12.8 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தொழில் முனைவு பயிற்சி பெற்றுள்ளனர். 26,000த்துக்கு மேற்பட்ட புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே ஸ்கில் இண்டியாவின் சமூக மற்றும் பொருளாதார தாக்கத்தை காட்டுகிறது.
1: திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது வேலை தேடுவோரை வேலை வழங்குவோராக மாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிராமப்புற அளவில் திறன் மேம்பாட்டு

0: திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு சார்?
1: இந்தியாவின் வளர்ச்சி தான் கிராமப்புறத்தின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி இல்லை மாற்றியும் சொல்லலாம். இதனால்தான் ஸ்கில் இந்தியா திட்டங்கள் கிராமப்புற மக்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் என்ன, பெண்கள் கைவினைஞர்கள், விவசாய இளைய குடும்ப இளைஞர்கள், பழங்குடியினர் போன்ற பல்வேறு தரப்பினருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பி எம் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் இந்த பாரம்பரிய கைவினைஞர்களுக்கும் நவீன கருவிகள், பயிற்சி, சான்றிதழ், கடன் வசதி போன்ற சந்தை வாய்ப்புகளை வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 24.2 லட்சத்துக்கு மேற்பட்ட கைவினைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வருமானமும் சுயநிறைவும் அதிகரித்துள்ளது.
0: கிராமப்புற அளவில் இந்த திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு, பாரம்பரிய தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சார். உலக அளவில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க மத்திய அரசு எத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு? ஒர்க் ஸ்கில்ல போட்டியில இந்தியாவின் இடம் என்ன?
1: இந்திய இளைஞர்கள் உலக தரத்திலான திறன்களை வழங்குவதுதான் இதோட ஸ்கில் இந்தியாவோட மிஷனோட நோக்கம். இந்தியாவை உலகின் ஸ்கில் கேபிட்டல் என்று மாற்றுவதுதான் நமது மத்திய அரசின் முதலான நோக்கமாக இருக்கு. இதற்காக ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சிங்கப்பூர், யுஏஇ போன்ற பல்வேறு நாடுகளும் ஸ்கில் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் மூலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. வேர்ல்ட் ஸ்கில் போட்டியில் இந்தியா முன்னேற்றம் மிகவும் பெருமைக்குரியது. 2019 இந்தியா 39வது இடத்துல இருந்தது இந்த வேர்ல்ட் ஸ்கில்ல. 2024 இந்தியா 13வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த 4 வெங்கல பதக்கங்கள் பிளஸ் 12 மெடலி ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதுகள், இது இந்திய இளைஞர்கள் ஒரு திறனுக்கு ஒரு உலக தரத்தில் இருப்பதை நிரூபிக்கிறது.
0: மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமா உலக அளவுல பல்வேறு போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் இளைஞர்களை இந்த திட்டம் எவ்வாறு உருவாக்கி இருக்கு, இதுல இந்தியாவோட இடம் என்ன அப்படிங்கறதும் சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு என்ன சார்?
1: 2045 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை. இந்த இலக்கை அடைய சாலைகள், தொழிற்சாலைகள், கட்டிடங்கள் மட்டும் போதாது, அவற்றை உருவாக்கவும் இயக்கவும் திறன்மிக்க மனித வளம் தேவை. அதற்கான அடித்தளத்தை அமைப்பதுதான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன். வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, தொழில்நுட்ப திறன்கள், உலகளாவிய வேலைவாய்ப்புகள், பெண்கள் அதிகாரமளித்தல், கிராமப்புற முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கும் தேசிய இயக்கமாக ஸ்கில் இந்தியா செயல்படுகிறது. எனவே ஸ்கில் இந்தியா என்பது வெறும் பயிற்சி திட்டம் அல்ல, இது விஸ்கித் பாரத் 2047 நோக்கி இந்தியாவின் மனிதவள புரட்சின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு திறன், ஒவ்வொரு திறனுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்குவதே ஸ்கில் இந்தியாவின் லட்சியம்.
0: கடந்த 12 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இளைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் வழங்கியிருக்கு அப்படிங்கறத நிறைய சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்துல திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 9:30. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். முதல் கடிதம் மதுரை எஸ்எஸ் காலனியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் சரஸ்வதி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும் இதோ காற்றலிகள் வளம் வருகிறது.

நேரம் இரவு 9:35. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சிக்கு நீங்களும் கடிதம் அனுப்பலாம். நிலைய இயக்குனர் காட்டல் விரியும் கடிதமலர்கள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு கடிதங்கள் வந்துட்டு பாட்டு மூலமா நீங்க அனுப்பலாம். அடுத்ததாக இருக்கிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நீர் காயல்ன்ற ஊரில் இருந்து எம் சிங்காரவேல் அவர்கள் எழுதின கடிதம் தான். காசின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அது காட்டலைகளில்.

நேரம் 9:42. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்த கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தை சேர்ந்த சிவமலையிலிருந்து விசி பிச்சைமணி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மண்வாசனை திரைப்படத்திலிருந்து நேர்களுக்காகவும் அவருக்காகவும் ஒரு பாடல் இதோ வருகிறது.

நேரம் 9:46, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒளிவளம் வந்துகிட்டு இருக்கு, காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் வாசிக்க இருக்கிற அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. குளமகள் ராதை திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும் காட்டலைகளில் இதோ.

0: ஒலிக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேரம் இரவு 9:50. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக நம்ம படிக்கிற கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஏ மாடசாமி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ ஒளிவலம் வருகிறது ஆகாஷ்வாணியில்.
1: இந்த பொன்

0: நேரம் இரவு 9:57. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்றைய காற்றில் விரியும் கடிதம் மலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நீங்களும் உங்களோட கடிதங்களை அனுப்ப வேணுமா? நம்ம சொல்கிற முகவரியை நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதம் மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. அடுத்ததாக வர பாடலோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம்.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா,

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:00.
3: காற்றோடு கதை சொல்லும் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருக்கிறோம் பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கிறேன் நான் அஜிதா.

0: அழக செந்தமிழில் பாட்டா கட்டி வச்சேன்.
1: பாரா பச்சை குத்தி மாம மனசுல பதிஞ்சிட்டியாக்கும். அதுக்கு உன் மாமங்கிட்ட இருந்து வந்த பதில் என்னவோ?
0: என் மனச பறி கொடுத்து உன் மனச

0: சரி, அடுத்தது கல்யாணம் தானே, அத பத்தி பேசினியா உன் மாமன்ட்ட?
1: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவ.

ரொம்ப நல்லதுடி, நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா ஒன்னா இருங்க, சரியா? நான் போயிட்டு வரேன், இன்னொரு நான் சந்திக்கலாம் என்ன.

மங்கை அவளின் மனம் பேசும் மந்திர மொழியாக கேட்டு ரசிச்சோம். பட்டுச்சிறகு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே.

நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 4:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.

நிலையத்தில் நேரம் 11 மணி. நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 27 நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 3 நாள், ஜூன் 17 2026 ஆண்டு புதன்கிழமை. மங்கள இசையை தொடர்ந்து நாளொரு குரல் எண் 296 கேட்கலாம். 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வருகிறது. 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் இலக்கியா அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, முதலாவதாக அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியம் அதன் பயன்களும் குறித்து காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கைப்பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பிரம்மகிரி ஸ்ரீ அலர்நாதர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கைப்பூக்கள் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். அதில் 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு எலும்பு மூட்டுகளின் ஆரோக்கியத்திற்கான யோகா

0: யோகா பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வருகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8:55 திரைசையாக வளம் வருகிறது. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 வெற்றி பயணம், 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள் வழங்கும் தகவல்களை தொடர்ந்து கேட்கலாம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம் எண்ணி விருப்பகானமாக வளம் வருகிறது. 10:30 ஒரு பட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை உரைநடையும் மேடை நடையும் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதில் இந்த நேர்முகத்தில் உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிரியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிரியே மீண்டும் ஒழிக்க கேட்கலாம். அதைத் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள். அதைத் தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:30 மாநில செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:30 இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையேயான நடைபெறும் ஐசிஐசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரலை வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி அஞ்சலாக தொடர்ந்து கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் தொடர்ந்து. 6:40 அந்திப்பூக்கள், 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது கெட்டு, 7:30 ஃபிபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, 7:32 பாட்டு இது கிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி, பெண்களுக்கான பிரத்யோக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 இன்றைய பாரதம், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 காட்டில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விபுத் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாக கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில்.
1: This is Akashwani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi today addressed the outreach session on forging new partnerships and rebuilding international solidarity at the G7 summit in Avignon, France. Ministry of External Affairs informed that during the session, the Prime Minister underscored the importance of trust in building international partnerships, especially in an increasingly interconnected world. During the meeting, the Prime Minister also highlighted that India has always followed a humanity-first approach. He said this is reflected in India-led initiatives such as the International Solar Alliance, the Coalition for Disaster Resilient Infrastructure, the Global Biofuel Alliance, Mission Life, and the Ek Ped Mark in Arm campaign. He further said that India's vision of international partnership is rooted in the timeless philosophy of Vasudeva Kutumbakam, the world is one family. The Prime Minister further added that this inclusive approach has also led India to be the first responder when natural disasters have struck various parts of the world, be it a cyclone in Sri Lanka, earthquake in Afghanistan, floods in Mozambique, or hurricane in Jamaica. Speaking about India's inclusive and sustainable growth, Mr. Modi elaborated that its mantra of Sarvajan Hitai, Sarvajan Sukhai has led to appreciable results in fostering financial inclusion, health security, digital identity, technology-led empowerment of people, and women-led development. The Prime Minister also noted

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 11:10.
2: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

நிகழ்ச்சியில் இணைவது பிஆர் செந்தில் முருகன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக இதயத்தில் நீ திரைப்படத்திற்காக மாயவநாதன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில், எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வான் அலைகளில்.

நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இரவை இனிமையாக்கும் பாடல்களின் தொகுப்பாக வலம் வருகிறது தேனும் பாலும்.

0: நிலையத்தில் நேரம் 11:15. 13:00.
1: இரண்டு ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

தேனும்பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக இது சத்தியம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் இதோ வானலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில். இரவை இனிமையாக்கும் பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு விஸ்வநாதனின் இசையில் எல்.ஆர். ஈஸ்வரி, டி.எம். சௌந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக யார் நீ திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளுக்கு எஸ் வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

இரவை இனிமையாக்கும் பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக சாந்தி திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

இரவை இனிமையாக்கும் பாடல்களின் தொகுப்பாக வளம் வருகிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலாவின் குரலில் இதோ பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து ஆலங்குடி சோமு வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு வேதாவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடிய பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக பூவா தலையா திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக தாளம்பூ திரைப்படத்திலிருந்து தியாகராஜர் இயற்றிய வரிகளுக்கு கேவி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்.

இன்றைய தேனும் பாடும் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக சாரங்கதாரா திரைப்படத்திலிருந்து மருதகாசி வரிகளுக்கு ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் ஜிக்கி ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வானலைகளில்

நிலையத்தில் நேரம் 11:59 39 கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். பி.ஆர். செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் அதிகாலை 4:45 சந்திப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

காசி.

பொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தில்

கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

மேளம் உண்டாச்சு தாளம் அடிக்க, மோகம் வந்தாச்சு பாட்டு படிக்க. அன்றியே பாடும் இந்த ராகம் மன்மதன் காதில் சொன்ன ராகம். மேளம் உண்டாச்சு தாளம் அடிக்க, மோகம் வந்தாச்சு பாட்டு படிக்க. அன்றியில் பாடும் இந்த ராகம் மன்மதன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: அமங்கியாசங்காலம் ஜிஞ்சேஸ் காக்கமும் காத்தும் பிசகா.

0: என்றால்
1: இன்று அதிகாலையில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே என் உடம்பெல்லாம் உதறித்தது போல் ஒரு பிரம்மம்.
0: ஏன் அத்தின் பேர் ஏதாவது அக்கப்போர் பண்ணாளா?
1: அபிஷ்கு, அக்கப்போர் பண்ணது அத்தின் பேர் இல்லடா.

0: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில்.
0: கூவி அழைத்தால் என்று தொடங்கும் கவிஞர் வாலி இயற்றிய பாடல். வலஜிராகம் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயஷ்டா மாதம் 27 நாள், பராபவ வருடம் ஆனி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

பொய் கூறாமல் இருப்பதை காட்டிலும் புகழ் தருவது வேறு ஒன்றுமில்லை. உண்மை பேசுவது தாமாகவே எல்லா அறப்பண்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 296 அதிகாரம் வாய்

0: பொய் கூறாமல் இருப்பதைக் காட்டிலும் புகழ் தருவது வேறு ஒன்றுமில்லை. உண்மை பேசுவது தாமாகவே எல்லா அறப்பண்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 296, அதிகாரம் வாய்மை.
1: நாளொரு குறள் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் இலக்கியா அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தியில் முதலாவதாக ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25

ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் பிரம்மகிரி ஸ்ரீ அலர்நாதர் திருக்கோயில் சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் தொடர்கிறது. அதில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு எலும்பு மூட்டுகளின் ஆரோக்கியத்திற்கான யோகா பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:55 திரையிசையாக வளம் வருகிறது. 9:00 செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. 9:45 வெற்றி பயணம், 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதா தேவர் அவர்கள். 10:00 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்பகானம், எண் விருப்பகானமாக வளம் வருகிறது. 10:30 ஒருபட பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் உரை நடையும் மேடை நடையும். பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களுடன் நேர்முகத்தில் உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். நண்பகல் 12:00 சிநேகிதிய, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியே மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 1:00 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 பன்மொழி பாடல்களாக வளம் வருகிறது. 2:55 வானிலை அறிக்கை, 3:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இரவு ஆட்டு நேரம் முடியும் வரை வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 6:30 இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையேயான நடைபெறும் ICIC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரலை வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் ஆட்டு நேரம் முடியும் வரை. அதைத் தொடர்ந்து வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில். 6:40 அந்திப்பூக்கள், 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிகழ்வுகள் நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம், வளர்ந்த இந்தியா 2047, வேளாண் அறிவியல் மையத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் முனைவர் பி பச்சைமால் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டீர்கள். இனி தொடர்வது காலை 5:00 சர்வசமய பாடல்கள் மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: அடுத்ததாக பக்தி மாலையில் ஒலிக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் குரலில்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பக்தி பாடல் ரகணா குரலில்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலையில் அடுத்ததாக ஒலிக்கும் பக்தி பாடல் ராஜ் சீதாராமன் குரலில்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்றைய பக்தி மாலை தரும் நிறைவான பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ வானலைகளில்.